நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 பாத்திரபத மாதம் 4 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆவணி மாதம் 8 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை கல்வி 40 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 6வது குறட்பா.

மணலிலே தோண்டும் கிணற்றில் தோண்டிய அளவுக்கே நீர் ஊறும். மாந்தருக்கும் அவரவர் முயன்று கற்றதன் அளவுக்கே அறிவும் ஊறிச் சுரக்கும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இன்று நமது பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் எஸ் தேவிகா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள், 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை கேட்கலாம், 11:00 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:05 நிகழ்ச்சி குறிப்புகள் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 உங்கள் களம் புதிய தளம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி நடைபெற்றது. இதில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சியை வழங்குகிறார் உதவி பேராசிரியர் டாக்டர் பி முரளி அவர்கள். 2:30 பூங்குத்து, 3:00 கட்சேவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்திடும் வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்பொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணம் ஆக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்துவிட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பெல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்புமிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் 1 டிரில்லியன் டாலர். அது சரி, டிரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 1 லட்சம் கோடி, அதுதான் 1 டிரில்லியன். 1 டிரில்லியன் டாலர் எங்களுடைய 1 பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்குச் சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அவயதானம், சாஸ்திர தானம் என்ற 4 விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், 5 நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடைச்செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரை கண்டு உளம் நொந்து, ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசு பிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் நிழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாம் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும்.

0: மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனித நேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமையில்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும், நன்றி இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:15. இசை பாக்கல் வழியே இறைவனை வணங்கும் நேரம் அது. பக்தி மாலை. உடலில் உள்ள குறைபாடுகளை நினைத்து துயரப்படாமல் பயன் ஏதும் நடைபெறுமா என்று சிந்தித்தலே நல்லது. உங்களுக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை வெளியில் பரவ செய்யுங்கள். அந்த தெய்வீக இயல்பே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஒழுக்கமுள்ளதாக மாற்றிவிடும், உயர்வு தந்துவிடும்.
3: பக்திமாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது சூளமங்கலம் சகோதரிகள் குரலில்.

காற்றின் பரப்பெங்கும் இறைமனம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. நம்மிடத்தில் நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை, இதுவே உங்கள் தாரக மந்திரமாகட்டும். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது எஸ் எம் யூசப் குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இசையால் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் 6:24. மலை போல் தடைகள் குறுக்கிட்டாலும் மன உறுதியை மட்டும் கைவிடாதீர்கள். உங்களுக்கு

சரியென பட்டதை இலக்காக கொண்டு முன்னேறுங்கள். இறைவன் உங்களிடம் துணையிருப்பார். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது சிஸ்டர் சாரோன் நவ்ரோஜ் குரலில்.

ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

குறிக்கோளை மட்டும் கருதாமல் அதை அடையும் வழியையும் சிந்திக்க வேண்டும். இதில்தான் வெற்றியின் இரகசியமே அடங்கி கிடக்கிறது. பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா.

உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே மெல்ல பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் உருகா நான்

0: பக்தி மாலை பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:35. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வயலில் எலி ஒழிப்பு எப்படி செய்யலாம் என்பதற்கான வழிமுறைகளை வழங்குகிறார் தருமபுரி மேனாள் வேளாண்மை உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.
4: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தொலைபேசிக்கு நேற்று ஒரு விவசாயி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஐயா, எனது தோப்பில் வயலில் எலி தொல்லை அதிகமாக உள்ளது, தங்களது அறிவுரையை வேண்டுகிறேன், இதற்கு பதில் சொல்லுங்கள் எப்படி என்று கேட்டிருந்தார். அவருக்கு மட்டும் பதில் சொன்னால் நல்லதாக இருக்காது என்று எல்லோருக்கும் இந்த பதில் இருக்கட்டும் என்பதற்காக இன்று உங்களிடம் இந்த வயல்வெளியில் எலியை கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை அவருக்கும் மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் எடுத்து சொல்கிறேன். முதலில் எலி கட்டுப்பாடு என்பது மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டும். எங்கெங்கெல்லாம் எலி அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆட்டுக்கிடாயை போட்டு அமர்த்தினாலே அந்த வயலில் எலி வராது, எலி வாழாது. அதாவது ஒரு 50-60 ஆடுகளை கொண்டு வந்து ஒரு 10 நாளைக்கு கடா போட்டீங்கன்னா அந்த ஆட்டுப்புழுக்கினுடைய வாசனைக்கு எலி வரவே வராதுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது, நொச்சி மற்றும் இயற்கை இலைகளை வயலை சுற்றி வேலி பயிராக நட்டால் கண்டிப்பாக எலி தொல்லை இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நெல் வயல்ல வந்து எலியை கட்டுப்படுத்த சணப்பு பூவை இருக்கு இல்லைங்களா, சணப்பு நம்ம பயிரிடறோம் இல்லைங்களா, நெல் பயிருக்கு முன்னால அந்த சணப்பு பூவை 40 நாள் கட் பண்ணி சிறு சிறு துண்டுகளா போட்டு அதை பரவலாக வயலை சுத்தி வயல்ல இட்டீங்கன்னா அதுல இருந்து வர்ற வாசனைக்கும் கண்டிப்பா எலி ஓடிடுங்க, எலி வராது. பனை ஓலைக்கு அருகில ஆந்தைய உட்கார்ற மாதிரி குச்சி கட்டி வைத்தால் அதிலிருந்து ஓசையில எலிகள் ஓடிவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, எலி வலைக்கு அருகில் எங்க நீங்க எலி வலைய உங்க வயல்ல பாக்குறீங்களோ அதுக்கு அருகில ஆந்தைய உட்கார குச்சி வைத்தால் அந்த எலி தொல்லை குறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எலி எண்ணிக்கையை குறைக்க ஒவ்வொரு பயிர் அறுவடைக்கு பின்னும் எலி வலைய தோண்டி கண்டிப்பா அழிக்கணுங்க. அதே சமயத்துல மேலும் எலியை கட்டுப்படுத்த மூங்கில் களிகளை கொண்டு வயர் சுற்றி ஒரு பொறியை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாங்க. எலியை அழிக்க ஒரு சின்ன சாதனம், ஒரு பெரிய வட்டமான மண்பானைய வயல்ல தரமட்டத்துக்கு புதைக்கணும். அந்த மண்பானையில பாதி அளவு நல்ல கெட்டியான களிமண், நல்ல ஈரமா இருக்கிற மாதிரி மண்பானைக்குள்ள போட்டுறணும், சதசதன்னு இருக்கணும். அதுக்கு மேல ஒரு தேங்காய் தொட்டியில எலி உணவை வச்சு அந்த பானைக்குள்ள வச்சீங்கன்னா எலி கவரும். கவரப்பட்ட எலியானது என்ன ஆகும்னா மண்ல உளுந்து மேல எல முடியாம இறந்து போயிடுங்க. இதுல வந்து எலி பொரியா என்ன வைக்கலாம்னா, ஊற வச்ச அரிசிய கவரும் பொரியா வச்சா நிறைய எலிகள் இதுல மாட்டுங்க. அதுக்கப்புறம் பசு சாணத்தை வயல்லையும் வரப்புலையும் சுத்தியும் வச்சீங்கன்னா எலி தொல்லை குறையுங்க. மேலும் நான் சொல்ற ஒரு செய்முறையை செஞ்சீங்கன்னா நிச்சயமா எலிகளை பிடிச்சிடலாங்க. அதாவது கடலை உருண்டை, இதை செய்யறது எப்படின்னா நல்ல வறுத்த வேர்க்கல்ல ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, எள்ளு 1/4 கிலோ அதையும் நல்லா வறுத்து பொடியாக்கிக்கீங்க, வெல்லம் 1/2 கிலோ, கொஞ்சம் நெய், சிமெண்ட், நம்ம வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் யூஸ் பண்றோம் இல்லீங்களா, அது 1/2 கிலோ. இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு பாத்திரத்துல கையோ இல்லது உங்க வேர்வை துளியோ ஒரு சொட்டு கூட படக்கூடாது, எல்லாம் வந்து ஒரு கரண்டிய கொண்டுதான் கிண்டணும். பாத்திரத்துல வேர்க்கடலை, எள்ளு, சிமெண்ட் இத நல்லா போட்டு கலக்கிடுங்க. கலக்கி வச்சுட்டு பின்னர் வெள்ளத்தை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அது நல்ல பிசுபிசுப்பா வந்த உடனே, அந்த வெள்ளப்பாகு வந்த உடனே நல்ல கொஞ்சூண்டு நெய் அதுல ஊத்தி நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளப்பாகு நெய்யை எடுத்து அந்த பாத்திரத்துல வேர்க்கல்ல, எள்ளு, சிமெண்ட் போட்டிருக்கலாம்ல அந்த பாத்திரத்துல

0: இத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்ல சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கீங்க. இந்த உருண்டைகளை எலி வலைக்கு பக்கத்திலையும் வரப்புலையும் வச்சீங்கன்னா இந்த கடலை வாசனைக்கும் நெய் வாசனைக்கும் கவரப்பட்டு அந்த கடலை உருண்டைய சாப்பிட வரும். அப்படி சாப்பிட வர்றப்போ இந்த சிமெண்ட் வயிற்றுல போய் இருக்கிறதுனால எலிகள் இறந்துவிடும். இத ரொம்ப சுலபமா நீங்க செய்யலாங்க. இந்த கலவை செய்யறது ரொம்ப எளிமைங்க. மேலும் இந்த எலிகள் வந்து ரொம்ப மோப்ப சக்தியும் அறிவு குணமும் படைச்சதுங்க. அதனால ஒரு புது பொருள் மேல தொடர்ச்சியா ஒரே மாதிரி வாசனை வந்ததுன்னா அந்த பொருளை தொடவும் தொடாது, எச்சரிக்கையா வெளியே போயிடும். அதனால இப்பொருட்களை நாம் தயாரிக்கிற போது ஆரம்பத்திலிருந்து நம்ம வாட அது மேல படவே கூடாதுங்க. அதனால எலிய வந்து தயாரிக்கிறப்போ ஒரு சொட்டு நம்ம வேர்வையோ எதுவுமே படக்கூடாதுங்க. அதனால கை உரைய அணிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயமா எல்லா எலியும் கட்டுப்படுத்திடலாங்க. இந்த விடை வந்து நேற்று கேட்ட அந்த விவசாயிக்கும் பொருந்தும், மற்ற இயற்கை விவசாயிகளுக்கும், ஏனைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எலியை ஒழிப்பதற்கு இந்த விடையானது அவர்களுக்கு நன்கு பொருந்தும் என்று கூறிக்கொண்டு, இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் 9751506521 என்ற இலக்கினை தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வயலில் எலி ஒழிப்பு எப்படி செய்யலாம் என்பதற்கான வழிமுறைகளை வழங்கினார் தருமபுரி மேனாள் வேளாண்மை உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். சேலம் மாவட்டத்தில் சோளம் மற்றும் நிலக்கடலை பயிர் செய்துள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்திட வரும் 17ஆம் தேதிக்குள் செலுத்தணும். எனவே நிலக்கடலை மற்றும் சோள பயிர்களுக்கு வறட்சி, பூச்சி நோய் தாக்குதல் மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் மகசூல் மற்றும் பயிர் இழப்புகளுக்கு இழப்பீடு பெற்றிட பயிர் காப்பீடு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடங்கல், பட்டா, ஆதார், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் ஆகிய ஆவணங்களுடன் கணினி, பொது சேவை மையம், கூட்டுறவு சொசைட்டி, அரசு மற்றும் தனியார் வங்கிகளை அணுகி நிலக்கடலை பயிருக்கு ஏக்கருக்கு 447 ரூபாயும் சோள பயிருக்கு 204 ரூபாயும் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். சேலம் மாவட்டத்தில் சோளம் மற்றும் நிலக்கடலை பயிர் செய்துள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்திட வரும் 17ஆம் தேதிக்குள் செலுத்தணும். எனவே நிலக்கடலை மற்றும் சோள பயிர்களுக்கு வறட்சி, பூச்சி நோய் தாக்குதல் மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் மகசூல் மற்றும் பயிர் இழப்புகளுக்கு இழப்பீடு பெற்றிட பயிர் காப்பீடு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடங்கல், பட்டா, ஆதார், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் ஆகிய ஆவணங்களுடன் கணினி, பொது சேவை மையம், கூட்டுறவு சொசைட்டி, அரசு மற்றும் தனியார் வங்கிகளை அணுகி நிலக்கடலை பயிருக்கு ஏக்கருக்கு 447 ரூபாயும் சோள பயிருக்கு 204 ரூபாயும் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறுவடை பரிசோதனை அடிப்படையிலான பயிர் இழப்பீட்டிற்கு நிலக்கடலைக்கு அதிகபட்சமாக ஏக்கருக்கு 22,329 ரூபாயும் சோளத்திற்கு அதிகபட்சமாக ஏக்கருக்கு 10,176 வரையிலும் காப்பீடு தொகை பெற இயலும். மேலும் விவரங்களுக்கு மகுடஞ்சாவடி வட்டார வேளாண் அலுவலகத்தை அணுகிடவோ அல்லது உழவர் செயலி கிருஷி ரக்ஷா கட்னாமில்லா தொலைபேசி எண் 14447 அல்லது வாட்ஸ்அப் தானியங்கு உதவி எண் 70 65 51 44 47 போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி தகவல்களை அறிந்து பயிர் காப்பீடு செய்திட விவசாயிகளை மகுடஞ்சாவடி வட்டார வேளாண் உதவி இயக்குனர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி சின்னசாமி. தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மனருள் பெறுக.
2: பண்பலையில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம்.

0: தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ANPR கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 அஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தென் 2 டிரைவர் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கு ஆட்டோமேட்டிக்கலா அவர் மொபைல் போன்ல அதை சலான் வித்

0: என்ன ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஆப்ஷன்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ஏஎம்பிஆர் கேமராஸ் மூலியமா எல்லா ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக, உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்ணுறோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகில் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதையிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமாரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே. சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழியில் நாம் மோடி அணிகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எஸ். தேவிகா. வணக்கம் தேவிகா.
4: வணக்கம் சார்.
3: தேவிகா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கீங்க? ஏன் அப்படி உம்முன்னுக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு?
4: ஒன்றும் இல்லை.
3: சரி, ஜாலியாக இருங்க. ரட்டை ஜடை போட்டுருக்கீங்க, சூப்பராக இருக்குது. குருவி கூடு மாதிரியே. யார் இவ்வளோ பெரிய ஜடையை போட்டுவிட்டா?
4: அம்மா. அம்மா தலைக்கு குளிக்கும் போது இந்த ஜடை போட்டு விடும்.
3: அப்படியா? நல்லா இருக்குது இந்த ஜடை. ஜடையில் என்னமோ வச்சுருக்கீங்க, என்னது
4: இது? மல்லிப்பூ வச்சுருக்கேன்.
3: ஆமாப்பா, மல்லிப்பூ வச்சுருக்கீங்க. கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது, ரெண்டு மூணு மேலே இருக்க மாட்டேங்குது.
4: அம்மா சீசனில் சீசனில் பூக்கிற பூலாம் வச்சுக்குது செடியில்.
3: சரி, நல்லா இருக்குது பூவோடு பார்க்கறதுக்கு. தேவிக்கா நீங்கள் எத்தனாவது?
4: ரெண்டாவது.
3: நல்லா படிக்கிறீங்களா?
4: ம்,
3: நல்லா படிங்க. சரி, என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
4: பாட்டு.
3: ம், பாடுங்க உங்கள் பாணியில.
4: ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ இளையோரின் திறமையை தான் பாட வந்தேங்க, இங்கே பாட வந்தேங்க. அந்த திறமைக்கு ஒரு ஊக்கம் தரும் நண்பனும் நான் தாங்க, நண்பனும் நான் தாங்க. உனக்கு இருக்கும் திறமையைத்தான் நல்வழியில் செலுத்து, நல்ல வழியில் செலுத்து. இது அப்புக்கெல்லாம் ஐயாவோட அழகான கருத்து, அழகான கருத்து. ஏழேலோ ஏழேலோ ஏழேலோ இளங்கன்று பயமறியா பார்த்துக்கோ, இருந்தும் பெத்தவங்க சொல் பேச்ச கேட்டுக்கோ. வள்ளுவனை போல கை பாரதிய போல உனக்குள்ளே இருக்கு, அதை கொண்டு வந்து இறக்கு. நம்ம நாட்டை இங்கே வல்லரசா நாம், நம்ம நாட்டை இங்கே முன்னேற்றா உன்னை விட்டா வீர யாரு. ஒலிம்பிக்கில் விருது வாங்க வேணும், நம்ம ஒலிம்பிக்கில் விருது வாங்க வேணும். ரகுமான் போல ஆக்சர் வாங்க வேணும், ரகுமான் போல ஆக்சர் வாங்க வேணும். இளையராஜா போல நீ சிம்போனியும் தரணும், அப்துல்கலாம் போல ராக்கெட்டும் தான் விடணும். இந்தியாவை வல்லரசா நாம சேர்ந்து மாத்தணும். ஏழேலோ ஏழேலோ ஏழேலோ.
3: ஏழேலோ போட்டு அழகா பாட்டீங்க. நம்ம நாட்டை வல்லரசா மாத்தணும்னு சொல்லிட்டு. சரி, ஒலிம்பிக்லாம் பதக்கம் வாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீ என்ன விளையாட்டுனா விளையாடுவீங்க ஸ்கூல்ல?
4: கண்ணாமூச்சி. ஓடி பிடிச்சி விளையாண்டு.
3: ஓ, இதுதான் விளையாடுறீங்க. சரி, அடுத்த பாட்டு என்ன தெரியும் உங்களுக்கு?
4: தெரியாத அடுத்த பாட்டு.
3: ஓ, இது ஒண்ணுதான் மனப்பாடம் பண்ணிட்டான்.
4: ஆமா சார்.
3: பரவாயில்ல, ஒரு
4: நன்றி. வணக்கம் சார்.
3: இனிய நேரே, இன்றைய மரளை மெழிச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எஸ். தேவிகா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
0: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
5: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
6: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
5: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
7: இன்று ஆகஸ்ட் 25.

0: சுவாரஸ்யமான எளிய நடையில் ஆன்மீக கருத்துக்களை பரப்பியவர்.
1: சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர்.
0: நாடக பாணியுடன் கூடிய இவருடைய சொற்பொழிவுகளுடன் குட்டி கதைகள் வரும்.
2: ஆண்டவனுடைய சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்குகிறான். சோதனை செய்த மாணவன் தான் மேல் வகுப்புக்கு போகின்றான். தட்டி ராவி எடுத்த தங்கம் அணிகலமாகின்றது. அடித்து தோய்த்த வேட்டி வெண்மையாகின்றது. வளைத்த மூங்கில் பல்லக்கிலே இருக்கிறது. உலகத்திலே சோதனை, நீ உண்மையான பக்தன், அதனாலே ஆண்டவன் உன்னை சோதனை செய்து உன் அருகிலே நெருங்குகின்றான்.
1: நகைச்சுவையும் நடைமுறை செய்திகளையும் நயம்பட சொல்வதும் இவருக்குரிய சிறப்பு இயல்பாகும்.
0: திருமுருகாற்றுப்படை, திருவாசகம், தேவாரம், திருப்புகள், கந்தர் அலங்காரம் உள்ளிட்ட பல ஆன்மீக சொற்பொழிவின் போது அவற்றை இசையோடு பாடுவார்.
1: சென்னை தமிழிசை மன்றம் இசை பேரறிஞர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது.
0: 150 மேற்பட்ட நூல்கள், 500 மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார்.
1: வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் பக்தி நன்னெறியை மக்களிடையே வளர்த்தார்.
0: செந்தமிழ் கடல், அருள்மொழி அரசு, திருப்புகழ் ஜோதி என்றெல்லாம் போற்றப்பட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1906.
0: நாடக கலைக்கு புத்துயிர் அளித்தவர்களுள் முக்கியமானவர்.
1: நாடக உலக சக்கரவர்த்தி என போற்றப்பட்டவர்.
0: அற்புதமான குரல் வளமும் தெய்வீகமான இசை ஞானமும் பெற்றிருந்த இவரது நாடகங்கள் பாமர மக்களை மட்டுமல்லாமல் பல மகா வித்வான்களையும் ஈர்த்தன.
1: மேடையில் கர்நாடக இசையை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர்.
0: அப்பழுக்கற்ற தேசியவாதியான இவர் பல விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு நிதி திரட்டி கொடுத்தார்.
1: நீண்ட நெடிய கலை பயணத்தில் ஈட்டக்கூடிய பெருமையையும் புகழையும் குறுகிய ஆயுளுக்குள் சாதித்துவிட்ட தன்னிகரற்ற நாடக கலைஞர் SG கிட்டப்பா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1906.
1: தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் அரசியல் தலைவர்.
0: இனிக்கும் இளமை திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார்.
1: சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் இவருக்கு சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது.
0: அதன் பிறகு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரானார்.
1: தனது சினிமா வாழ்க்கையில் அதிகமான புதிய இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்தவர்.
0: நடிகர் சங்க தலைவராக பொறுப்பு வகித்துள்ளார்.
1: சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட இவர் 2005 புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார்.
0: சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார்.
1: 3 தமிழக அரசின் திரைப்பட விருதுகளும் கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார்.
0: 2024 இவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது.
1: சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1952.
1: பிரபல கர்நாடக இசை பாடகி மற்றும் திரைப்பட பின்னணி பாடகி.
0: பாரம்பரியமிக்க இசை குடும்பத்தில் பிறந்தவர்.
1: தனது 16 முதல் தனி மேடை கச்சேரியை அரங்கேற்றிய இவர் இந்தியாவிலும் பல்வேறு உலக நாடுகளிலும் இசை கச்சேரிகள் நடத்தியுள்ளார்.

0: ஒழித்த பாடல் மூலம் திரையுலகில் கால் பதித்தார்.
1: தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களிலும் பாடியுள்ளார்.
0: கலைமாமணி, சங்கீத சிகாமணி, இசை பேரொளி உள்ளிட்ட பல பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: இசையை மட்டும் சுவாசித்து வாழும் நித்யஸ்ரீ மகாதேவன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1973.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
7: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும்

0: நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு சேலம்.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
7: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தொன்னகனாள்ளி கோயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் நடைபெறும். தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருகை. காளியம்மன் அருள் பெருக.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்க. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 31ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. முருகன் அருள் பெறுக.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 913 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 511 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 805 ரூபாய்க்கும் விலை போனதாக தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
11: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. முனியப்பன் அருள் பெறுக.
12: ஏக்கா, செய்தி தெரியுமா?
13: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
14: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
15: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
16: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
17: பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தொன்னகனாள்ளி கோயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் நடைபெறும். தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. காளியம்மன் அருள் பெருக.
18: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
19: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
20: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
10: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
21: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
22: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவு கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
23: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டில்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன்.

0: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை நாம் பல கோணங்களில் பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய கோணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு கதை சொல்லட்டுமா? இரண்டு வழிப்போக்கர்கள் அடர்ந்த காட்டுக்குள் பயணம் செய்தார்கள். இரவு நேரம் ஆகிவிட்டது. ஓர் பாலடைந்த மண்டபம் இருந்தது. அதில் தங்கினார்கள். பசி வயிற்றை கிள்ளியது. இருவரும் தனித்தனி பொட்டலங்களில் ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு வழிப்போக்கன் 5 ரொட்டி துண்டுகளை வைத்திருந்தான். மற்றொரு வழிப்போக்கன் 3 ரொட்டி துண்டுகளை வைத்திருந்தான். அவர்கள் இருவரும் சாப்பிட போகிற நேரத்தில் ஒரு பெரிய பணக்காரர் வந்தார். அப்பா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நானும் சிக்கிக்கொண்டேன், எனக்கும் பசி, கொஞ்சம் ரொட்டியை கொடுங்கள், நானும் சாப்பிடுகிறேன், உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறேன் என்றார் அந்த பணக்காரர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் இரு வழிப்போக்கர்கள். மூவரும் ஒன்றாக சாப்பிட அமர்ந்தார்கள். இருப்பது ஒருவனிடத்தில் 5 ரொட்டிகள், மற்றொருவனிடத்தில் 3 ரொட்டிகள். எப்படி சமமாக பிரிப்பது? மூன்றாக பிரிக்க வேண்டும். மொத்தம் 8 ரொட்டியை மூன்றாக பிரிக்க வேண்டும். பிறகு அந்த பணக்காரர் சொன்னார், சமமாக பிரிப்பது கடினம், ஒவ்வொரு ரொட்டியையும் மூன்றாக வெட்டுங்கள். அப்பொழுது மொத்தம் இருக்கிற 8 ரொட்டியை 3-3 வெட்டினால் 24 ரொட்டி துண்டுகள் கிடைக்கும். அந்த 24 ரொட்டி துண்டுகளை நாம் ஒவ்வொரும் ஆளுக்கு 8-8 பிரித்து சாப்பிடலாம் என்றார் அந்த பணக்காரர். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். சாப்பிட்டார்கள். எல்லோரும் உறங்கினார்கள். காலையில் எழுந்தவுடன் அந்த பணக்காரர் 8 தங்க காசுகளை கொடுத்துவிட்டு இருவரும் பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த 5 ரொட்டிகளை வைத்திருந்தவன் சொன்னான், நான் 5 தங்க காசுகளை எடுத்துக்கொள்கிறேன், ஏனென்றால் நான் 5 ரொட்டிகளை வைத்திருந்தேன். நீ 3 தங்க காசுகளை எடுத்துக்கொள், ஏனென்றால் நீ 3 ரொட்டிகளை தான் வைத்திருந்தாய் என்று சொன்னான் அவன். அதெல்லாம் முடியாது, உனக்கு 4 தங்க காசு, எனக்கு 4 தங்க காசு என்றான் இரண்டாவது வழிப்போக்கன். இப்படியே சண்டை நீடித்தது. கடைசியாக நீதிமன்றத்திற்கு போனார்கள். நீதிபதி யோசித்து விட்டு ஒரு தீர்ப்பை சொன்னார். என்ன தீர்ப்பு என்றால், 5 ரொட்டி துண்டுகள் வைத்திருந்தவனுக்கு 7 தங்க காசுகள் என்றும், 3 ரொட்டி துண்டுகள் வைத்திருந்தவனுக்கு ஒரே ஒரு தங்க காசு என்றும் தீர்ப்பு கொடுத்தார். எல்லோரும் வியப்பாக பார்த்தார்கள். பிறகு நீதிபதி ஒரு விளக்கம் சொன்னார். பாருங்கள், அப்பப்பா, அவர் சொன்னார், முதலாம் வழிப்போக்கனை பார்த்து சொன்னார், நீ வைத்திருந்த ரொட்டி துண்டுகள் 5, அந்த 5 3-3 வெட்டினால் 15 துண்டுகள் கிடைத்திருக்கும். அந்த 15 ரொட்டி துண்டுகளில் 8 நீ சாப்பிட்டாய், மீதி இருந்த 7 அந்த பணக்காரனுக்கு கொடுத்தாய், ஆகையால் உனக்கு 7 தங்க காசு. இரண்டாவது வழிப்போக்கன் அப்படியே குறுகுறு என்று பார்த்தான். நீ வைத்திருந்தது மொத்தம் 3 ரொட்டிகள், அதை 3-3 பிரித்தால் 9 ரொட்டி துண்டுகள் கிடைத்திருக்கும். அந்த 9 நீ ஏற்கனவே 8 சாப்பிட்டு விட்டாய். அந்த பணக்காரனுக்கு நீ கொடுத்தது ஒரே ஒரு ரொட்டி துண்டுதான், எனவே உனக்கு 1 தங்க காசு என்று தீர்ப்பு கொடுத்தார். எல்லோரும் வியந்து போய் பார்த்தார்கள். ஒரே பிரச்சனை அந்த நீதிபதி எப்படி யோசித்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை பல கோணங்களிலிருந்து சிந்திக்கிற போது தெளிவான பதில் கிடைக்கிறது. இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் சில்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில், மகா கும்பாபிஷேகம்.
5: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை

0: 3000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் 2 கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்து அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10 அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டை சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டை நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியா மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகக்னைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால் இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், என்னோட ஃபெலோ கலீக், எங்கள் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அவார்டாக மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஒரு டீச்சராக இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக நோ. ஸோ இந்த டைமில் அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த

0: எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார்.
1: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியனோ காரூன்யாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ

0: ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தொன்னகனள்ளி கோயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் நடைபெறும். தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக, காளியம்மன் அருள் பெருக.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: இதில் வந்து சிகிச்சைகள் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே வந்து அவங்க முதல்ல அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கிற சிம்டம்ஸை ரிவர்ஸ் ஆகிறது, அவங்களுடைய காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறது, மூணாவது அவங்களுக்கு இருக்கிற டிசபிலிட்டியை குறைச்சி பெட்டராக அவங்கள எப்படி ஃபங்க்ஷனலாக வெளியில் கொண்டு போக முடியும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், கை கால் வரல, பேச்சு வரலனு வச்சுக்கோமே. இப்போ ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டோட எய்ம் என்னவாக இருக்கும்னா, ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க டெத்தை ஸ்டாப் பண்ணுறோம். ரெண்டாவது, மூளையோட டேமேஜை, இத்தனை எம்எல் ஆஃப் மூளை டேமேஜ் ஆகுதுன்னா அத்தனை எம்எல் குறைக்க போகிறோம். ஏன்னா அப்போதான் நம்ம இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படியே விட்டோம்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி மினிட்டுக்கு வந்து அந்த வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ சின்ன ஸ்ட்ரோக்காக ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் மாடரேட் ஸ்ட்ரோக், அடுத்த ஒரு மணி நேரத்தில் இன்னும் மேஜர் ஸ்ட்ரோக், அடுத்த ஒரு மணி நேரத்தில் மூளை ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். ஏன்னா அந்த ரத்தக்குள்ள பிளாக் இருக்கு. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட். பட் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்ட்ரோக்கே மேஜராக இருந்தது, அதாவது நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அந்த பிளட்டில் ஓப்பனே ஆகாது, மூளை ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்குன்னா அவங்க கோமாவில் தான் இருப்பாங்க, வென்டிலேட்டர் தான் இருப்பாங்க, கான்சியஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெத் ரேட்டும் அதிகம். சப்போஸ் உயிர் பிழைச்சி வந்தாலும் அவங்க எப்போ வருவாங்கன்னா, 10 நாள் அவங்க தாக்குப்பிடிச்சி வென்டிலேட்டரில் இருந்து கழுத்தில் ட்ரக்கியாஸ்டமி பண்ணி வீட்டில் வந்து ட்ரக்கியாஸ்டமி கேர் எடுத்துக்கிட்டு மூக்கு வழியாக டியூபில் ரயில்ஸ் டியூபில் ஃபீடிங் பண்ணிக்கிட்டு கை கால் அசைவுகள் எல்லாமே ஃபிசியோதெரபி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம், 10 நாள் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்து மேனேஜ் பண்ணி பழக்கி வச்சுருப்பாங்க. வீட்டில் வரும்போது நம்ம ஒரு நர்சிங் கேரோ ஒரு பாமர மக்கள் கேரில் தான் இருப்பாங்க. பிபி ஏறுனா தெரியாது, சுகர் ஹைலோ ஆச்சுன்னா தெரியாது. அவங்களுடைய ஓன் செல்லியே கொஞ்சமாக இறங்கி நுரையீரலில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா மூச்சு திணறல் வரும். ஸோ மூச்சு விட முடியாமல் திணறல் வரும், அது நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன். நிமோனியா வரலாம், ஆஸ்பிரேஷன் வரலாம், யூரின்ல டியூப் போட்டு அனுப்பியிருப்பாங்க, அந்த யூரின் இருக்கிற டியூப்பில் பேக்டீரியா போய் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் வரலாம், படுத்தே இருப்பாங்க, திரும்பி கூட போட தெரியாது. ஸோ முதுகில் ஃபுல்லாக புண்ணு வந்துடலாம், தென் ஃபிட்ஸ் வரலாம், பிபி ஹைலோ ஆகிறதுனால மூளையிலே டேமேஜ் ஆகலாம், ஹார்ட்டும் டேமேஜ் ஆகலாம், பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் ஆகிறவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொலாட்ரல் காம்ப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் வர்றது வந்து ஃபஸ்ட்டு 10 டேஸ். அதனால தான் ஒரு ஸ்ட்ரோக் வந்தாங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரிஸ்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐசியூலேருந்து வார்டுக்கு, வார்டிலிருந்து அப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும். கொஞ்சம் பேத்துக்கு வீட்டுக்கு கூட டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு ஒரு ஸ்டெப் டவுன் கேர், அதாவது ஒரு நர்சிங் கேர், ட்ரக்கேஸ்டமி கேர், ரயில் ஸ்யூப் கேர், பிளாடர் கேர், அந்த மாதிரி கேரில் அனுப்புவோம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால பிரெயினில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நிமோனியானால, யூரின் இன்ஃபெக்ஷனால, கிட்னி ஃபெயிலியர்னால, பெட் ஸோர்னால உயிர் சேதம் வரலாம். ஸோ ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் இஸ் அ ஹோலிஸ்டிக்

0: ட்ரீட்மெண்ட். பிரெயினையும் பார்க்கணும், பிரெயின் ரிலேட்டட் மற்ற ஆர்கனும் டேமேஜ் ஆகாமல் பார்த்து. ஸ்ட்ரோக் வரும்போது பெரிய குழாயில் அடைச்சிக்கிச்சு, இப்போ கழுத்துக்கு போகிற முக்கியமான பைபாஸ் குழாயில் அடைச்சிக்கிச்சுன்னா, இப்போ 100 பேத்துக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா ஒரு 50-60 பேத்துக்கு உடனே இறப்பு வர சான்ஸ் இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டல் விட்டு 2வது நாள் 3வது நாள் பிழைக்காமல் கூட போக சான்ஸ் இருக்குது. ஹார்ட் அட்டாக்கும் அப்படி தான். ஹார்ட் அட்டாக் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே கூட இறந்து போயிடலாம். ஹார்ட் அட்டாக் மாதிரி சடனாக டெத்து வந்து ஸ்ட்ரோக்கில் வராது. ஏன்னா மூளை வீங்கி அந்த மூளையோட ப்ரெஷர் அதிகமாகி அப்புறம் ஹார்ட் மேலே லோடு பட்டு பிரீத்திங்கில் அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் இறக்குறாங்க. ஸோ டைரெக்டாக மூளை வீங்குறதுனால டக்குன்னு சொல்கிறேன். மூளைச்சாவு ஆகலாம், மூளைச்சாவாகனா இப்போ தலையில் அடிபடுது, இல்லை பிரெயின் ஸ்ட்ரோக்கில் மூளை ஃபுல்லாக ரத்த கசி வந்துடுது அப்படின்னா ஹார்ட் வேலை பார்க்கும், பிரீத்திங் வென்டிலேட்டரில் ஓடிட்டுருக்கும், ஆனால் மூளை ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். ஸ்ட்ரோக்குனால மூளை டேமேஜ் ஆகிறதுனால இறப்பு காமன் தான்.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: நாடின் நரம்புகளில் நாதங்களை மீட்டுக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். சந்தோஷ் சரலில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அனிருத் ரவிச்சந்தர் இசையில. அனிருத் ரவிச்சந்தர் சுருதிஹாசன் குரலில் மான் கரத்தே திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT-யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
10: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிறைவு கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:38. தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ 1 விலை நிலவரம்: தக்காளி 18 ரூபாய், கத்திரி 25 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 40 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பேர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 57 ரூபாய், கேரட் 74 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 96 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 230 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்புலவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், தேங்காய் 70 ரூபாய், எலுமிச்சை பழம் 198 ரூபாய், ஏழைக்கு வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கொய்யாப்பழம் 60 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய்.

0: தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: இதய சுரங்கத்தில் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு இடம்பெறக்கூடிய புதறிவு வினா, 16th ஜூனியர் மகளிர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில பட்டம் வென்ற மாநிலம் எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே அடுத்த பாடலையும் கேட்டு ருசிப்போமா? சீன்ரோல்டன் இசையில யுகபாரதி பாடல் வரைக்கு, சின்மை சத்யபிரகாஷ் குரல்ல மை லார்ட் திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT-யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும்

0: நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 12,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.
1: நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும்.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. Admission 944-344-9892.

சந்துசாரல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. மரகதமணி இசையில மதன் கார்கே பாடல் வரிகளுக்கு விஜய் பிரகாஷ் இவங்க குரல்ல நான்கி திரைப்படத்திலிருந்து

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, புது மோட்டோர், போச்சம்பள்ளி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி.

0: ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: காற்றின் திசையெங்கும் இசை பரவி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலாக உங்கள் செவிகளுக்கு வருகிறது மதன் கார்கே பாடல் வரிகளுக்கு. டி இமான் இசையில, அபய் ஜோத்பர்கர் குரல்ல ஜீவா திரைப்படத்திலிருந்து.

0: சந்தோஷ் சரல் நிகழ்ச்சியில நம்ம கிட்ட இருந்த பொதுரிவுனா அதற்கான விடை 16வது ஜூனியர் மகளிர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில பட்டம் வென்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். 16வது ஜூனியர் மகளிர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில பட்டம் வென்ற மாநிலம் ஹரியானா. நேயர்கள் இதுவரை கேட்டது
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று ஆகஸ்ட் 25, அது சிவபெருமானின் திருத்தலம். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கூடியிருந்து உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரியவரின் உரையை செல்மெடுத்துக் கொண்டிருக்கிறார். நெற்றி நிறைய நீர் பூசி நெஞ்சமெல்லாம் சிவனின் திருவருளை நினைந்து கல்லும் கனிந்துருக இனிய தமிழ் இசைவாடி எடுத்து மொழிந்து கொண்டிருக்கிற போது விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைகள் அங்கங்கே சின்ன சின்ன சேர்க்கைகளை செய்வதுண்டு. அந்த குழந்தைகளையும் ஏற்று வசப்படுத்துவதற்காக கைகளில் ஏதேனும் ஒரு பரிசுப் பொருளை வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் ஒரு வினாவை கேட்பது அந்த பெரியவரின் வழக்கம். அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு குழந்தையின் இடத்தை எழுதி, தம்பி முருகனின் அப்பா பெயர் என்ன என்று கேட்டார் அந்த பெரியவர். அது திருவிளையாடல் திரைப்படம் வந்த நேரம். அந்த படத்தில் முருகனுக்கு தந்தையாக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். அதை பார்த்த அனுபவத்தை நினைவு கூர்ந்து அந்த பிள்ளை சொன்னான், முருகனின் தந்தை பெயர் சிவாஜி என்று சொன்னவுடன் கூட்டத்தினர் கொல்லென்று சிரித்து விடுகிறார்கள். ஆனால் அந்த பெரியவர் மகிழ்ச்சியோடு கூட்டத்தை கையசைத்து அமைத்து விட்டு, அந்த குழந்தை சரியாகத்தானே சொல்லியிருக்கிறான், நீங்கள் நேருவை நேருஜி என்று சொல்லுகிறீர்கள், காந்தியை காந்திஜி என்று சொல்லுகிறீர்கள், வடக்கே ஒருத்தரை மரியாதையாக அழைப்பதற்காக ஜி சேர்ப்பது வழக்கம், அதே போலத்தான் சிவா என்பதோடு சேர்த்து ஜி சேர்த்து சிவாஜி என்று அவர் சொல்ல ஆரவாரமாக கூட்டத்தினர் கைதட்டினர். அந்த குழந்தை வெட்கத்தோடு எழுந்து நின்றான். அவனுக்கு தன் அன்பு பரிசலை வழங்கினார் அந்த பெரியவர். அந்த பெரியவர் யாரும் அல்ல, உலகம் முழுக்க ஞானத்தின் பெருமையை பக்தியின் சிறப்பை தனியே கனியை எடுத்து மொழிந்து வாழ்ந்து மறைந்த திருமுருகர் கிருபானந்த வாரியார் அவர்கள்தான். பக்தியோடு பைந்தமிழின் சுவையும் சேர்த்து தந்த அவர் பள்ளிக்கூடமே சென்றறியாதவர். தந்தையிடத்தில் பாடம் பயின்று தரணி முழுக்க ஞானத்தின் பெருக்கை எடுத்து மொழிந்த பெருமகனார். புதிது புதிதான பொருள் சொல்லுவதிலும் மக்கள் மனங்கொள்ளுமாறு சொல்வதிலும் அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை என்றே சொல்லிவிட முடியும். ஒரு கூட்டத்தில் அவர் விளக்கம் சொல்கிறார், முருகப்பெருமானுக்கு துணைவியாக வாய்த்தவர் வள்ளி நாயகி. அவளுக்கு ஏன் வள்ளி என்று பெயர் வந்திருக்க கூடும்? அவரே சொல்லுகிறார், முருகப்பெருமானின் மனைவியை வள்ளி என்று ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? முருகன் நாம் கேட்டதையெல்லாம் தரும் வள்ளல். வள்ளல் என்பது ஆண்பால், அதன் பெண்பால் வள்ளி. ஆக வள்ளலின் மனைவி வள்ளி என்பதுதானே சரி என்று அவள் சொன்னவுடன் அவையினர் வியந்து கேட்டதுண்டு. அந்த பெருமானின் கருணையை தமிழ் ஆற்றலை வியந்து போற்றாதவர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம். இந்த நகைச்சுவை என்பது உள்ளத்தின் உள்ளே இருந்து ததும்பி வருகிற உண்மையின் பிரதிபலிப்பு என்பதற்கு ஒரு உன்னத அடையாளம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. வாரியார் சுவாமிகளின் மனைவி அமிர்தலட்சுமி அம்மையார் அவர்கள் காலமாகிவிட்டார். கேட்டவர்களும் கண்டவர்களும் கதிகலங்கி நிற்க வாரியார் சுவாமிகள் அமைதியாக இருந்தார். பக்கத்தில் இருப்பவர்கள் பரிவோடு கேட்கிற போது அவர் சொன்னார், ஒன்றுமில்லையே, அவளுக்குரிய ஸ்டேஷன் வந்துவிட்டது, அவள் இறங்கி விட்டாள், அடுத்த ஸ்டேஷனில் இறங்க நாமும் ஆயத்தமாக இருப்போம், இருக்க வேண்டும் அல்லவா என்று எளிமையாக சொன்ன அவர் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஷன் வரவில்லை. அதற்கு பதிலாக லண்டன் மாநகரில் பக்தர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற சென்றிருக்கிற போது நலக்குறைவு ஏற்பட்டு தமிழகத்தை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறது அது அந்த விமானம். முருகப்பெருமான

0: வாய்த்த மயில் போல இந்த முருக பக்தராக இருக்கிற கிருபானந்த வாரியாருக்கு அந்த விமானமே வாகனமாக வந்தது. 1993 ஆண்டு நவம்பர் மாதம் 7 பக்கத்தில் இருக்கக்கூடிய பயணியிடத்திலே கேட்கிறார், இந்த விமானம் திருப்பதியை தாண்டி விட்டதா என்று கேட்கிறார். அவர் ஆமாம் சாமி என்று பதில் சொல்கிறார். இன்னும் சோர்ந்த நிலையில் கொஞ்ச நேரம் சென்றவுடன் அடுத்தது திருத்தணிதானே என்று அவர் கேட்டிருக்கிறார். ஆம் என்று அவர் சொல்ல தொடங்கிய அந்த கணத்திலேயே முருகா முருகா என்று அந்த திருநாமத்தை ஜெபித்த வண்ணம் அந்த ஆன்மா முருகப்பெருமானின் திருவடி நிழலில் சென்று சேர்ந்திருக்கிற விந்தையில் என்ன சொல்வது? தமிழான் இறைவனை பூஜித்து நேசித்து வாழும் மக்களுக்கெல்லாம் அருணரியை அருணரியாக காட்டி உயிர்ந்த திருமுருக கிருபானந்த வாரியாரின் பிறந்த நாள் என்று அவருக்கு மறைந்த நாள் என்பது வரலாறு ஒன்று குறிப்பாக சொல்லும். ஆனால் இறைவனின் திருவருளியை எண்ணி பிரார்த்தித்தவர்களுக்கு பிறந்த நாள் ஒன்றுதான் பெருமைக்குரிய நாளாக இருக்க முடியும். இறப்பு என்பது அணுக முடியாது. அது உடலிலிருந்து அந்த ஆன்மா விடுதலை பெற்று இறைவன் திருவடி நிழலை பற்றுகிற ஒரு அடையாளம் என்பதை உலகத்திற்கு உணர்த்தி காட்டிய திருமுருக கிருபானந்த வாரியாரின் பிறந்த நாளாகிய இன்று அவர்தம் பெருமையை சொல்வது கூட நன்றுதானே. அவர் சொல்லிய எத்தனையோ உரைகளில் ஏதேனும் ஒன்றை நன்று என்று தேர்ந்து கொண்டு விட்டால் நம் வாழ்க்கை நலமடையும் என்பதில் எந்த ஓர் ஐயமும் இல்லையல்லவா நண்பர்களே.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: செவிதனில் இசைத்தேன் பாய்த்து கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
2: இனிமையான காலை பொழுது. அது மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து பள்ளிக்கு கல்லூரிக்கு வேலைக்கு எல்லாருமே பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த நேரம். இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத சரியாக எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்னு பரிசோதனை பண்ணிக்கோங்க. போக வேண்டிய இடங்களுக்கு சற்று முன்பே போயிடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லாருமே வேக வேகமாக போகிறோம், அந்த நேரத்துக்கு போகிறதுக்கான முயற்சியும் எடுக்கிறோம். அதனால் எங்கேயாவது ஒரு இடையூறு ஏற்படலாம் இல்லையா, அதனால் முன்கூட்டியே போயிடுங்க. பொன்னியின் புதுப்புணல், இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமுகமாகாத நேயர்களுக்கான நேரங்க. இந்த நேரத்தில் நீங்களும் அறிமுகமாகிக்கலாம், உங்களுக்கான விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்கலாம் 043-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ. வாட்ஸ்அப் வழியாக வந்து அறிமுக நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 043-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
12: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு.

0: தெரு தர்மபுரி.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் தர்மபுரி மாவட்டம் ஆர் கோபிநாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயா சவுந்தரராஜன் இவங்க கேட்டிருக்காங்க சக்கரகட்டி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.
3: நம்

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
7: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
8: நான் யார் என்றால், நான் டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
7: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோயை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் பேறு காலத்தில் ஏற்படுகின்ற வலிப்பு நோய், அதாவது கருத்திருக்கும் தாய்களுக்கு வலிப்பு நோய் சம்பந்தமான விழிப்புணர்வுகள், இதை பற்றி நம்ம தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது மிக மிக முக்கியமாக இருந்தது. நிறைய பேர் அறியாமையிலும் சில பேர் வந்து குழப்பத்திலையும் தவறுதலான ஒரு வைத்தியத்துக்கு சென்று தாயும் சேயும் நலமோடு இல்லாத ஒரு நிலைமை உருவாகிறது. நிறைய இன்ட்ரா யூட்டரின் மார்டாலிட்டி, அதாவது கருவிலேயே சிதைந்து போகக்கூடிய பிஞ்சு உயிர்கள், அதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த வலிப்பு நோயும் வலிப்பு நோயை சரியாக வைத்தியம் பண்ணாத ஒரு நிலைமையும் தான். அதனால் வலிப்பு நோய் வந்து நயக்குன்னு சொன்ன மாதிரி சாதாரண விஷயம்தான், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதை சரியாக வைத்தியம் பண்ணலைன்னா இது வந்து நம்முடைய உயிரையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வயிற்றில் வளர்கின்ற இன்னொரு உயிரையும் பதம் பார்த்துவிடும். 3வது, கருத்தரிக்கும் பெண்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளை தொடர்ச்சியாக உட்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன மருந்து எடுத்துக்கிறீங்கன்னு உங்கள் மருத்துவருடைய ஆலோசனை பெறுங்க. முக்கியமாக நரம்பியல் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று மருந்துகளை மாற்றிக்கொள்ளலாம். குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த பாதகமும் இல்லாத அளவுக்கு மருந்துகளை மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது சில சத்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டிய

0: டைம் சில பேருக்கு ஏற்படலாம். அம்மா இருந்ததுன்னா சத்து மருந்துகளையும் நீங்களுடைய நரம்பியல் மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவரை ஆலோசனை பெற்று அந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டியது நல்லது. மேலும் பிரசவம் முடிந்து அதுக்கப்புறமும் நீங்கள் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டும் காலம், லாக்டேஷன் பீரியட், அந்த நேரத்திலையும் மருந்து உட்கொள்ள வேண்டும். இந்த நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்து சிறிதளவு மட்டுமே தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு செல்லும், அதனால் எந்த ஆபத்தும் பாதிப்பும் வராது. மேலும் குழந்தைக்கு ஆபத்தில்லாத மருந்துகள் தான் நரம்பியல் மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துவார். இந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது சில நேரங்களில் சத்து மருந்துகள், முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் மருந்துகள் உட்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்புறம் ரெகுலர் செக்அப், நரம்பிய மருத்துவ ஆலோசனையோடு ரெகுலராக பார்க்கணும். மாத்திரை போட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்தேன் டாக்டர் அப்படின்னு விட்டக்கூடாது. நான்காவது, பால் கொடுக்குறோம், இவ்வளோ நாள் போட்டு மருந்துகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு யோசனை இருக்கும் எல்லாருக்குமே. குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் பால் ஊட்டும் காலத்திலும் பிரசவம் முடிந்து 6 மாதம் குறைந்தது நீங்கள் வலிப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். இது வந்து ஜெஸ்டேஷனல் ப்ரெக்னன்சி, அதாவது பேறு காலத்தில் மட்டும் வலிப்பு நோய் வந்தவங்களுக்கு இந்த நிலைமை. அதுவுமே இஇஜி பரிசோதனை செய்து பார்த்து தான் முடிவு பண்ண வேண்டும். இஇஜி பரிசோதனையில் மூளை அபாயமாக வேலை செய்கிறது என ஒரு ஆபத்தான தகவல் நமக்கு தெரிந்தால் மூளை சரியாகிற வரைக்கும் அந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக கருதப்படும். 2வது, இந்த மருந்துகள் விடும்போது திடீர்னு விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். எப்படின்னா திடீர்னு நிறுத்திட்டிங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் ரீபோன் சீசஸ், மருந்துகளை நிறுத்ததுனால வலிப்பு நோய் அதிகமாக வரலாம், வேகமாக வரலாம், விபரீதமாக முடியலாம். எனவே அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கட்டாயம் வலிப்பு மருந்துகளை படிப்படியாக குறைத்து நிறுத்த வேண்டும். அது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இஇஜி எடுத்து பரிசோதனை பார்த்து மூளை அமைதியாக இருக்கிறது என உறுதி செய்த பிறகு தான் வலிப்பு மருந்துகளை நிறுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது, வலிப்பு மருந்து உட்கொள்ளும் போது சரியான காலத்தில் இரத்த பரிசோதனை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஏன்னா அந்த வலிப்பு மருந்து இரத்தத்தில் இவ்வளவு இருக்கிறது, அது டாக்ஸிக் டோஸ், அதாவது மோசமான அளவை தாண்டியுள்ளதா எனலாம் நம்ம கண்டறியலாம். மேலும் நாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: நிலையத்தில் நேரம் காலை 8:23. அனில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல். அறிவுநேயர்கள் அழைக்கலாம் 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ. வாட்ஸ்அப் வழியாக அறிவுநேயர்கள் இணைய 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். வாட்ஸ்அப் வழியாக அடுத்து அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த மணிஷா. இவங்க கேட்டிருக்காங்க கும்கி 2 திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அனில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். இசைத்தேன் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30. தொடர்ந்து கேட்கலாம்
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இந்தியா யார் நம்பிக்க இருக்குது? இந்தியா மட்டுமில்ல உலகமே யார் நம்பியிருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு வீடு தன்னுடைய பிள்ளைகளை நம்பி இருக்கிறதோ, இளைஞர்களை நம்பி இருக்கிறதோ, இளைய சமுதாயத்தை நம்பி இருக்கிறதோ, அதை போலதான் நாடும் உலகமும் இளைஞர்களை நம்பியிருக்கிறது. இந்த இளைஞர்களுடைய நம்பிக்கையை நாம் எப்படி வளர்த்தெடுப்பது என்றால், திறமை, ஆற்றல், வேகம் இவையெல்லாம் கொண்ட இந்த இளமை சரியாக பயன்படுத்தப்படுமே ஆனால் அதன் மூலமாக எதையும் சாதித்து காட்டலாம். ஒரு காலத்தில் இந்த வயதில்தான் நீ இதை செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை மாற்றுகிற வகையிலே விஞ்ஞானம் இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கிறது. வானொலி பெட்டியை தொடக்கூடாது, நான்லாம் சின்ன பிள்ளையில. இன்னைக்கு என்னுடைய செல்போனில் ஏதேனும் ஒரு சின்ன இடர்பாடுனா என் பேரை பார்த்து கொடுக்குறான், நீ பாரு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அவன் வந்து அதை, தாத்தா இதை இப்படி சரி பண்ணுங்கிறான், உடனே சரியாக போயிடுது. இப்போ எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா, என் பேரனிடம் நான் கல்வி கற்றுக்கொண்ட ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. அப்போ அவர்களுக்கு எதையும் செய்ய தெரியும். பல பள்ளிகளில் பார்க்குறோம், அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப நம்மளை வந்து வியப்படைய செய்யுது. அப்போ இந்த இளைஞர்கள் கல்வி கற்றலோடு மட்டுமல்லாது, அந்த கற்ற கல்வியை அவர்கள் பயன்படுத்துகிற வகையில் சம்பளத்தை நோக்கி மட்டும் இல்லைங்க. நான் நல்லா படித்து முடித்து வேலைக்கு போய் அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அதுக்கு அப்பால சமுதாயத்தை நோக்கி அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் அது வேணும். அப்படி அந்த சாதிக்கிற மாதிரி அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு அந்த உணர்வுகளை சொல்ல வேண்டும். நான் சமீப காலங்களில் பல கூட்டங்களுக்கு போகிறபோது பாரதம், ராமாயணம் இதெல்லாம் பேசுகிறேன். என்ன எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுத்துறீங்களா, அந்த சபை முழுவதும் நிறைஞ்சிருக்குது முதியோர்களால், பேருக்கு கூட இளைஞர்கள் யாரும் வரல. அவங்களாம் எங்கே போனாங்க? அவங்களாம் கிரிக்கெட் ஆட போயிட்டாங்க, அவங்களாம் வீடியோ கேம்ஸில் ஆட போயிட்டாங்க, அவங்களாம் டிவி பார்க்க போயிட்டாங்க அப்படி சொன்னால் சொல்லாமே தவிர அவர்கள் சாதிக்க போயிருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம். சாதனைகள் செய்ததுங்கிறதுக்காக 24 மணி நேரம் சொல்லலை. அவர்கள் வந்து தங்களுடைய ஆற்றலை உணர வேண்டும். தன் ஆற்றல் எதுவென்பதை உணர்ந்தவர்களால் தான் தன் வீட்டை, நாட்டை, உலகை காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மையும் கூட. இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடச்சி கோல்டு மெடல் வாங்கி மேலே தொடரணும்னு நினைக்கிறப்ப, இல்லைம்மா நான் படிக்கலை, நான் வேற ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்க போகிறேன் அப்படின்னு மகன் சொல்ல, அந்த அம்மாவும் பரவாயில்லப்பா நீ செய் அப்படின்ட்டாங்க, நம்பிக்கை வச்சு. அந்த பையன் ஒரே ஆண்டில் சாதிச்சு காட்டினான். என்ன, $30 பில்லியன் வர்ற அளவுக்கு சாதிச்சு காட்டினான். அந்த இளைஞன் யார், எலான் மாஸ்க். இதை நான் வரலாற்றில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். அப்படி அவங்க போக்கில் விட்டுடலாமா அப்படின்னு நம்ம கேட்பீங்க, விட சொல்லலைங்க. திறமை இருப்பதை தெரிந்து கொண்டால் அதை நாம் ஊக்குவித்தால் போதும். இன்னைக்கு முக்கியமாக யோசிச்சு பாருங்க, வீரத்துறவி விவேகானந்தருடைய 160 ஆண்டுகளுக்கு முன்பாக 1863 பிறந்த விவேகானந்தர் இந்தியா முழுவதும் பயணம் செய்ததோடு அமெரிக்காவிலே சென்று முழங்கிய அந்த 2 வார்த்தைகளால் தான் உலகம் நம்மை அறிந்து கொண்டது. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்கிற வார்த்தை உலகத்தை விழித்தள வைத்தது. ஒரு நாளைக்கு உலகத்தையே ஆளுகிற தன்மை இந்தியாவுக்கு கிடைக்கும் என்கின்ற

0: வார்த்தையை பார்க்கிற போது ஆளுமைக்காக நாம் சொல்லவில்லை, அறிவின் மூலமாக அதை நாம் சாதித்து காட்ட முடியும் என்பதை உணர வேண்டும். எந்த வசதி வாய்ப்பும் இல்லாது இங்கிருந்து கப்பலிலே பயணப்பட்டு 6 மாதம் பயணப்பட்டு அறியாத தேசத்தில் புரியாத மக்களுக்கு இடையில் தன்னுடைய ஞான ஜோதியால் அந்த இருளை போக்கி காட்டினார் என்றால் அந்த வீரத்துறையினுடைய வேகமும் விவேகமும் இன்றைய தலைமுறையினருக்கு இருக்க வேண்டும். 39 வயதுக்குள் சாதனைகளை சாதித்து காட்டிய விவேகானந்தர், பாரதியார் போன்றவர்கள் 3000 ஆண்டுகளுக்கு வேண்டிய சிந்தனைகளை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம், அதன்படி வழிநடப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். அறிவு நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு உருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமு நேயர்கள் இணைந்து தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, புது மோட்டூர், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து அறிமுகமாகக்கூடிய நேயர் வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகிறாரு. சேலம் கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் இவர் கேட்டிருக்கிறார் எல்லோ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சளம்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ.

0: மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: Viking Bunions and Briefs.
1: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில்
3: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம். அப்பா எது சொன்னாலும் கேட்பான். பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை. தான் நினச்சதை தான் சொல்லுவான், செய்வான். அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும். ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்லை. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது. எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோடய சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்ககிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது. அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிருது. அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிருது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களையெல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில்
3: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: சைபால்
5: என்பது

0: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
0: சைபால்
2: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

வானின் பரப்பெங்கும் இசை மழை தூவிக்கொண்டிருக்கும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல். இதோ பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் கோமதி சண்முகம், முத்துநாய்க்கம்பட்டி பகுதியிலிருந்து டக்லைப் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இதோ அனைவருக்காகவும்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்படல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து குரல் பதிவாக அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நிலையத்தில் நேரம் காலை 9 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: ஒரு புதுக்கவிஞர் சொல்வார், மரங்கள் எல்லாம் மனிதர்களை பார்த்து கேட்டனவாம். மனிதர்களே, மனிதர்களே, எங்களிடம் இன்னொரு சிலுவை செய்வதற்கு மரம் இருக்கிறது. உங்களிடம் இயேசுவைப் போல இன்னொரு மனிதர் இருக்கிறாரா என்று கேட்டதாம். வன்முறைக்கான முதல் வித்து ஆசை. அது பேராசையாக உருவெடுக்கும் போது போர்க்களம் உருவாகிறது. இதிகாசத்தை பார்க்கிறோம், ராமகாதியை பார்க்கிறோம்,

0: வேதங்கள் அனைத்தும் கற்றவன் இராவணன். ஆயிரம் மறைபொருள் உணர்ந்து தெரிந்த அறிவுக்குரியவன். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் கொண்டவன். சாமகானம் பாடி இறைவனின் நெஞ்சிலே இடம்பெற்றவன். கைலை மலையை கையில் எடுத்தவன். சீதைக்கு நிகரான கற்புக்கடல் மண்டோதரியை மனைவியாகப் பெற்றவன். ஆனால் அடுத்தவன் மனைவி மீது கொண்ட ஆசையால் அவனை அழித்து விடுகிறது. துரியோதனன் கதையுத்தத்தில் இணையற்றவன். ஆற்றலில் வீரத்தில் சிறந்தவன். நண்பன் கர்ணனை உயரத்தில் வைத்து பார்த்தவன். ஆனால் பாண்டவர்களுக்கு ஊசி முனை அளவு இடம்கூட தர இயலாது என்று அவன் மறுத்தான். அந்த மண்ணாசைதான் குருச்சேத்திர போர்க்களத்தை உருவாக்கியது. வரலாறு முழுக புரட்டி பார்க்கிறோம். உலக வரலாற்றை புரட்டி பார்க்கிறோம். நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் சென்றான், கண்டான், வென்றான் என்ற பெருமைக்கு உரியவன். மண்ணிலே விழுந்து கிடந்த பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தின் மணிமகடத்தை என் வாளால் சுட்டிக்கொண்டேன் என்று மாதட்டிச் சொன்னவன். வாட்டர்லூவில் நடந்த போரில் தொடர்ந்து 37 மணி நேரம் குதிரையில் அமர்ந்து போரிட்டவன். ஐரோப்பிய வரலாறு ஒரு தனி மனிதனின் வரலாறு என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்தவன். ஆனால் பிரிட்டனை பகைத்து கொண்டான். பிரிட்டனை பகைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் செய்து கொண்ட சமரச ஒப்பந்தத்தை மீறி எந்த காரணமும் இன்றி ரஷ்யாவை தாக்கினான். ரஷ்யாவுக்கு எது பாதுகாப்பு? ரஷ்யாவின் சொந்த இராணுவத்தை விட ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இயற்கை தகவமைப்பு, கடும் குளிர். அந்த கடும் குளிரே நெப்போலியனுக்கு எதிராக மாறியது. மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தான். ரஷ்யாவின் கடுங்குளிரை தாங்க முடியாமல் அவன் படை தலைதெறிக்க ஓடியது. எல்லா வீரர்களையும் தொலைத்துவிட்டு தன்னந்தனியாய் ஓடி வந்தான், தோல்வியைச் சுமந்து கொண்டு. இறுதிக்காலத்தில் செயின்ட் ஹெலினா தீவில் தனிமைச் சிறையில் இருந்தான். பிரெஞ்சு மக்கள் மத்தியிலே சீன் நதிக்கரையில் தன் கல்லறை அமைய வேண்டும் என்று கடைசி ஆசையோடு ஏக்கத்தோடு காத்திருந்தான். அதை கூட பிரிட்டன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பேராசைப்பட்டவனின் வாழ்க்கை வீழ்ச்சியில் முடியும் என்பதற்கு நெப்போலியன் ஒரு உதாரணம். வெறும் பேச்சாற்றலை மூலதனமாக வைத்துக்கொண்டு அவனைப் போலவே ஜெர்மனியின் பழம்பெருமையை பேசி பிரிட்டன் பிரான்சுக்கு எதிரான உணர்வுகளை தூண்டி நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு 14 ஆண்டுகள் உலக வல்லரசின் அதிகார பீடத்தில் அமர்ந்தான் ஹிட்லர். அவன் வெல்லாத நாடுகள் இல்லை. டென்மார்க், நார்வே, ஹாலந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க் ஆகிய நாடுகளோடு போரிட்டு வெற்றிகளை குவித்தவன். ஒரே நேரத்தில் இங்கிலாந்தையும் அமெரிக்காவையும் எதிர்த்தவன். ஆனால் அவனும் நெப்போலியனிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. பேராசைப்பட்டான். ரஷ்யா மீது படையெடுத்தான். தன் வாழ்வை முடித்து கொண்டான். வன்முறை எப்போதும் வன்முறையைத்தான் திரும்பத் தரும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 9:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A+

0: பிளஸ் தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.

0: வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் ஆசையும் பேராசையும் இந்த தலைப்புல தாங்க மலர்கிறது. கண்டிப்பா ஆசை அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா சொல்லணும்னா ஆசை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்ற முடியும். அதாவது முன்னேறக்கூடிய ஒரு சக்தியே வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சாதிக்கணும்னு எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்றோமோ அதுதான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய ஒரு சக்தியே ஆசைக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல பேராசை அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லலாமா. ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு ஆசை அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து என்னோட வாழ்க்கையில இருக்கணுங்க, கண்டிப்பா வந்து இதை நான் அச்சீவ் பண்ணணும், இந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையா கூட இருக்கலாம். அதையும் தாண்டி அது அதிகப்படும் போது அது பேராசையாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையில ஒரு சில பேர் இருப்பாங்க, இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையில முன்னேறவங்களும் இருப்பாங்க. இது மட்டும் கிடைச்சிட்டா போதுங்க, அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற மக்களும் இருக்காங்க. ஆசையும் பேராசையும் இன்னைக்கு வானில் வசந்தம் இதை பத்தி தான் பேச போறோம். ஆசையும் பேராசையும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கிற ஒரு ஆசை, நீங்க ஆசைப்பட்ட அந்த அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப பேராசை, இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? நிகழ்ச்சியில நேயர்கள் கலந்துக்கோங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 043-42-24-30 இந்த எண்ணிலும் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களை அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களை அழைத்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் ஆசையும் பேராசையும்.
1: நன்றிங்க.
0: கண்டிப்பா நமக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு லைஃப்ல வந்து நிறைய ஆசைகள்லாம் வச்சிருப்போம். ஆனா வந்து நிறைய பேரோட ஆசையே வந்துட்டு கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு நாள் நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு ஆசை தான் கண்டிப்பா, இல்லைங்களா? இனிப்புல நேயக்கூடிய நேயர் வணக்கம்.
2: பேசுறேன்,
0: சொல்லுங்க மணிமேகலை.
2: அதாவது ஆசை, ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுதான் ஒரு உயிரத்துல போய் பறந்தாலுமே கடைசியில இங்கதான் வந்தாகணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில இது புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்றதா நிம்மதியா வாழ்றோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: எனக்கு எனக்கு ராசை பெருசு எல்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு தமிழச்சி. என்னோட இந்தியாவா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும், மறுபடியும் ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்ட மாதிரி மறுபடியும் யாரும் வந்து
0: இந்தியாவுக்காக ஒரு ஆசை வச்சிருக்கீங்களே, பெரிய விஷயமா இருக்கு. இல்ல
2: கண்டிப்பா, மறுபடியும் இந்திய மக்கள் யாருக்கும் அடிமையா இருக்கு, அதுதான் என்னோட ஆசை.
0: நன்றி நன்றிங்க. வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர்? தேன்மொழி. சொல்லுங்க தேன்மொழி.
3: என்னது
0: என்ன கிடைக்கணும்?
3: இறந்த பிறகு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அர்ப்பணிக்கிறேன்.
0: என்னங்க புது விதமான ஆசையா இருக்கே?
3: நன்றி
0: நன்றி.

0: வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம்,
1: வணக்கம்மா.
0: யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் அரங்காபுரத்துல இருந்து கனகா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க கனகாமா.
1: அம்மா, ஆசை இருக்கணுமா, அதுக்குனால அதிகமா ஆசை வச்சா இருக்கிறதும் போயிருமா. பக்கத்து வீட்டுக்காரரு அதே வாங்கினுக்கிறாங்க, இதே வாங்கினுக்கிறாங்க, நாங்களும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னா இருக்கிறதும் போயிருமா.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: நம்ம இருக்கிறத வச்சு இன்னும் சம்பாரிச்சு கூட வாங்கிக்கலாம்.
0: விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிறீங்க இல்ல? சரிங்க, நல்லா சொன்னீங்க. நன்றி நன்றி
1: நன்றி, வணக்கம்மா.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு கண் 9443449892.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கிறது தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் கோ.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
12: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
13: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
14: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
15: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
16: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
17: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
18: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
19: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுகிறார்.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. இன்னைக்கு வானல் வசந்தத்தில் ஆசையும் பேராசையும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நம்மளுடைய நேயர்கள்லாம் சொன்னாங்க, நம்ம கடன் இல்லாமல் இருக்கணும்ப்பா, அதுவே வந்து நமக்கு ஆசை, அதுவே போதும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆசைப்படலாம், அது ஒரு கட்டத்துக்கு மேலே பேராசையாக தான் மாறிடக்கூடாது. அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தகுதிக்கு, அதாவது வந்து நம்மளுடைய விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கணும், வரவுக்கேற்ற செலவு இருக்கணும், அவங்கள்ட்ட இருக்குது இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கடனில் வந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரியான ஆசைகளை வந்து நம்ம அறவே உற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல வீடு வேணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது என்றைக்குமே பேராசையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அது அதை தாண்டி ஒரு அளவுக்கு மீறி போகும்போது, அளவுக்கு மீறினா எல்லாமே அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேராசையாக மாறிடக்கூடாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நேயர்கள்? ஆசையும் பேராசையும் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இனிப்புல நேயக்கூடிய நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
2: வணக்கம்.
3: நான் அரசம்பட்டி காவகுடி தென்னை விவசாயி ஏ முருகன்மா.
2: முருகனையா சொல்லுங்க.
3: ஆசையும் பேராசையும், ஆசை இல்லாம மனிதன் கிடையாது, ஆனா ஆசை கழிவுண்டு. அளவுக்கு மேல ஆசை வச்சா அமிர்தமும் விஷமாகும். அதாவது ஆசை இருக்கணுமா, எங்க ஊர்ல ஒருத்தமா ஆசை வேற சேர்த்து வச்சான்.
2: சரிங்க.
3: சேர்த்து வச்சு பின்னாடிலாம் சீட்டாட்ட ஆடி ஒட்டத பிடிக்கிற ஒட்டத பிடிக்கிற எல்லாம் போறான் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அனாதியா இருக்காமா, அதாவது ஆசை வச்சான் பாத்தியா, அதாம்மா அழிவு அதாம்மா. ரொம்ப ஓரளவு ஆசை வைக்கணுமா.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: நன்றிமா.
2: நன்றி நன்றிங்கய்யா. வணக்கம். வணக்கம்.
4: முகப்புறையில அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, ஆசை பேராசைன்னு சொல்லி. நம்ம உழைப்புல வந்து நாம சம்பாதிக்கிற பணத்துல வந்து அதுல வந்து என்ன செய்ய முடியுமோ அதை வரைக்கும் நாம இருந்தாவே நம்ம ஆசை, நம்ம ஆசையை நாம நிறைவேற்றிக்கலாம்.
2: கண்டிப்பா.
4: அகலக்கால் வச்சா என்னைக்குமே வந்து நம்ம வாழ்க்கை வந்து சீரழிஞ்சுதான் போகுங்கிறது என்னுடைய கருத்து.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நன்றி நன்றி.
4: அதனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நாம உழைப்புல வந்து நம்ம ஊதியத்துல எவ்வளவு நாம சம்பாதிக்கிறோமோ அதுலயே நம்ம வந்து நாம செலவு பண்ணிட்டா நம்ம நல்லா வாழலாம்.
2: கண்டிப்பாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப ஒரு ஆசை அப்படின்னா என்ன, இது இது இந்த ஒரு ஆசை எனக்கு நிறைவேறணும்ப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
4: அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சென்ற வருடம் காசிக்கு போயிருந்தேன், இந்த வருடம் போக முடியல, அம்மா தவறிட்டாங்கிறதுனால, அதனால அடுத்த வருடம் போடுங்கன்னு அது அந்த ஒரு ஆசைதான் எனக்கு நிறைய இருக்கு.
2: சரிங்க. அது வந்து நம்மளுடைய எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு ஆசைதான், கண்டிப்பா நிறைவேறும். நன்றிங்க. நன்றி
4: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம்.
5: வணக்கம்.
2: யாருங்க?
5: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தை பத்தி
2: சொல்லுங்க ராம்.
5: எனக்கு வந்து ஒரு வீடு ஒண்ணு கட்டணும்மா.
2: சரிங்க.
5: ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலாம். ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு, அவங்களை நல்ல இடமா கொடுத்த அளவு பாக்கணும்.
2: கண்டிப்பா நிறைவேறுங்க ஐயா. நன்றி நன்றி
5: நன்றி.
2: வணக்கம்.
6: காலை வணக்கம் தோழி.
2: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
6: ராணி.
2: சொல்லுங்க ராணி.
6: ஒரு சின்ன துணுக்கு சொல்றேங்கம்மா. கடவுள் வந்து மனிதர்கிட்ட வந்து நேரடியா கேட்டாருங்களாமா, யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் அவங்க மட்டும் கை தூக்கணும், எல்லாருமே தூக்கிட்டாங்களாமா, இதுல யார் சாக விரும்புறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க, ஒருத்தர் கூட கை தூக்கலையாமா.
2: சரிங்க.
6: இதுல என்னமா டிஃபரண்ட் இருக்கு?
2: எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இல்லையா?
6: சொர்க்கம் எதுக்கு நீங்க கைய தூக்குறீங்க? செத்தாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அதாவது ஆசை வந்து அளவோட இருக்கணுமா, எதிர்பார்ப்பு குறைச்சிட ஆசை குறைஞ்சிருமா, எதிர்பார்க்கறதுனாலதான் ஆசை அதிகமாது, அது பேராசையா மாறுது.
2: வாழணும்ன்றதுனாலதான் ஆசையே வருது இல்லைங்களா?
6: வருதுங்கம்மா. அதான் அளவோட இருக்கணுங்கம்மா.
2: கண்டிப்பா.

0: எதிர்பார்க்க
1: கண்டிப்பா.
0: கூடாது, யாரையுமே எதிர்பார்க்க கூடாது. உழைப்பு இருக்கணும் அந்த இடத்துல, ஆசை
1: கண்டிப்பா.
0: கூட உழைப்பு இருந்தாதான் வரும். எதா இருந்தாலும்
1: கண்டிப்பா.
0: எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, பிறருக்கு உதவி செய்யணும், அதுக்கு என்னுமே இளமையோட இருக்கணும்னு ஒரு ஆசைமா, அவ்வளவுதான்.
1: என்றுமே இளமையா இருக்கிறதுக்கு இது என்னங்க, இது உதவி செய்யறதுக்கு இளமை தேவையா சொல்லுங்க.
0: வயசாகவே இருக்கணும் இல்லைங்களா?
1: இது இல்லையே, இதுல ஏதோ லைட்டா பேராசை இருக்க மாதிரி தெரியுதே. என்றும் இளமை எப்படிங்க சொல்லுங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதே.
0: முதிர்வு பருவம் வந்துச்சுன்னா எந்த உதவியும் யாருக்கும் செய்ய முடியாதுமா, குழந்தைகளுக்கும் செய்ய முடியாது, கட்டின புருஷனுக்கும் செய்ய முடியாது.
1: அதுக்காக என்னங்க இது, நியாயமே இல்லையேங்க. சரி கண்டிப்பா, இருந்தாலும் உங்க ஆசையை வந்து நிறைவேறும். நன்றி நன்றிங்க. அதானங்க, என்றும் இளமையே சின்ன ஆசைங்கிறீங்க. சரிங்க, ரைட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றிங்க.
0: நன்றி நன்றிங்கம்மா.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது
2: கேக்குதாமா?
1: கேக்குது, சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. வந்துட்டீங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லா நேரங்களும் படபடன்னு இருக்கணும். சொல்லுங்க, ஆசையும் பேராசையும் அப்படி பளிச்சு பளிச்சுன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: என்ன பத்தி சொல்லிக்கிறமா? எனக்கு ரொம்ப வந்து தேனி மாவட்டம் ரெங்க சொல்லிக்கிறமா.
1: சரிங்க,
2: நான் இப்போ கரூர்ல
1: இருந்து தொடர்ந்து வாங்க நிகழ்ச்சிக்கு.
2: ஆசையில பேராசை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆசைப்படணும். எப்படின்னு பார்த்தா, நம்ம செமி சாப்பிடுறது அளவு செமிக்கிற அளவு சாப்பிட்டாவா செமிக்கும்,
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
8: தொடர்புக்கு 8985712345.
9: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: பாலவாசன் காஃபி ஒர்க், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
15: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி

0: நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆசையும் பேராசையும் இன்னைக்கு வானல் வசந்தம் நிகழ்ச்சியில் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நிறைய நேர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஆசை இருக்கலாம், பேராசை தான் இருக்கக்கூடாது, அகலக்கால் விரிக்கக்கூடாது அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு தலைப்பில் நம்ம பேசும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, வந்துட்டு ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்ததாகவும், அவர் வந்து ஒரு நாள் வந்து வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அவருடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு தங்க நாணயம் கிடைக்குது. அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டுட்டு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு சில தேவைகள்லாம் நிறைவேற்ற இந்த ஒரு நாணயம் உதவும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் போயிட்டு அந்த இடத்துல தேடி பார்க்குறாரு, அந்த இடத்த நோண்டி பார்க்குறாரு. அப்போ மறுபடியும் வந்து தோண்டும் போது அது மறுபடியும் ஒரு தங்க நாணயம் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கவனம் எல்லாம் விவசாயத்திலிருந்து முழுவதுமாக வந்து அந்த தங்கத்து மேலேயே போயிட்டு முழுக்க முழுக்க அந்த இடத்த, அந்த அவருடைய நிலம் முழுக்க தோண்டி பார்க்குறாரு. இதிலிருந்து கடைசியாக அந்த ஒரு 2 நாணயத்துக்கு அப்புறம் எந்த ஒரு நாணயமும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவருடைய நிலமும் பாழாக போனது, விவசாயமும் நின்று போச்சு, அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு கிடைச்ச அந்த நாணயத்தை வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்தியிருக்கலாம், ஆனால் வந்து இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேராசை என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆசை எப்போவுமே நம்மளை முன்னேற்றம்னு சொல்லலாம், ஆனால் பேராசை நம்மக்கிட்ட இருப்பதையும் இழக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட வாழ்க்கையிலும் வந்து நிறைய நடந்திருக்கும். நம்ம ஆசையினால் நமக்கு கிடைச்சதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இலக்குகளை அடைஞ்சிருப்பீங்க. அதே சமயத்தில் ஒரு பேராசையினால் இழந்த விஷயங்களும் நிறையா இருக்கும். நேர்கள் உங்களுடைய அனுபவங்களையும் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. இனிப்பில் நேயக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: பாலக்கோட்லேருந்து அன்பு பேர்.
4: சொல்லுங்க அன்பு.
5: வாழ்க்கையில வாழ்ற வரைக்கும் நம்ம எண்ட் ஆகிற வரைக்கும் ஆசைன்றது ஒண்ணு இருந்துட்டு தான் இருக்கும்.
4: கண்டிப்பா
5: அந்த ஆசைகள் வந்து அர்த்தம் உள்ளதா இருக்கணும். நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்றது தான் வாழ்க்கைன்னா, இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு இது பண்ணணும். பெருசா கற்பனையா வந்து நினைக்கலாம், அது வந்து நினைக்கிற மட்டும்தான் முடியும். செயல்படுத்துறது வந்து ஆசை, செயல்படுத்த முடியாதது பேராசை. என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நான் கத்துட்டு இருக்கிற தொழில சிறப்பா செய்யணும், அதுல வர்ற வருமானத்தை வச்சு என் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும், என்னுடைய பிள்ளைங்களை நல்லபடியா உருவாக்கணும். இதுதான் நான் சின்ன வயசுலேயே ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், ஆசைப்பட்டதே இப்ப நிறைவேற்றிட்டே இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா வாழ்க்கையில முன்னேறலன்னு நிறைய பேர் சொல்றாங்க, முன்னேறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப சராசரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய ஆசை, இது கரெக்டா போயிட்டு இருக்குது. ஆனா எல்லாரும் வசதி ஆகுறாங்க, நிறைய வீடு கட்டி வாடகை விடுறது, வருமானத்தை பெருக்கிறது, பெரிய லெவல்ல வரும்போது மற்றவங்க எல்லாம் உனக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் மேல வந்துட்டாங்க, நீங்களும் அப்படியே இருக்கிறேன்றாங்க. எனக்கு இது சந்தோஷமா இருக்கு, நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் எங்க வீட்டுல கூட சொல்றாங்க, தொழில இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துங்கன்னு சொல்லிட்டு, பெருசு பண்ண போய் இந்த வருமானமும் இல்லாம போயிருமோன்ற ஒரு பயத்துல நான், எனக்கு இது போதுமானதா இருக்குது, பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருக்கிறோம், அவங்க வேணா சமாளிச்சுக்கிட்டோம், எனக்கு ஆசைங்களை செய்யிட்டு, எனக்கு என்ன ஆசை கரெக்டா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
4: எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யறதுக்கு இது போதும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க.
5: உடல் ஆரோக்கியமா இருக்குது, இந்த தொழில சிறப்பா செய்யறேன், எனக்கு அது போதும்.
4: கண்டிப்பா. நன்றி. நன்றிங்க.
5: நன்றி.
4: வணக்கம்.
6: காலை வணக்கம்மா.
4: காலை வணக்கம். சொல்லுங்க, யாருங்க இருந்து?
6: காரியமங்கலம் வட்டம் எங்கச்சேட்டுப்படி பீமராஜம்மா.
4: சொல்லுங்கய்யா.
6: இந்த ஆசையில நான் அனுபவப்பட்டுமா, நான் மருந்து கடை உரக்கடை வச்சிருந்தேன்.
4: சரிங்க.
6: அதுல போட்டி போட்டு கடை விட்டுங்க.
4: சரி.
6: கடை விட்டு லட்சம் கடை விட்டு கடைசியில் அப்புறம் மழையெல்லாம்

0: பயிர் உணவு போனதா வேணா பண்ணாங்க, பயிர்லாம் உணர்ந்து போச்சு, எங்களால முடிஞ்சிட்டாங்க. ஒரு 10-20 லட்சம் ரூபாய் நஷ்டம். நம்ம ஆசைப்பட்டு கடன் கொடுத்து இப்படி ஆகி பேச சொல்லிட்டு அதுல அனுபவப்பட்டேன். அதே மாதிரி வந்து ஆசை அதிகமா பண்ணக்கூடாது, பாலம் அரவணக்கணும். அதுபோல வந்து புளிங்கல வந்து படி வைக்கணும் இல்ல, இன்னைக்கு ஆசைப்படுதுன்னா புளிங்கல படிக்க வச்சு நான் புளிங்கல வேலைக்கு அனுப்புறது. அதுல நான் அனுபவப்பட்டு இன்னைக்கு எங்க பசங்களா வெளியில இருக்கிறாங்கல்ல, அது ஆசைப்பட்டது வந்து புளிங்க படிக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: அதனால கண்டிப்பா.
1: நன்றி நன்றிங்க. வணக்கம்.
2: அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மேம், ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு டிரைவிங் போர்ஸா இருக்கு மேம். நம்ம வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு போவதற்கு உந்துதல் சக்தியா இருப்பதுதான் ஆசை அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா.
2: அதாவது நீங்க அற்புதமா குறிப்பிட்டீங்க, போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ ஆசைக்கு ஃபுல் ஸ்டாப் வருதோ அது பேராசையா மாறாது மேம். ஒரு விஷயம் இருக்கும் போதே எனக்கு இது பத்தாது பத்தாதுன்னு அந்த கதையில சொல்றது போல, எனக்கு இன்னும் கிடைக்குமா இன்னும் கிடைக்குமான்னு என்னைக்கு நம்ம ஒரு ஏக்கமா மாத்தி அதை தேட ஆரம்பிக்கிறோமோ அதுதான் பேராசையா முடியும். வாழ்க்கையில நமக்கு ஆசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், ஆனா பேராசை இருந்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கறதுதான் ஒரு மனுஷன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும்.
1: என்னுடைய
2: கரண்ட் ஆசை அப்படிங்கறது ஒரு கார் வாங்கணும் அப்படின்ட்டு, இது ஆடம்பரத்துக்கு இல்ல, இது ஒரு மிகப்பெரிய நெசசிட்டி அப்படின்ட்டு, அதற்காகத்தான் என்னுடைய அந்த காசு அப்படிங்கறத சேமிச்சிருக்கேன், விரைவில் ஒரு கார் வாங்கி வீட்டு முன்னாடி நின்று கெட்டா அதை ஓட்டுவேன் அப்படின்னு
1: சொல்றேன். சரிங்க, வாழ்த்துக்கள், கண்டிப்பா நடக்கும். நன்றி நன்றி.
2: கண்டிப்பா.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
3: திருச்சி மாவட்டம் தொட்டியம் குன்றாக்கம்பட்டி குண்டுமணிய மேடம்.
1: சரிங்கய்யா, சொல்லுங்க.
3: மனிதனுக்கு வந்து ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது மேடம். இப்ப எப்படின்னா, என் வாழ்க்கையில வந்து சாலை இந்த கீத்து வீடா கட்டி அப்ப இருந்தேன். இப்ப அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி வந்து மத்தி வீடு கட்டி கொஞ்சம் சந்தோஷம் இருக்கேன். அது மாதிரி இன்னும் பெரிய வீடா கட்டலன்னா நம்ம கடனை வாங்கி மறுபடியும் அதை வட்டி கட்ட முடியாம ஊட்ட சப்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பட்டாவ பத்திரத்தை வச்சு வாங்குறோம்னா அது நாளைக்கு சிக்கலா போயிடும்.
1: கண்டிப்பா.
3: அதனால நம்ம இருக்கிற நம்ம தகுதிக்கு என்ன அப்படின்னு
1: உழைச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் இல்லைங்களா? ஒரே இடத்துல தேங்கி இருக்காம அதுல இருந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கோமோ அப்படின்னாலே அதுவே போதும் இல்லைங்களா?
3: அதே போதும் மேடம்.
1: நன்றி நன்றிங்க.
3: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், சுகந்தி பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சுகந்தி.
4: ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம் புத்தரே சொல்லிருக்கிறாரு மேம். ஆசைனாவே புத்தர் ஞாபகம் வரும். ஆசை இருக்கணுமா? ஆசைப்படு அடைந்து விடு. அடைந்து விடுற ஆசையா வைக்கணும் மேம். பெரிய பெரிய ஆசையெல்லாம் வச்சு நம்ம நிராசையாக போக கூடாது. பேராசை பெருநஷ்டம் தான் மேம். ஆசை ஆசை இருக்கலாம், பேராசை இது இருக்க கூடாது மேம். எதிலுமே எதிர்பார்ப்புகள் இருக்க கூடாது. எதிர்பார்ப்பு இருக்கும் போது ஏமாற்றம் வரும். ஏமாற்றம் வரும்போது அதை நம்மளால
1: ஏத்துக்க முடியாது
4: மேம். அதனால நம்ம எப்பயுமே அளவோடு இருக்கணும். அது தகுதிக்கு மீறிய ஆசை வைக்க கூடாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன இப்போ இந்த ஒரு இது நிறைவேறினா போதும்பா அப்படின்னா என்ன வச்சிருக்கீங்க ஒரு குறிக்கோள்?
4: நேர்மையா இருக்கணும். நம்ம உழைப்பால கிடைக்கும். நம்ம உழைப்புக்கு மிச்சம் கிடைக்கிறது வந்து திருட்டுக்கு சமம்னு நினைக்கிறோம் மேம். எதுவுமே நம்ம உழைப்பால கிடைக்கிறத வச்சு மனநிறைவா வாழணும். அதுதான் மேம்.
1: சரிங்க, நல்ல நல்ல ஒரு இது சொன்னீங்க. நன்றிங்க. நன்றி. வணக்கம்.
5: கவலூர் அன்பளிக்கு இனிய காலை வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க? கலைச்செல்விமா, சொல்லுங்க. எனக்கெல்லாம் ஆசையே இல்லைங்க, நான் பாட்டுக்கு இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி நீங்களே அதை சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், கரெக்டா நாங்க சொல்றோம்.
5: எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குங்கம்மா, இறைவன் அருளால எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குங்கம்மா. எனக்கு எப்படின்னா ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், நோய் நொடி இல்லாம நல்லபடியா நம்ம உடம்ப பாத்துக்கணும்.
1: கண்டிப்பா.
5: இதுதான்மா. ஏன்னா உடம்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கம்மா. அதனால நம்ம உடம்ப நல்லா கவனிச்சுட்டு நல்லா நோய் இல்லாம ஏண்ட ஆயுளோட இருக்கணும். இந்த ஆசை மட்டும்தான்மா இருக்கு.
1: கண்டிப்பா, அதுவே வந்து ஒரு பெரிய செல்வம் இல்லையா? நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய செல்வம் தான் சொல்லணும் இல்ல?
5: நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்மா.
1: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி
5: நன்றிங்கம்மா.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் வானலையில் வசந்தம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோற்றமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.

0: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
0: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் வானலையில் வசந்தம். வானலையில் வசந்தம், ஆசையும் பேராசையும், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க, இது போதும் அப்படிங்கிற மனமே வந்து புன்சை மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோய் இல்லாமல் இருந்தாலே போதுங்க, அதுவே வந்து பெரிய ஆசை தான் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அகலக்கால் எப்போவுமே இருக்கக்கூடாது. நமக்கு தேவை எது, தேவை இல்லாதது எதுன்னு சொல்லிட்டு பிரித்து நம்ம வாழ்க்கையில் வாழணும். ஒருத்தட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது நம்மக்கிட்டையும் இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம ஆசை இல்லை அப்படின்னு நிறைய சொல்லிட்டு நேர்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம்.
11: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன். நிலையத்தில் அனைவரும் நலம் நாடும்
10: இருக்கோங்க. யா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
11: ஆசை இருக்கணுமா? கண்டிப்பா. ஆனா அளவான ஆசையா இருக்கணும். நமக்கு தகுதிக்கு நமக்கு தேவையான ஆசையா இருக்கணும்.
10: கண்டிப்பா.
11: அதிகப்படியான ஆசை ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால அளவோட ஆசை இருந்தா அது நிறைவேறும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அளவுக்கு அதிகமான ஆசை நிறைவேறாட்டி ஏமாற்றமா போயிடும். அதனால அளவோட ஆசை கண்டிப்பா இருக்கணும்.
10: சரிங்க.
11: நம்ம தேவைக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும்.
10: ஆசை வைங்கப்பா, அளவோட வைங்கப்பா அப்படிங்கிறீங்க. இல்ல,
11: நன்றி
10: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ரங்கசாமியா சொல்லுங்க.
12: ஆமா, நமது உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம நம்ம வாழ்க்கையே அமையும். அதுக்குதான் நம்ம ஆசைப்படணும்.
10: கண்டிப்பா.
12: மற்றபடி பேராசைங்கிறது நமது மற்றவர்களை துன்பப்படும் போது நாம கவலைப்படாம நம்ம ஆசையை நிறைவேற்றி எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் பேராசை.
10: கண்டிப்பா கண்டிப்பா.
12: நன்றி
10: நன்றி நன்றிங்கய்யா. வணக்கம்.
13: மேடம் பத்தி, பெருமாள் மேடம்
10: சொல்லுங்க. பெருமாள்
13: இளமையில நானும் ஒரு ஆசிரியர் ஆகலான்னு ஒரு ஆசைப்பட்டேன்.

0: ஆசிரியர்
1: ஆகிட்டீங்க.
0: கற்பித்தல் பணி நன்றாக முடிந்து இப்ப ஓய்வில் இருக்கு மேடம். ஆனா இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தா என்னுடைய கற்பித்தல் பணி தொடரணும்னு நினைச்சேன், ஆனா அது நிராசையாயிருச்சு மேடம்.
1: அப்படிங்களா? இருந்தாலும் அடுத்து வரவங்களுக்கு எல்லாம் நம்ம வழிவிடணும் இல்லைங்களா? அவங்களுக்கும் அடுத்தடுத்து வர தலைமுறைக்கும் ஆசை இருக்கும்ல, உங்கள மாதிரி அவங்களும் ஆசிரியர் ஆகணும் கற்பிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட வருவாங்க. நம்மளே இருந்தா எப்படி சொல்லுங்க. சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம்.
2: காலை வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
2: பள்ளி பேசுறேன்.
1: சொல்லுங்க பழனி.
2: கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, விளக்கண்ண உடம்புறம் விளக்கண்ண புரிஞ்சு கொண்டு ஒட்டதான் ஒட்டு சொல்லுவாங்கம்மா. கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு புக்கு போட்டு வச்சுட்டாமா ஆல்ரெடி, அது மாதிரிதான் நடக்கும். அந்த மாதிரி அதை கொண்டுதான் நம்ம போன இருக்கிறத விட்டு பறக்கிறது கிடக்கூடாதம்மா. ஆசை வந்து கடல் போலமா, அது கடல் வந்து அலைய தொட்டுதான் போய் எப்பயும் அதை விட்டு வெளியேறாதுமா. அந்த மாதிரி நம்மளுக்குன்னு என்ன வருது அதை செய்யணும், அதுக்கு வரைக்கும் ஆசைப்படாது. அதுக்கு வரைக்கும் ஆசைப்பட்டா அமிர்த வேஷன்னு சொல்றாங்கம்மா. நன்றி
1: நன்றி நன்றிங்க. வணக்கம்.
3: அன்பு தங்கைக்கு வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இது?
3: சேலம் அமானி குண்டலா பத்தி காட்டூர் கேக்கு கிடைக்கு.
1: சொல்லுங்க கணேசனையா, சொல்லுங்க.
3: எதுவா இருந்தாலும் அளவோட ஆசைப்படணும், அளவுக்கு மீறினா அமிர்தமும் கசக்கும். அதனால ஒரு அளவோட ஆசைப்பட்டதுனா நிரந்தரமா நம்ம ஏதோ ஒரு உள்ள கொஞ்ச நாளைக்கு நம்ம பண்பலை மாதிரி கேட்டு.
1: அதான் நீங்க என்ன, உங்களுக்கு என்ன இப்ப அடுத்த ஆசை?
3: அடுத்த ஆசை என்னன்னா, எங்க குழந்தைகள் அவங்க
1: தனலட்சுமி, நிறைவு நேரம் என்ன சொல்ல போறீங்க?
4: கடவுள் வந்து நமக்குன்னு எழுதிமா, கரெக்டான ஆசையா இருந்தா நம்ம ஆசையை வந்து நிறைவேறும். நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். அதனால வந்து எங்க பையன் படிக்கிறான்.
1: சரிங்க.
4: அதுதான் என்னோட லட்சியம், படிச்சு நல்ல பெரிய ஆளாகணும்.
1: சரிங்க, நல்ல, அது வந்து ஒரு நியாயமான ஒரு ஆசை தான், கண்டிப்பா நடக்கும். நன்றிங்கம்மா. நன்றி
4: நன்றி.
1: கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், அடுத்த நிலைக்கு போகணும், உழைச்சி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா நம்மளுடைய மனிதர்கள் எல்லாருக்குமே ஆசை அப்படின்றது இருக்கட்டும், அது நம்ம எப்போவுமே உயர்த்தட்டும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் பேராசை நம்ம ஆளை விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் எல்லாமே வேணும் அப்படின்ற ஓடுவதை விட கிடைத்திருப்பதை ரசித்து இது போதும் என்று சொல்ல தெரிந்த மனசு தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லலாம். ஆசைக்கு எல்லை வைப்போம், பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், நிம்மதியோடு வாழ்க்கையை ரசிப்போம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 10 மணி, இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
6: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
7: திருட்டு எங்கே தொடங்குகிறது கேட்டார் நண்பர் புகழ்மதி. என் சட்டை பையிலுள்ள பேனாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கேட்டேன் நண்பரிடம். மிக அழகாக இருக்கிறது, விலையும் கூடுதலாக இருக்கும் போல தெரிகிறது. இது போன்றதொரு பேனா என்னிடமும் இருந்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றுகிறது என்றார் புகழ்மதி. திருட்டு இங்கேதான் தொடங்குகிறது என்றேன் நான். அது எப்படி? உங்கள் சட்டைப்பையில் இருக்கும் பேனா அழகாக இருக்கிறது, என்னிடமும் இருந்தால் பரவாயில்லை என்று

0: மட்டும்தானே சொன்னேன். நான் என்ன உங்கள் பேனாவை எடுத்துக்கொள்ளவா செய்தேன்?" பதறி கேட்டார் புகழ்மதி. "என் பேனாவை எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வதும் திருட்டுத்தான். நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பதும் திருட்டுத்தான்" என்றேன் நான். "திருட்டு என்பது ஏதோ நாலந்து பேர் கூடி சதித்திட்டம் தீட்டி நள்ளிரவுக்கு பின் முகமூடியெல்லாம் அணிந்து வீடு வங்கி அலுவலகம் என புகுந்து கொள்ளையடிப்பது மட்டும் திருட்டு அல்ல. அடுத்தவர் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அணிந்திருக்கும் நகைகளை வைத்திருக்கும் பைகளை வாகனங்களை திருடுவது மட்டும் திருட்டு அல்ல. தனக்கு சொந்தமில்லாத பொருள் தன்னிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பது கூட திருட்டுத்தான். ஒரு வீட்டில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் கையில் ஒரு பென்சிலோடு வந்தான். அப்பாவிடம் காட்டி, "இதை என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவன் பையிலிருந்து எடுத்து கொண்டு வந்துவிட்டேன், நன்றாக இருக்கிறதா?" என்று கேட்டான். அப்பாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. "ஏண்டா பயலே, இந்த வயசுலேயே உனக்கு திருட்டு புத்தி வந்துருச்சா?" என்று அடித்து விட்டார். பையன் அடி பொறுக்க முடியாமல் அழத் தொடங்கினான். "என்னங்க பையன்கிட்ட திருட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குற்றவாளி மாதிரி அடித்து அழ வச்சிட்டிங்க. இந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும்? போங்க, ஏதாவது சொல்லி அவனை சமாதானம் பண்ணுங்க." மனைவி கணவனை பார்த்து சொன்னார். அழுது கொண்டிருந்த மகனிடம் சென்று அப்பா சொன்னார், "இந்தா பாருடா கண்ணே, உனக்கு ஏதாவது வேணும்னா நேராக அப்பாவிடம் வந்து கேளு, நான் வாங்கித்தர்றேன். இந்த சாதாரண பென்சில் என்ன விலை பெற்று போகும்? எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி 1000 பென்சில் இருக்குது. வேணும்னா சொன்னீன்னா பென்சில் என்ன, அடி, ஸ்கேல், ரப்பர், பேனா அப்படின்னு உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்னோட ஆஃபீஸிலிருந்தே கொண்டு வந்து தந்துடுவேன். அழாத விளங்கினாப்புல தான்" சொல்லிக்கொண்டே சென்றார் மனைவி. பக்கத்து இருக்கை பையனின் பென்சிலை எடுத்ததே திருட்டு என்றால் அரசாங்கத்திற்கு சொந்தமான அலுவலகத்திலிருந்து எடுத்து வருவது பெருந்திருட்டு அல்லவா? அறிவியல் மேதை விஸ்வேஸ்வரய்யா தன்னுடைய வீட்டு மேஜையில் 2 பேனா 2 மெழுகுவர்த்தி வைத்திருப்பார். அவருடைய நண்பர் ஒருமுறை கேட்டார், "எதற்கு 2 மெழுகுவர்த்தி 2 பேனா?" விஸ்வேஸ்வரய்யா பதில் சொன்னார், "இந்த 2-2 ஒரு மெழுகுவர்த்தி 1 பேனா அரசாங்க பணத்தில் வாங்கியது. இன்னொரு மெழுகுவர்த்தி 1 பேனா எனது சொந்த பணத்தில் வாங்கியது. அரசாங்க வேலை பார்க்கும்போது அந்த ஜோடியை பயன்படுத்துவேன், சொந்த வேலை பார்க்கும்போது இதை பயன்படுத்துவேன். பொது சொத்து என்றாலும் அரசாங்க சொத்து என்றாலும் அவை நமக்கு சொந்தமில்லாதவை என நினைத்து உழைத்தால் திருட்டு இல்லாமல் போய்விடும். நம்புவோம் நாளையும் நமதே."
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய "நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்" வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை உங்கள் செவிக்கு கொண்டு சேர்க்கும்.

0: நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: வேலு பூசாரிப்பட்டி, எனக்கு பிடித்த பாடல் வானந்த பாடல்னு ஒரு பாட்டு போடுங்க.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம், கவுன்சில்.

0: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
1: நிலையத்தில் நேரம் 10:12. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். குரல் பதிவோடு உங்கள் பாடல் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
2: தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் புதூர்லேருந்து மகாலட்சுமி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் உழைப்பாளி படத்திலிருந்து ஒரு சோலை கிளி தேடி வந்து தேடு தேடு மனுஷாக படவும். நன்றி.
3: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் நிலையத்தில். நேரம் 10:20. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
7: அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் தேவிகா, நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். என்னோட விருப்ப பாடல் ஊதா ஊதா ஊதா பூ, படம் பெயர்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை.

0: தஞ்சை மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேரில் இன்று பிற்பகல் 12:10 உங்கள் களம் புதிய தடம் தருமபுரி ஒட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: விற்பனை உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
8: தர்மபுரி ஏற்காடு பம்பளத்தில் நீய காலை வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தர வட்டம் திங்களூர்லிருந்து காளிப்பன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பாண்டர பூமியிலிருந்து தோலா தோலா. நன்றி, வணக்கம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
3: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேயர்களே, இன்று 11/5 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை கேட்கலாம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: காலை வணக்கம், பூபதி பேசுகிறேன். பிச்சைக்காரன் படத்திலிருந்து எனி சாங்ஸ்.

0: பாத்தீங்களா, முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
1: தருமபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊர்தங்கரை வட்டம் மேட்டுத்தங்கல் எல் சிவராமன் பேசுகிறேன். படம் டும் டும் டும், பாடல் தேசிங்க ராஜா.

0: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
2: ஐயா வணக்கம். கேஆர்பி டேம், கேசவலூர் எக்ஸ் ரோட், டெய்லர் கே சதீஷ்குமார். படம் விஷ்ணு, பாடல் சிங்கார கண்ணுக்கு.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு
2: 8985712345.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடல் கேட்கும் நேயர்.
5: எனது பெயர் வி. சுப்பிரமணியன், சேலம் மாவட்டம் ஆத்தூர்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: பூரியதான்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். நிலையத்தில் நேரம் 11 மணி. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: சாப்பிடுவோம் அப்படின்னா கருவேப்பிள்ளை பொடியா செஞ்சு சாப்பிடுவோம், தாளிக்க போடுவோம் கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை சட்னி செய்வோம், கருவேப்பிள்ளை சாதம் செய்வோம், இப்படி எல்லாம் தான் செய்வோம். இன்னும் எக்ஸ்ட்ரானரியா உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம கருவேப்பிள்ளைய உணவோட எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கருவேப்பிள்ளைய வேற விதமா நாம சமையல தினமும் சேர்த்துக்கிறது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சமையல சேர்த்துக்கிறத விட நாம சாப்பிட அமரும் போது சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது தானே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது செய்யறதுக்கு கொஞ்சம் வேலை மெனக்கெடணும் தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் இப்படி நாம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 20-25 நாள் வரைக்கும் டெய்லியும் கருவேப்பிள்ளைய உணவுல எடுத்துக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, ஆந்திரா கருவேப்பிள்ளை ஊறுகாய் செய்யறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட சொல்ல போறேன். சரி, நீங்க ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். 50 கிராம் கருவேப்பிள்ளை எடுத்துக்கலாம், அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கணும், 100 கிராம் பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் உப்பு, எண்ணெய் வந்து 1/4 கப். ஊறுகாய் அப்படின்னும் போது கொஞ்சம் எண்ணெய் தூக்கலா இருந்தா தான் நம்மளுக்கு டேஸ்டாவும் இருக்கு இல்லையா. அதுக்காக நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 1 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி கருப்பு கிராம், 1 டீஸ்பூன் வந்து வங்காள கிராம். இது கடைகளில் பொதுவாக கிடைக்கிற விஷயம்தான், இதையும் எடுத்துக்கலாம். 2 தேக்கரண்டி கொத்தமல்லி விதைகள், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் தேவைக்கேற்ப மஞ்சள்தூள் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல
1: போறேன்.
0: இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாமா? ரொம்ப ஈஸி தாங்க. இப்ப ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல எண்ணெயை ஊத்தணும். எண்ணெயை ஊத்தான உடனே சூடாகும் இல்லையா? சூடாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுப்பை பற்ற வைக்க மறந்துடக்கூடாது இல்லையா. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கலாம். அது கூட வங்காள கிராம்பு இருக்கு இல்லையா, அது உளுத்தம்பருப்பு சேர்த்து அதுவும் கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் வறுக்கலாம். அது கூட அப்புறம் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி வரும்போது சேர்க்கணும், அப்போ தான் சுவையாக இருக்கும். இது கூட பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தாளிக்கலாம். இப்போ பூண்டும் பச்சை மிளகாயும் ஈரத்தன்மையாக இருக்கிறதுனால எண்ணெயில் படப்படன்னு வெடிக்கும். கொஞ்சம் தூரமாக தள்ளி இருந்து நம்ம செய்யறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இப்போ மட்டும் பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் வந்து நல்ல சுவையாக வாசமாக வரும்போது நாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிள்ளையை போட்டு ஈரப்பதம் குறையிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது சூடு தன்மை குறையிற வரைக்கும் நாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ சூடு தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். அந்த வணக்கி வச்சிருக்கிற வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிள்ளை இதெல்லாம் போட்டு மிக்சியில் தண்ணி சேர்க்காம கரடு முரடான பேஸ்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், தண்ணி ஊத்தினா தானே நைஸாக அரைக்க முடியும். அதனால கரடு முரடான பேஸ்டாவே அரைச்சி வச்சுக்கலாம். இப்ப மீதி நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயில வந்து எண்ணெய் சூடாக்கின அப்புறமா கொஞ்சம் நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஊத்தி நம்ம கொஞ்சம் கெட்டிப்பதம் வர வரைக்கும் வேக வைக்கணும். கெட்டிப்பதம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்ப பேஸ்ட் வந்து கெட்டி ஆகுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா சமைக்கணும். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில கெட்டியா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட உப்பு மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு அடுப்புல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். நன்றாக சமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் செம்ம டேஸ்டாக இருக்கும். அந்த வாசமே நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டக்கூடியத அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு, சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் சூடு தணியிற அளவுக்கு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம்.
2: சமயம்

இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்டு சுவைக்க இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன அப்படின்னா, கருவேப்பிள்ளை ஊறுகாய் செய்யறது எப்படி அப்படின்றத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா கருவேப்பிள்ளைய வந்து நம்ம

பார்த்தீங்கன்னா அதில் வந்து பக்கத்தில் தண்ணியோ அந்த மாதிரி எதுவும் வச்சிடாதீங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு தண்ணி இல்லாத ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நம்ம இந்த கருவேப்பிலை ஊறுகாயை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் கெடாமல் பார்த்துக்கலாம். டெய்லியும் கருவேப்பிலை நம்ம உடம்புல சேர்த்துக்கணும்.

0: இருக்கும். ஊறுகாய் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஊறுகாய் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு இது டேஸ்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்டாக சுவையான கருவாப்பிள்ளை ஊறுகாய் உங்களுக்காக ரெடி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவை பின் பூவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
9: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
10: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
13: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
14: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
15: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேர்கள் இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி. திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள்.

வைத்து பார்த்து இரண்டு பிரிவுகளாக செய்தார்கள் பெரியவர்கள். அங்கே மதபேதமோ ஜாதி பேதமோ கிடையாது. இந்த மதம் ஜாதி எல்லாம் பின்னே வந்தன. ஆதி காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதினார்கள். அங்கே இரண்டாக பிரித்தார்கள் உயிர்களை. வாய் திறந்து பேசுகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புறம், வாய் திறந்து பேசாதவங்கள் எல்லாம் மறுபுறம். இவ்வளவுதான் பிரிவு. யாராயிருந்தாலும் வாய் திறந்து பேசுறவங்க எல்லாம் வலக்கை பக்கம் வாங்க, வாய் திறந்து பேசாதவங்க எல்லாம் இடப்பக்கம் போங்க. அப்படி பிரிந்து விட்டார்கள். ஒரு பேர் வைக்கணுமே, நாம ஒரு சுரங்களை செய்து நாம ஒரு பேர் வைப்போம். அதுபோல இந்த வாய் திறந்து பேசுறவங்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? உயர்திணைன்னு. வாய் திறந்து பேசுறவங்க யாராக இருந்தாலும் உயர்திணை. அதுக்கு மறுதலை என்ன செய்யணும்? தாழ்திணை, கீழ்திணை. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உயர்திணைனா தாழ்திணைன்னு சொல்லணும். பெரியவங்க அப்படி சொல்லல, தாழ்ந்தவனை தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. மன நோகம் அல்லவா, யார் மனமும் நோக வைக்க கூடாது. ஒருவனை கொன்றாலும் கொல்லலாம், அவர் மனசை நோக வைக்கூடாது. உடம்பை கொள்வதை காட்டிலும் மனசை நோக வைப்பது பெரும் பாவம். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்றார் திருவள்ளுவர். ஆகவே உயர்திணை தாழ்திணைன்னு சொல்லல, அகிருணைன்னாங்க. உயர்வு அல்லாத திணை. தாழ்ந்தவன் ஏன் சொல்லணும்? உயர்திணை அகிருணை, அகிருணை அல்லாத திணை. இப்பவும் சொல்றாங்களே கெஜெட் ஆபீசர், நான் கெஜெட் ஆபீசர். அதுபோல அப்ப உயர்வு எதனாலே வருகிறது? பேசுவதனாலே. செய்கின்ற கருவி கை, அதனால தெலுங்கல செய்யுனே பேர். பார்க்கின்ற கருவி கண், நுகர்கின்ற கண் கருவி நாசி, கேட்கின்ற கருவி செவி, வச்சனிக்கின்ற கருவி நாக்கு. நமக்கு பத்து கருவிகள் உண்டு. ஞானேந்திரியங்கள் ஐந்து, கண்மேந்திரியங்கள் ஐந்து, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். இந்த நான்கும் கர்மேந்திரியங்கள், கண்மத்தை செய்கின்ற கருவிகள். மெய், வாய், கண், நாசி, செவி, இந்த அஞ்சும் ஞானேந்திரியங்கள். நம்ம வீட்டிலே அறிவு சம்பந்தமாக கணக்கு எழுதுவார் ஒருவர். பாத்திரங்களை விளக்கி வீடுகளை கூட்டிக் கொண்டு ஒருவர் இருப்பார். இது சாதாரணமான தொழில். கணக்கு எழுதுவது நுட்பம் வேண்டும். ஆகவே அறிவுடைய கூடிய குமாஸ்தா ஒருவன் வெறும் தொழில் மட்டும் செய்கின்ற ஒரு வேலைக்காரன். அதுபோல் நம்முடைய உடம்பிலே பத்து கருவிகள் இருக்கின்றன. ஞானத்தின் தொடர்பு கொண்ட ஞானேந்திரியங்கள் ஐந்து, வெறும் செயல்கள் மட்டும் செய்கின்ற கண்மேந்திரியங்கள் ஐந்து. மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், தசேந்திரியங்கள். இந்த அஞ்சு ஐந்து பத்து இந்திரியங்களை அடக்கி ஆளுகின்றவர்கள் தான் பெரியவர்கள். ஐந்தவித்தான் ஆற்றல் என்பார் திருவள்ளுவர். பொறி புலன்களை வென்றவன் தான் பெரியவன். புலன்கள் போன வழியிலே போகின்றவர்கள் சிறியவர்கள். எனவே இந்த நாக்கு என்ற ஒரு கருவி ஞானேந்திரியத்திலும் சேரும், கண்மேந்திரியத்திலும் சேரும். அது ஞானேந்திரியத்திலே சுவையை உணர்கின்றது, கண்மேந்திரியத்திலே வச்சனிக்கிறது. திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் உண்டு. அது சங்க இலக்கியம் பத்து பாட்டிலேயும் இடம்பெறுகிறது. திருமுறைகள் பன்னிரெண்டிலே பதினோராம் திருமுறையிலே இடம்பெறுகிறது திருமுருகாற்றுப்படை என்ற ஒரே ஒரு நூல். அதுபோலே நாக்கு ஞானேந்திரியத்திலும் கண்மேந்திரியத்திலும் இரண்டு இடத்திலும் இடம்பெறுகிறது. சிலருக்கு கார் ஓட்டுகிற டிரைவர் கணக்கு எழுதுவார், இரண்டு வேலை செய்வார் அவர். அதுபோலே வச்சனிக்கவும் செய்கின்றது, சுவையும் உணர்கின்றது நாக்கு. நம்முடைய சரீரத்தில் நாக்கு ரொம்ப உயர்ந்தது. உடம்பிலே எல்லா பகுதிகளிலும் நரம்பு வைத்தான் இறைவன். 72,000 நாடி நரம்பு, கையிலே நரம்பு, காலிலே நரம்பு. இப்படி இந்த நாக்குக்கு மட்டும் நரம்பு வைக்கல. ஏன்? நரம்பு உள்ள பகுதி சுழிக்கு கொள்ளும். கழுத்து சுழுக்குது, கை சுழுக்குது, கால் சுழுக்குது. நாக்கில் நரம்பு இருக்குமானா பாதி பேச்சு நடக்காது. திடீர்னு நாக்கு சுழிக்கு கொள்ளும், விளக்கெண்ணை விட்டு உருகணும். வச்சனிக்கின்ற கருவியாக இருக்க நாக்கை இறைவன்

எல்லாம் வல்ல வயலூர் முருகனுடைய கருணையினாலே இரண்டாவது குருநாதராக விளங்குகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பழங்காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக

நரம்பில்லாமல் படைத்தான். அவன் படைத்த நாடினாலே அவன் நாமங்களை சொல்லணும். ஆனால் தான் ஞான சம்பந்தர், நீ நாளும் நெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் ஷானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் அவின்றியத்த பெறலாமே நல்வினை. இந்த நாவினாலே அவன் நாமத்தை சொல்லணும். இன்னொன்று, ஆற்றிலே வெள்ளம் வரும், கால்நடை பிராணிகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போய்விட்டனே என்று செய்தித்தாள் வரும். கால்நடை பிராணினா நாம என்ன நினைக்கிறோம், ஆடு மாடு விலங்குகள் கால்நடை பிராணின்னு நாம கருதுகிறோம். ஏன், காலால் நடக்குதா, நாம மட்டும் எதில் நடக்கிறோம், நாமும் காலாலே நடந்து கொண்டு ஆடு மட்டும் கால் கால்நடை பிராணினா ஆர்வத்துக் கொள்வார்கள். காலினாலே நடப்பது ஒன்று, மனிதனுக்கு மூன்று நடைகள், ஒன்று கால்நடை, ஒன்று நாவினாலே நடப்பது நாநடை, இன்னொன்று மனதினாலே நடப்பது ஒழுக்க நடை. இந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை கண்டு நடை தவறியாள் என்று சொல்லுவார். நடை பேசுகிறவன் இந்த நாவிலே நடப்பது ஒன்று, அதுதான் சிறந்த இலக்கியங்களை சொல்லுவது. அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில சொல்லுகின்றார், ஏ மக்களே, நீங்க காலினாலே மட்டும் நடக்கின்றீர்களே, விலங்குகளும் காலினாலே நடக்கின்றதே, நீங்கள் நாவினால நடவுங்கள் என்று உலகத்தாருக்கு உபதேசிக்கின்றார்.

பூமேன் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அற்புதமான வாக்கு. ஆகவே நாதினாலே நடப்பதற்கு பெருமை அதிகம். ஒவ்வொன்றுக்கும் அரசு உண்டு. மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம், மலைகளுக்கெல்லாம் அரசு இமாச்சலம், நாகங்களுக்கு அரசு நாகராஜா ஆதிசேஷன், கஜங்களுக்கு ராஜா கஜராஜா ஐராவதம், தேவர்களுக்கு ராஜா தேவராஜா இந்திரன், அதே போல தியாகிகளுக்கெல்லாம் ராஜா தியாகராஜா, நடிகர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, பட்சிகளுக்கெல்லாம் ராஜா ககராஜா கருடாழ்வார், அதே மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ராஜா மிருகராஜா சிங்கம். இப்பொழுது தான் கவனிக்கணும், நான் படைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் வேணுமே, அந்த நாவுகளுக்கெல்லாம் ஒரு அரசர், அவர் தான் நாவுக்கு அரசர். அஞ்சு கண்டத்திலே உள்ள அத்தனை கோடி மக்களின் நாக்குக்கும் அரசர் நாவரசர், அவரை திருநாவுக்கரசர் என்று சொல்லிட்டு சேக்கலார் பாடுற

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT-யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT-யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
11: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
12: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 264.
13: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: கல்யாணத்துல கவனிச்சியா?
15: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
14: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
15: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
17: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
16: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
17: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
18: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
19: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
20: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
21: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
22: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தொடர்ந்து திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை கேட்கலாம்.
23: ராவணன் விண்வழியாக போய்கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு நேராக அந்த விமானம் தடைபட்டது. திருநந்தி தேவர் சொன்னார், அப்பா தசக்ரீவா, இது கைலாய மலை, இதை வளமாக போனார். அவன் மூர்க்கன், குரங்கு மாதிரி முகம் வச்சுக்கணும், எனக்கு புத்தி சொல்றாயான்னு. யாரால கட்டான்? நோரால கட்டான். இந்த மாடு நம்மை அறவுரை பகர்கிறதே என்ற சீற்றத்தாலே குரங்கு போலே முகம் வைத்து கொண்டு எனக்கு புத்தி சொல்லுகிறாயான்னா அந்த மூடன். நந்தி தேவர் குரங்கினாலே உன் நாடு

நகரம் அழிய கடவுதுன்னு. அதனால்தான் அனுமானால அழிஞ்சது. இந்த மலையும் மாட்டையும் பேர்த்து எரிவே நின்று இடும்பு பிடித்த அந்த கொடிய அரக்கன் விமானத்தை விட்டு இறங்கி 20 தோள்களினாலே பேர்த்து கைலாய மலையை அப்படி குலுக்கினான். மேலே இருந்த பிராட்டியார், சுவாமி மலையை அசைகிறது என்ன, சின்ன பையன் மலையை எடுத்து ஆட்டுகிறான் என்று அந்த இடத்திருவடியின் நகத்தை ஊன்றினார். மேலே என்ன இருந்தது, கைலாசம். அவனுக்கு கை லாசா போச்சு. மேலே கைலாஸ், அவனுக்கு கை லாஸ். ஓ என்று கதறி அழுதான். அதனாலே ராவணன் என்று பெயர் பெற்றான். ராவணன் என்றால் ரோதனம் செய்தவன் என்பது பொருள். 1000 ஆண்டு அழுதான். அங்கே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார். அப்பா தசக்ரீவா, அப்பா ராவண, மேலே இருக்கிற பெருமான் பாடலுக்கு இறங்குவான், நீ பாடுன்ன. அவன் சங்கீதம் பூரா தெரிஞ்சவன் தம்பூரா இல்லை. சங்கீதம் பூரா தெரியும், தம்பூரா இல்லை. என்ன செய்வான், 10 தலையிலே ஒரு தலையை கிள்ளினான், ஒரு கையை ஒடித்து மாட்டினான், நரம்புகளை மீட்டினான், சுருத்தி கூட்டினான், அற்புதமாக பாடுகிறான். சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நமே.

தேவதேவா மகாதேவா என்று உள்ளம் குழைந்து உருகி பாடினான். சுவாமி அருள் புரிந்தார். வெளியே வந்தான். வாளும் நாளும் கொடுத்து அருளினான். ராவணன் பாடி உய்ந்தனன், பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் என்பது தமிழ் வேதம். அவன் வாழ்ந்ததனாலே உலகம் தாழ்ந்தது. துஷ்டர்கள் வாழ்ந்தால் சாதுக்களுக்கு துன்பம். தேள் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தால் 1000 பேரை கொட்டும். இந்த துஷ்டனை பாடி வாழ்வதற்கு துணை செய்தவர் வாகீச முனிவர். துஷ்டனுக்கு உதவி செய்தார். அந்த வாகீசர் தான் திருநாவுக்கரசராக வருகிறார். ராவணனுக்கு உதவி செய்த பாவம் நாவுக்கரசராக வருகிறார் என்று சேர்க்கிறார். பாகி சர்வா.

அந்த திருநாவுக்கரசர் சுவாமியுடைய பெருமையை ஒரு ஒரு நாவினாலே உரை செய்ய உண்ணாமை உணராத நான் எங்கனம் பாடுவேன் என்று திகைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே இரண்டு சமய குறவர்கள் தோன்றினார்கள். பெரியவர்கள் தோன்றுகின்ற அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை வரும். மெய்கண்டார் தோன்றியதினாலே பெண்ணாகடத்துக்கு சிறப்பு. ராமானுஜர் அவதரித்ததினாலே ஸ்ரீ பெரும்பூதூருக்கு சிறப்பு. சங்கரர் தோன்றியதினாலே காலடிக்கு பெருமை. மகான்கள் பிறந்தால் அந்த ஊருக்கு பெருமை. இப்ப திருமுனைப்பாடி நாட்டிலே இரண்டு மகான்கள் தோன்றினார்கள்.

ஆனால் நம்மளவோ பெருலையில் சிறந்த திருமுனைப்பாடி சிறம்பாடு சீர்பாடு இரண்டு பெருமக்கள் தோன்றிய அந்த திருநாட்டை புகழ்ந்து பாடுவது மிகவும் அரிதுன்னு சொன்னார் சேக்கிழார். அத்தகைய திருமுனைப்பாடி நாட்டில எல்லா ஊர்களும் உயர்ந்த ஊர். அங்கே சைவ நெறி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர். ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியை பாலிக்கின்ற திருவாமூர் திருவாமூர் என்று ஒரு சிறிய திருத்தலம். அந்த திருவாமூரிலே வேளாளர் குலத்திலே குறுக்கையர் குடியிலே புகழனார் புகழனார் என்று ஒரு பெரியவர் தோன்றினார். குறைந்தது நம்முடைய புகழ் 10 மைல் போகணும். தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்று. ஒருவர் வந்து ஒரு வீட்டில் அழைப்பார், சிங்காரம் சிங்காரம் இங்கே ஒத்துணை இல்லையான்னுவாங்க. பின்கட்டுலேருந்து அவர் வருவார், வாருங்க நான் இங்கே தான் இருக்கிறேன். பின்கட்டு சிங்காரம் முன்கட்டுக்கு தெரியாது, பேர் சிங்காரம் என்ன வாழ்வு. குறைந்தது 10 மைல் புகழை நீட்டணும். இவர் திக்கு எட்டும் புகழை நீட்டினார் புகழனார். அவர் மனைவியார் மாதினியார், மாதி இனியார், மாதி இனி யார், அவர்களைத் தவிர சிறந்த மாதி இனி யார். அத்தகைய மாதினியார் மணிவயிற்றிலே லட்சுமி தேவி தோன்றியது போலே

லட்சுமி தேவி போலே திலகவதியார் பிறந்தார்கள். பெண் உலகத்துக்கே அவர்கள் திலகம் போன்றவர்கள். 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் நடுவில் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும். எது பெரியது எது சிறியது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற போல இருக்கக்கூடாது. அதை சேக்கிழார் சொன்னார்.

உரை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரு மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே சிவஞான கதிராக

சுவாமிகள் அவதரித்தார். மருள் நீக்கியார் என்று பிள்ளை திருநாமம் இட்டார். எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தார். சில பேருக்கு ஞானம் வருவது கற்பூர புத்தி, கற்பூரத்தில் தீ வைக்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு ஞானம் வருவது கரிப்புத்தி, அடுப்பு கறி கொட்டி மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சு விசிறி விட்டாதான் கனையும். அப்படி காலை மாலை டியூஷன் வாத்தியார் வந்து கொஞ்சம் விசிறி விட்டாதான்.

மண்டையில் ஏறும். அதெல்லாம் கறி புத்தி. சிலது கதலி தண்டு புத்தி. வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளோ சுலபம். 5-6 ஆண்டுகள் அந்த நாக்காலில் உட்காந்து பாலிஷ் போட்டுருப்பார். கற்பூர புத்தி, கறி புத்தி, கதலித்தண்டு புத்தின்னு. இவர் கற்பூர புத்தி. ஜென்மாந்திர சுகிருதம் பள்ளத்திலே வெள்ளம் வந்து தங்குவது போலே சகல கலைகளும் வல்லவராக ஆனார் மருள்நீக்கியார். அவருடைய உடன் பிறந்த தமக்கையார் திலகவதியாரை குலம் நலம் எல்லாம் பொருந்திய கலிப்பகையாருக்கு மனம் பேசினார்கள். இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த கலிப்பகையார் சேனையிலே தளபதியாக இருந்தார். வடக்கே அரசர்கள் போருக்கு அழைத்ததனாலே அந்த கலிப்பகையார் வடநாட்டுக்கு போருக்கு போனார். இங்கே நோய்வாய்ப்பட்டு புகழனார் சிவன் திருவடி சேர்ந்தார். கணவனார் மாண்ட அந்த கணமே உயிர் விட்டு விட்டார்கள் மாதினியார். திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் மிக மிக வருந்தினார்கள். யார் ஆற்றும் நாளாற்றும்னு பழமொழி. அந்த நிலையிலே கலிப்பகையார் போருக்கு போனவர் உயிர் கொடுத்து புகழ் பெற்றார். அவருக்கு தம்மை மனம் பேசிய காரணத்தினாலே இனி யாரையும் மணக்க மாட்டேன் என்று நெருப்பிலே விட தொடங்கினார் திலகவதியார். தம்பியார் கோ என்று கதறி அழுதார். நீங்கள் மாண்டா நானும் மாண்டு போவேன். தம்பியார் உளராக தம்பியார் வாழ வேண்டும் என்ற தயவினாலே அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி திலகவதியார் கைம்பெண் விரதத்தை அனுஷ்டித்தார்கள். தேச நிலையாமை அறிந்த மருள்நீக்கியார் நந்தனவனங்கள் வைத்தார், திருக்குளம் வெட்டினார், பள்ளிகள் அமைத்தார், சிறந்த தண்ணீர் பந்தல் வைத்தார், அநேக அறங்களை செய்கின்றார்.

0: கொண்டு வன மகிழ்ந்தளித்தும் விருந்தளித்தும் நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவருக்கும் தவிராத இகை வினை துறை நின்றாரு.
1: இதுவரை திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள்.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
7: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
8: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
9: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
10: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
11: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
13: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
14: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: புதிய கனவு.

0: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: நீங்கள் கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். சாலையில் போகும்போது இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டு போங்க. 4 சக்கர வாகனத்தில் பயணிக்கிறவங்க மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பூவை பெண் புயல அடுத்ததாக ராவணன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கார்த்திக் குரலில்

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி. Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
4: பூவே பெண் புவேல நிறைவு பாடலாக செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்திற்காக.

நேரம் நண்பகல் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் புதிய தடமாக தர்மபுரி ஒட்டப்பட்டி நடமாடும் ஜூஸ் கடையின் உரிமையாளர் கோவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். பகல் 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி நடைபெற்றது. இதில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சியை வழங்குகிறார் உதவி பேராசிரியர் டாக்டர் பி முரளி அவர்கள். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவையில் கலக்கல் பாடல்கள். கட்சவையை மூலமாக, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். மாலை 4 மணிக்கு விடை தேடும் விழாக்கள். 5 மணிக்கு தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தென்றல். 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று வேலூர் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25

அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் தரும் கருத்துக்களை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று இளந்தென்றல் ஏம் பாட்டு எசப்பாட்டு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் மருத்துவ நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் புதிய தடமாக தர்மபுரி ஒட்டப்பட்டி நடமாடும் ஜூஸ் கடை உரிமையாளர் கோவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையணி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையோடு.

0: நேரம் நண்பகல் 12:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: உங்கள் களம் புதிய தடம். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி ஒட்டப்பட்டியில் செயல்பட்டு வரும் நடமாடும் ஜூஸ் கடையின் உரிமையாளர் கோவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம் சார். முதல்ல உங்களை பத்தியும் உங்களுடைய தொழில் பயணத்தை பத்தியும் எங்க நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: வணக்கம். என்னோட நேம் கோவிந்தன். நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இப்போ ஜூஸ் கடை, ஃப்ரெஷ் ஜூஸ் ஆஃப் வச்சிருக்கேன், நடமாடும் ஜூஸ் கடை. அதை நம்ம தேவை எங்க இருக்கோ அங்க நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி
4: ஜூஸ் கடை வச்சிருக்கீங்க. சூப்பர் சார். இந்த நடமாடும் ஜூஸ் கடை தொடங்க வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
5: ஃப்ரெண்டோட அட்வைஸ் தான். ஜூஸ் ஆஃப் வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எசென்சியலாக வேணாம், ஒன்று நார்மலாக ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் போடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால போட்டிருக்கேன்.
4: ஓகே. ஃப்ரெண்டோட ஒரு யோசனையை இப்போ தொழிலாக எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க. சரிங்க சார். ஏற்கனவே ஏதாவது வேறு தொழில் செஞ்சிட்ருந்தீங்களா, இல்லை இதுதான் உங்களுடைய முதல் தொழிலா?
5: இல்லை, ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி முடித்தோடனே மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக ஒர்க் பண்ணேன். ஒரு 7 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது சேல்ஸ் மார்க்கெட்டிங் தான். அது கொஞ்சம் ப்ரெஷர், சேலரியில் வந்தது, பட் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் ஓனர் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் பிஸ்னஸ் வந்து பார்க்கும்.
4: சரிங்க சார். இந்த தொழிலை தொடங்கும் போது ஆரம்பத்தில் உங்களோட ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க யோசனத்துல தான் நீங்கள் கடையை ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டீங்க. ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது?
5: ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா, மினிமம் ஒரு 4-5 lakhs தேவைப்படும். ஸோ அதனால் அவங்க வேண்டாம், இது ஏன் ரிஸ்க் எடுத்துன்னு, அது ஒழுங்காக போனத்தான் பண்ண முடியும், இல்லைனா அதுக்கப்புறம் லாஸ் ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி

0: கொஞ்சம் நெகட்டிவாக தான் பேசினாங்க.
1: ஓகே
0: ஸோ
1: ஓகே
0: நானும் ஓனாக தான் பண்ணேன். வீட்டில் பணம் இல்லாமல் என்னோட சேவிங்ஸ் எடுத்து வச்சு நான் பண்ணேன்.
1: சரிங்க சார், எவ்வளோ தேவைப்பட்டுச்சு நீங்க ஆரம்பத்தில் இந்த தொழில தொடங்கும் போது? ஒரு 4 to 5 lakhs சொன்னீங்க, நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க?
0: 4.5 ஆயிடுச்சு.
1: 4.5 பண்ணிட்டீங்க.
0: வெஹிக்கிள் டாக்ஸி எடுத்து அதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி அதுலயே உள்ளே போற மாதிரி, அப்புறம் பேட்டரி, அது கரண்ட் தேவை இல்லையா?
1: இது வந்து நார்மலா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல கடை வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, எப்படி சொல்றது, ஒரு கடையை ரெண்ட்டுக்கு எடுத்து கடை வச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இதுக்கான முதலீடு வந்து அதிகம். ஆமா தானே?
0: கண்டிப்பா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் தான். ஆனா இது வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம். இப்ப ஃபெஸ்டிவல் இருந்தா ஃபெஸ்டிவல் அங்க போய் போடலாம், ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா அந்த மாதிரி போடலாம், ஏதாவது மாநாடு அந்த மாதிரி இருந்தா அங்க போய் போடலாம். அப்படி போடும்போது நம்மளோட இப்போ ஒரு 4 நாள் இங்க நம்ம நார்மலாக பிசினஸ் பண்றது அங்கே ஒரே நாள் எடுத்துடலாம். அந்த ஒரு கான்செப்ட்ல இந்த இது ஐடியா பண்ண.
1: ஓகே ஓகே. ஆரம்பத்தில் முதலீடு அதிகமாக இருந்தாலும் அங்கே நம்ம ஒரு கடையை ரெண்ட்டுக்கு எடுத்து செய்யற அந்த இடத்துல கிடைக்கிற அந்த லாபத்தை விட இதை வந்து நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்க.
0: கான்செப்டில் இதை சூஸ் பண்ணேன்.
1: ஓகே ஓகே. என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு நீங்கள் அந்த தொழில் தொடங்கும் போது, எந்தெந்த பொருளெல்லாம் வாங்குனீங்க?
0: டாடா ஏசி எடுத்து அதை ஆல்ட்ரேஷன் பண்ணேன்.
1: அதை மட்டும் தான் பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது வச்சு கூட பண்ணலாமா?
0: டாடா ஏசி எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும். வேற வெஹிக்கிள் எடுத்தால் நல்லா இருக்காது.
1: ஓகே.
0: அப்புறம் பேட்டரி, கரும் மிஷினு, ஜூஸ் போகிற தேவையான திங்ஸு இதெல்லாம்.
1: அதோட காஸ்ட்லாம் எவ்வளோ சார் இருக்கும் ஹையஸ்ட்டாக? இப்போ ஒரு பொருள்னு எடுத்து டாடா ஏசினா அது எவ்வளோ வரும்?
0: அதாவது நாம் சூஸ் பண்ணுறது நமக்கு இப்போ பெருசாக தேவைப்படும், புது வண்டி தேவையில்லை. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணுறோம், ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வந்துடுறோம். அதனால் பெரிய அளவு புதுசாக போகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு செகண்ட்ஸ் எடுத்தாங்க நம்ம 1.5 ஒரு நல்லா இருக்கணும், எந்த ஒரு செலவும் அடிக்கடி வர வைக்காமல் இருக்கணும். அதனால
1: வண்டியோட கண்டிஷனை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அந்த கரும்பு மிஷின் ஜூஸ் போடுறது அதெல்லாம் எவ்வளோ வரும் சார்?
0: அது 35 ஆரம்பிக்குது மினிமம். நல்ல ஒரு கம்பெனின்னா 35 ஆரம்பிக்குது. நான் 70 எடுத்தேன், ப்ளஸ் பேட்டரி. பேட்டரி 3 போட்டிருக்கேன் கெப்பாசிட்டி வரணுன்றதுக்காக. கரும் மிஷின் இல்லை, நார்மலாக இப்போ ஜூஸ் அடிக்கும் போது ஒரு பேட்டரி போதும். கரும் மிஷின் இப்போ ஓடுறதுக்கு 2 இருந்தால் தான் அடிஷ்னல் சப்போர்ட் கொடுக்கும்.
1: அந்த பேட்டரி எல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வரும் சார்?
0: ஒரு பேட்டரி மினிமம் 20,000 வரும், 18 to 20 வரும் இன்வெர்டர்லாம் சார்.
1: ஓகே சார். இந்த செட்டப் வந்து ஏதாவது ஒரு டீம் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களா இல்ல நீங்களே பண்ணிக்கிட்டீங்களா?
0: என்னோட ஓன் கிரியேஷன்.
1: ஓன் கிரியேஷன் தான். இந்த மாதிரி வேற யாராவது எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வண்டி தயார் பண்ணி தரணும், ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்க பண்ணுவீங்களா?
0: கண்டிப்பா. நம்மளும் அவங்களும் நல்லா கணும் இல்லையா? ஸோ நம்ம ஏரியா இல்லாட்டி பக்கத்துல வேற ஊர் அப்படின்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன்.
1: ஓகே. இப்போ எந்தெந்த பழங்கள்லாம் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க?
0: எல்லா பழமும் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லா பழமும் கொடுத்துருக்கோம். அத்திப்பழம், செவ்வாழை, மாதுளை, தர்பூசணி, சாத்துக்குடி, முலாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி, கிரேப்ஸ், மேங்கோ இருக்கிறது எல்லா பழமும், பட்டர் ஃப்ரூட்டு, அவகடோ, எல்லாமே கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓகே. அதை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த பழங்களை?
0: மார்க்கெட்டு போய் தான், மார்க்கெட்டு போய் ஹோல்சேல் கடையில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிட்டு வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ மினிமம் ஒரு 5 kg 10 kg.
1: ஒவ்வொரு பழத்துலையும் 5 kg 10 kg எடுப்பீங்களா இல்ல மொத்தமாவே 10 kg அந்த மாதிரி தானே?
0: இப்ப அதிகமா ஓடக்கூடிய முலாம்பழம், அப்புறம் மாதுளை, சாத்துக்குடி இதெல்லாம் அதிகமா ஜூஸ் குடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு 10-20 kg அந்த மாதிரி எடுத்துப்போம். மீதி ரொம்ப அதிகமாக ஓட்டலாம் மேங்கோ, ஸ்ட்ராபெரி, கிவி இந்த மாதிரி பழம்லாம் நமக்கு எவ்வளோ தேவை, ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம
1: கஸ்டமர்ஸ் எவ்வளோ வராங்க அப்படின்றத பொறுத்து எடுப்பீங்களா?
0: ஆமாம். ஏன்னா நம்ம பழம் இல்லையா மினிமம் 2 நாளான கெட்டுரும், அதனால அன்னன்னைக்கு தேவையானதை அப்போ பர்ச்சேஸ் பண்ணி.
1: சரி, இப்போ ஒரு கடையை வச்சு ஜூஸை விற்கிறத விடவும் இந்த வாகனத்தில் போயிட்டு வித்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குது?
0: அதே தான், 2 நாள் சேலரி ஒரே நாளில் வரும்போது அதனால தான் இதுக்கு இதை சூஸ் பண்ணேன்.
1: இந்த ஆரம்ப நாட்களில் வாடிக்கையாளர்களை, அதாவது இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், அந்த மாதிரி வர வைக்கிறதுக்காக சில ஈர்க்கும் விதமான டெக்னிக்ஸ்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம், அட்ராக்டிவாக இருந்தால் தான் மக்கள் வந்து வாங்குவாங்க. அப்படி நீங்கள் எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க?
0: வெளியே அந்த பெயிண்டிங் நல்லா இருக்கு, பெயிண்டிங் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனா இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் வந்து செயற்கையாக இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸை முன்னாடி கட்டி வச்சிருப்பேன்.
1: ஆரம்பத்தில் இந்த தொழில் தொடங்கும் போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சவால்கள்லாம் இருந்துச்சு?
0: சவால்னா பெருசாக எதுவும் இல்லை, வியாபாரம் இல்லை இனிஷியலில், அப்புறம் போக போக சரியாக போயிடுச்சு.
1: ஓகே ஓகே. இப்போ நீங்கள் தொழில் தொடங்குற அந்த ஃபர்ஸ்ட் நாளையும் இன்னைக்கு இப்போ இருக்கிற இந்த நிலைமையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏதாவது வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்களா?
0: சேலரி தான், இன்கம் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் 500 வருது பெரிய விஷயமா இருந்தது ஒரு நாளைக்கு. ஏன்னா பாப்பாங்க என்னடா புதுசாக இதை போட்டிருக்கோம் ரோட்டு வரமா அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இப்போ பரவாயில்ல, ரெகுலர் கஸ்டமர்லாம் வர

0: வச்சிட்டாங்க. ரெகுலராகவும் எடுத்து போடுவோம், போட்டிருக்கோம். ஏதாவது ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அங்கேயும் போய் போடுவோம்.
1: சரிங்க சார். உங்கள் கடையில் எந்த வகையான ஜூஸ் வந்து அதிகமாக விற்பனை ஆகுது?
0: அத்திப்பழம் நல்லா போகும்.
1: அதோட விலையை சொல்ல முடியுமா?
0: இப்போதைக்கு நான் 40 ரூபா வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 2 வருஷமாக வச்சுட்டு இருக்கேன். அப்போத்துலேருந்து இப்போ வரதையும் ஒரே ரேட்டு தான், எதுவும் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணல.
1: சரி, இப்போது ஜூஸ் கடைக்கு மிக முக்கிய தேவை அப்படின்னு பார்த்தோன்னா பழங்கள் தான். அதை தேர்வு செய்யும்போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணுறீங்க? அதாவது அதோட தரத்தையும் சுத்தத்தையும் எப்படி நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க?
0: அது பார்த்தாவே தெரியும். மாதுளை பழம் வாங்கணுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த காம்பில் இலை ஒரு சில பாக்ஸ் தான் எடுப்போம். பாக்ஸ் எடுக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதனுடைய காம்பு வந்து நல்லாயிருக்கும், பசின்னு இருக்கும். இலையும் ஒரு இதில் இலை இருக்கும், அந்த இலை பசுமையாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணுவோம். பத்தி பழம்னு பார்த்தா காயவும் இருக்கக்கூடாது, பழமாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பழம் வந்தால் டக்குன்னு கெட்டு போயிடும். ஸோ மீடியம் ஸ்டேஜில் இருக்கிறத எடுத்துன்னு வந்து செலக்ட் பண்ணுவோம்.
1: ஓகே ஓகே. இப்போது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், அதிக சர்க்கரை, அது மாதிரியெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான ஜூஸை வழங்குற முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க. அதை எந்த அளவுக்கு கடைபிடிச்சிட்டு வரீங்க? இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எனக்கு சர்க்கரை அதிகமாக போட்டுதா அப்படின்னும் போது போட்டு கொடுத்துட்றீங்களா?
0: ஏ அப்சல்யூட்லி. ஏன்னா கஸ்டமருடைய தேவை தானே நமக்கு தேவை. அவங்க எப்படி, சில பேர் கம்மியாகவும் சுகர் சாப்பிடுவாங்க, சில பேர் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் அதிகமாக சுகர் போடுவாங்க. கஸ்டமரோட தேவையே எதுக்குன்னு அதுக்கு தகுந்த
1: பழங்களே ஸ்வீட்டாக தான் இருக்கும், இன்னும் ஸ்வீட்டா அப்படின்ற மாதிரி தாட் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு?
0: சில பேர் கேட்டிருக்காங்க, என்ன கொஞ்சம் சர்க்கரை, ஏன்பா சர்க்கரை ரொம்ப கம்மியாக இருக்குது, மீடியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கேட்டால் வேற ஆப்ஷனே இல்லை, அவங்க
1: கொடுத்து தான் ஆகணும். கரெக்டு தான். சரி, வாடிக்கையாளர்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ரெகுலர் கஸ்டமரே கூட அந்த மாதிரி சஜஷன்லாம் பண்ண சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் பண்ணிருக்கீங்களா?
0: சஜஷன்
1: அதை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா?
0: அவங்க சஜஷன் எதுவும் சொல்லல, பட் இந்த மாதிரி எல்லாம் போட சொன்னாங்க. மஜிட்டோ, ரோஸ் மில்க் அதெல்லாம் போட்ட இன்னும் அதிகம் லாபம் பார்க்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
1: நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா?
0: இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அது எசென்ஷியல் ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்றோம், ஸோ எஃபெக்ட் ஆகும். ஏன்னா மேக்சிமம் குழந்தைங்க தான் சாப்பிடுவாங்க. ரோஸ் மில்க்னு பார்க்கும்போது சின்ன பசங்க அந்த மாதிரி பசங்க தான் சாப்பிடுவாங்க. அது எனக்கு விருப்பம் இல்லை. அதில் அதிகமாக லாபம் இருக்குது. அது எசென்ஷியல் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக ரேட் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ரோஸ் மில்க்கு மினிமம் 40 to 50 சேல் பண்ணலாம். லாபம் அதிகமாக வர்றதுனால நம்ம எஃபெக்ட்டும் வர்றது இல்லையா, அதனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன்.
1: ஓகே ஓகே, நல்ல ஒரு விஷயத்தை தான் செஞ்சுட்டு வரீங்க. ஒரு நாளில் பொதுவாக எத்தனை மணி நேரம் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க?
0: வேலைனா காலையில் 7 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போவேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு பழம் வாங்கிட்டு வந்துட்டு 10 மணிக்கு கடை ஸ்டார்ட் பண்ணுவேன்.
1: 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
0: 10 to 10:30 நைட்டு ஒரு 6 மணி வரதையும் இருக்கும்.
1: ஓகே ஓகே. எந்த நேரங்களில் ஜூஸ் வந்து அதிகமாக விற்பனை ஆகுது?
0: லன்ச் டைம்,
1: லன்ச் டைம், மதிய டைமில்
0: 12 to 2:30, 3 o'clock மதியம்.
1: ஓகே ஓகே. இப்போது உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து யார் அதிகமாக இருப்பாங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை ஆஃபீஸ் பொதுமக்கள், அந்த மாதிரி யார் அதிகமாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க?
0: அதிகமாக இல்லை, அப்படின்னு அதிகமான யாரு செலக்டிவாக சொல்ல முடியாது. வரவங்கெல்லாம் ரெகுலராக கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டு ரொட்டீனாக வந்துட்டு தான்
1: இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க.
0: எல்லாருமே வாங்க, இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்தாங்க, நெக்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் எல்லாம் எதுவும் இல்லை.
1: ஓகே ஓகே. இப்போது அந்த மாதிரி வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஏதாவது பாராட்டு கிடைச்சிருக்கா?
0: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்லாவும் இருக்குது ஜூஸ், அது இல்லாமல் ரேட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாராட்டு.

0: இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஜூஸ்லயே எது ரொம்ப அதிகமான விலை? அஃபர்டபுள்னு சொல்லிட்டீங்க, அந்த அஃபர்டபுளே ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை சொல்லுங்க.
1: பட்டர் ஃப்ரூட்டு.
0: பட்டர் ஃப்ரூட்டு எவ்வளோ போகுது அது?
1: அது 70 போகுது பர் ஜூஸ்.
0: ஓகே ஓகே, அது ஒரு ரீசனபிளாக தான் இருக்கும் இல்லைங்களா?
1: ரீசனபிள் தான், மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது 90-100 வச்சுட்ருக்காங்க, நான் 70 தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வரதியும் ஒரே ரேட்டு தான், 2 வருஷமும் ஒரே ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன்.
0: இப்போது கோடைக்காலம் மழைக்காலம் அப்படின்னு பருவநிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது, அந்த டைமில் உங்கள் தொழிலும் கொஞ்சம் மாற்றி ஆகணும் இல்லையா? மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும், கோடைக்காலத்துக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். கோடைக்காலம் அப்படின்னா அப்போது ஜூஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும், மழைக்காலம்னா கொஞ்சம் டவுன் ஆகும். அப்படி இருக்கிற டைம்ல நீங்க என்ன மாதிரிலாம் பண்றீங்க?
1: மழைக்காலத்துல சேஞ்ச் பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் தாட் இருந்தது, வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற
0: மாதிரி ஆல்டர்னேட்டிவா யோசிக்கலாம்,
1: வேற ஏதாவது பண்ணலாம்னு தான் தாட் இருந்தது. வேணாம், அப்பயும் என்னோட ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் நம்ம தர்மபுரியில் அவ்வளவு மழை இல்லை, ஒரு நாள் பெய்யும் இல்லை ஒரு நாள் பெய்யும் அவ்வளவுதான். அந்த ஜூஸ் எப்பவுமே நாம கொடுக்கறது வந்து கோடைக்காலத்தை கொடுக்கணும், குடிக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லையா, எப்பனாலும் குடிக்கலாம்.
0: ஆமா, ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா கோடை காலத்துல கொஞ்சம் அதிகமா சேல்ஸ் ஆகும்,
1: கோடை காலத்துல அதிகமா சேல்ஸ் ஆகும். இப்போ குளிர் காலத்துல மழை காலத்துல அவ்வளவா போகாது, அதெல்லாம் அந்த கஸ்டமரோட இது பாதிக்கும் இல்லையா. நம்ம வேற ஏதாவது பிசினஸ் பண்ண போயிட்டோம்னா இப்ப மறுபடியும் கோடை காலத்துல போடும்போது அந்த பிசினஸ் அந்த இது கண்டிப்பா

0: ஆகாது. அந்த ஒரு கான்செப்டில் நான் ரெகுலராக இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கூலி வந்து நிற்கும், மினிமம் 1000 ருபீஸ் பெர் டே வந்துடும் எப்படி பார்த்தாலும்.
1: ஓகே ஓகே. எத்தனை பேர் உங்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க?
0: ஆளுங்க யார் வரைக்கும், நானும் என்னோட ஒய்ஃப் மட்டும்தான்
1: பார்த்துட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க.
0: அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு தான் இருக்காங்க.
1: இப்போ மழை காலத்தில் பழங்கள் வந்து அதிகமாக எடுப்பீங்களா இல்லை?
0: கோடை காலத்தில் தான் அதிகமாக எடுப்போம்.
1: மழை காலத்தில்
0: அது தேவையான அளவு குறைச்சிப்போம், ஆனால் அதை விட ட்ரிபிள் மடங்கு அதிகமாகும்.
1: இப்போ கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு, அதாவது சீக்கிரமாக அழுகி போகாமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க?
0: ரொம்ப பழமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு
1: ஜூஸ் போட்டுருவோம்,
0: ஏன்னா அது லாஸ் ஆகிருந்ததுனால ரொம்ப பழமாக்கிறது ஃபஸ்ட்டு போட்டுருவோம்.
1: ஓகே ஓகே. இப்போ பழங்களோட விலை வந்து சில சமயத்துல உயரும், அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையா இருக்கா? ஏன்னா நீங்க ரேட் வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மாத்திட்டு வராமலே இருக்கீங்க. இப்போ பல விலை உயருது அப்படின்னா அது உங்களுக்கும் ஒரு வகையில நட்டமா முடிய கூட வாய்ப்பு இருக்கு, அதே அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு நீங்க கொடுத்துட்டு இருந்தா. அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: வேற வழியே இல்லை, ரேட்டு கம்மி, இங்கதான் இவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்ல நான் விதைச்சிட்டேன். சோ அப்போதைக்கு லாபம் பெருசா வராது, ரேட் அதிகமா இருக்கும்போது. ஆனா சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும், நாம எப்போ அப்பத்துல இருந்து ஒரே ஒரு ரேட்டை தான் கொடுத்துட்டு வரோம். சில கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் அதிகமாக்கும் போது 80 ரூபா போயிடும், மாதிலேயே 80 ரூபா போயிடும், இப்போ 60 ரூபா வைப்பாங்க. நம்மளது ஒரே ரேட் தான், அப்போ மாதுல அப்பவும் 50 ரூபா தான், இப்பவும் 50 ரூபா தான். இப்போ ரேட்டு கம்மி, 50 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன். கேஜி 280-300 இருக்கும் போதும் 50 ரூபா தான் கொடுத்தேன்.
1: சூப்பர். இப்போ போட்டி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு, எந்த துறை எடுத்தாலும் போட்டி இல்லாமலாம் இல்லை. அந்த மாதிரி டைம்ல உங்க கடையை வந்து நீங்க தனித்துவமா காட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? விலை ஒரு ரீசனா சொல்லலாம், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மாத்தல. அதே போல வேற என்னெல்லாம் செய்றீங்க?
0: கஸ்டமருக்கு நல்லா அட்ராக்டிவா பேசுறது,
1: கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை
0: பண்றது, வச்சுக்கிறது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
1: இப்போ உணவு பாதுகாப்பு அப்புறம் சுகாதார விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா?
0: FSSAI சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன்.
1: எப்போ வாங்கினீங்க அது?
0: நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு எனக்கு தெரியாது, ஆக்சுவலா ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஷன் பண்ணி உடனே வாங்கிட்டேன், ஒரு 1.5 மந்த்ல வாங்கிட்டேன்.
1: சரி ஓகே. அடுத்து இளைஞர்கள் இந்த மாதிரி குறைந்த முதலீட்டில் சிறு தொழில்களை தொடங்கணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க?
0: இனிஷியலாக பணம் தேவை, பணம் இருக்கா இல்லைடான்ற மாதிரி கேட்பேன். அப்புறம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உன்ன நம்ப பணம் தான் சொல்லுவேன். ஏன்னா உன்னோட இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க, அப்படி வேலைக்கு போக முடியாத சமயத்தில் நீ பிஸ்னஸ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணு, உன்னோட முடியும். நீ செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த ஏற்றுக்கிற மனபலம் இருந்தால் நீ கண்டிப்பாக பண்ணு, பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நாள் லாபம் வரும், ஒரு நாள் கூலி கூட வராமல் போகும், எல்லாத்தையும் நிறைய பிரச்சனை வரும். ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன்.
1: அப்படி இருந்தாலும் அந்த கெப்பாசிட்டிய வளர்த்துக்கணும். ஆமா தானே, தைரியத்தோட எல்லாத்திலயும் இறங்கி செஞ்சிடணும். அடுத்து தொழில் தொடங்குறதுக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா, இல்ல டேலண்ட் இருந்தா போதும், யோசனை இருந்தா போதும், கடின உழைப்பு இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா?
0: என்ன பொறுத்த வரைக்கும்
1: எல்லாமே வேணும்,
0: எல்லாமே வேணும்னு தான் சொல்லுவேன். பணம் வேணும், பேசிக் பணம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் வேணும்,
1: உழைப்பும் வேணும்,
0: உழைப்பும் வேணும், நம்பிக்கையும் வேணும்.
1: இப்போ எதிர்காலத்துல உங்களுடைய இந்த நடமாடும் ஜூஸ் கடையை விரிவுபடுத்துற திட்டம் ஏதாவது இருக்கா?
0: கண்டிப்பா இருக்கு.
1: பிரான்ச் அந்த மாதிரி நான் ஓபன் பண்ணனும்.
0: பிரான்ச் கண்டிப்பா வந்து இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னொரு 1 இயர்ல நெக்ஸ்ட் ஷாப் போடலாம்னு ஒரு பிளான் இருக்கு.
1: ஓகே ஓகே. சரி ஓகே, நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்கள் தொழிலை போலவே தங்களுடைய சொந்த தொழிலை தொடங்கும் விரும்பும் இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: எந்த தொழில் செஞ்சாலும் செய்யாத முழு மனசோட, நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட செய்யு, அவ்வளோ.
1: ஓகே ஓகே. ஒரு சிறிய நடமாடும் ஜூஸ் வண்டியில் தொழில் தொடங்கிய உங்களுடைய பயணம் இன்னைக்கு ஒரு தொழில் முயற்சியாக வளர்ந்துருக்கு. இந்த பயணத்தை பற்றின பல்வேறு தகவல்களை எங்கள் கூட இவ்வளோ நேரம் பொறுமையாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி கோவிந்தன்.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை தருமபுரி ஒட்டப்பட்டியில் செயல்பட்டு வரும் நடமாடும் ஜூஸ் கடையின் உரிமையாளர் கோவிந்தன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். நேயர்களே, நிறைவு பெற்றது இன்றைய உங்கள் களம்.

இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேயர் விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உங்கள் களம். பண்பலினை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த UPI பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பண பரிவர்த்தனைக்காக UPI பண பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் UPIயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா

0: யூபிஐ ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்டா இருக்கு. சட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல சில்லறை தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேட்கறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்லை சில்லறை தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
1: என்னோட பேர் கோபி, தருமபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் யூபிஐ மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்லை. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
2: எனது பெயர் முனிராஜன், தருமபுரி மாவட்டம். நான் யூபிஐ வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் யூபிஐ ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
3: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் பாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு $1,03,265 கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், H-1B விசாவுக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் $880 கோடி வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான், ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் உடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த ஆண்டு

நடைபெறவுள்ள பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில்

0: வெள்ளத்தால் தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த இரு வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: நேர்களை கேட்கலாம், சூழல் காப்போம்.
8: அப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு, ஒண்ணும் முடியல. எங்கடா பக்கத்துல ஒரு மரத்தை கூட காணமே, எங்க போய் நிக்கிறதுக்கும் இடமும் இல்ல. இந்த ஊர் தானா? நம்ம வேற நிறைய நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருக்கோம். ஊரே கரெக்டா இல்லையான்னு தெரியல. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த அக்காவை வந்து நிக்க சொன்னோம். இந்த அக்காவையே இன்னும் காணோம், எங்கதான் போயிட்டாங்களோ? ஒரு போனை பண்ணி பாப்போம். ஹலோ,
9: ஹலோ, சொல்லு பிள்ள, வந்துட்டியா?
8: அக்கா எங்கக்கா இருக்க நீ? நான் தான் நிறைய நாளுக்கு அப்புறம் நிக்க வந்திருக்கேன். இடமும் தெரியல, ஒன்னும் தெரியல. இங்க நிக்க ஒரு இடம் கூட கிடையாது, மரமும் இல்ல. சிவையில நின்றுட்டு இருக்கேன், சீக்கிரமா வாக்கா.
9: இதோ வந்துட்டேன் பிள்ள, அங்கேயே நில்லு, வந்துடுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்,
8: சீக்கிரமா வாக்கா.
9: இதோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாரு, இன்னொரு 5 நிமிஷத்துல அங்க வந்து நிப்பேன்.
8: அக்கா வந்துட்டியா நீ? எவ்ளோ நேரம் கா, ஒண்ணும் முடியல.
9: ரொம்ப வெயிலா இருந்துச்சா?
8: ஆமாக்கா, இங்க இருந்த மரம் எல்லாம் எங்க போச்சு?
9: அத வெட்டிட்டாங்க பிள்ள. சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம்.
8: என்னக்கா வெட்டிட்டாங்கன்னு அசால்ட்டா சொல்ற? ஒரு மரம் கூட இல்ல, எப்படி இங்க வந்து நிக்கிறது? எப்பக்கா வெட்டினாங்க?
9: அதுவா, இப்பதான் பிள்ள ஒரு 6 மாசம் ஆச்சு வெட்டி. அதுக்கப்புறம் அத பராமரிப்பே இல்லாம விட்டுட்டாங்க பிள்ள.
8: ஆனா அப்படி இருக்க கூடாது இல்லக்கா, இங்க வந்து நிழலுக்கு நிக்கிறதுக்கு ஒரு மரம் கூட கிடையாது. அப்புறம் எப்படிக்கா நம்ம பஸ் ஸ்டாப்பிங்ல வந்து ஏறது? நீங்க போய் சொல்லுங்கக்கா ஊர்ல இந்த மாதிரி மரம் எதுவுமே இல்லைன்னா நம்ம எங்க போய் நிப்போம். அதனால எல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரத்தையாச்சும் கொண்டு வந்து இந்த ரோட்டோரத்துல வைக்க சொல்லுக்கா, இல்லன்னா நிழலுக்கு இடமே இல்லாம போயிடும், பாத்துக்கோ.
9: ஊர்க்காரங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். முதோ வேலையா நாளை காலையில நர்சரிக்கு போயிட்டு ஒரு 4-5 மரக்கன்று வாங்கிட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் நட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்து மத்தவங்க எல்லாம் நட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ள நிழல் தரக்கூடிய மரமா பார்த்து வாங்கிட்டு வந்து நட்டோம்னா சீக்கிரம் நிழலும் வந்துரும், வந்து இங்க நிக்கிறவங்களுக்கும் பயன்பாட்டோட இருக்கும்.
8: சரியா சொன்னக்கா, முதல்ல நம்ம பண்ணாதான் அடுத்தவங்க கேப்பாங்க. அதனால நீ முதல்ல சொன்ன மாதிரி நீ

0: முதல்ல மரத்த நட்டுரு சரியா?
1: ஆமா பிள்ள, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உரைக்குது. நேத்து வரைக்கும் நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. பாரு, நீ வந்து வெயில நிக்கிறன்னொன்னே எனக்கு சுருக்குன்னு உரைச்சிருச்சு. பாரு, முதோ வேலையா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு செடி வாங்கிட்டு வந்து நட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நம்மளை பார்த்து எல்லாரும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்த நீ ஊருக்கு போயிட்டு வரும்போது எப்படி நிழல் இருக்குதுன்னு மட்டும் பாரு. மரம் ஒன்று நட்டிடுவோம், மண்ணின் உயிரை காத்திடுவோம். பச்சை இலைகள் தந்திடுமே, பரிசாய் நிழலும் தந்திடுமே. காற்றை சுத்தம் செய்திடுமே, கனியை நமக்கு தந்திடுமே. பறவைகளுக்கு வீடாகி, பல்லுயிருக்கும் தாயாகி, வெயிலில் நமக்கு நிழல் தரும், வாழ்வில் என்றும் துணை நிற்கும். மரத்தை வெட்டாமல் காப்போம், மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்போம். மரம் காப்போம், மழை பெறுவோம். பசுமை காப்போம், உயிர் காப்போம். சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இதற்கான தகுதி வயது 18 முதல் 55 இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. இதற்கான நிபந்தனைகள், 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. இந்த தகவலை செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, முதலமைச்சர் கோப்பை 2026. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. யாரெல்லாம் பங்கேற்கலாம்? பள்ளி மாணவர்கள், 19 வயதிற்கு உட்பட்டோர் இதில் கலந்து கொள்ளலாம். கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினராக இருந்தால் 19 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இதில் பங்கேற்கலாம். ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in. பதிவு காலம் ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 31 வரை. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் அவர்கள் வெளியிட்ட தகவல். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டம் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை 2026-27 ஆண்டிற்கான விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது. பைசுவல்லி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிப்பு. கடைசி நாள் 31/8/2026 மாலை 5 மணி வரை. விண்ணப்பிக்கும் இணையதளம் https://www.tnpoly.in. நேரடி விண்ணப்பம் கல்லூரி உதவி மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கட்டணம் ₹150. SC மற்றும் ST மாணவர்களுக்கு கட்டணம் இல்லை. மேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அரசின் பல்வேறு உதவித்தொகைகள் பெற்றுத்தரப்படும். இதன் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டம் டாப் செட்கோ கடன் திட்டம். BC, MBC மற்றும் DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள், குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள், தனிநபர் கடனாக இருந்தால் அதிகபட்சமாக 25 லட்சம் வரை தருகிறார்கள். குழு கடன் ஒருவருக்காக இருந்தால் ₹1.25 லட்சமும் குழுவுக்கு ₹25 லட்சம் வரை தருகிறார். கறவை மாடு கடனாக 2 மாடுகளுக்கு ₹1.20 லட்சம் வரை வழங்குகிறார்கள். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, 2027 ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு ஆகஸ்ட் 27 முதல் செப்டம்பர் 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. விண்ணப்பம் தொடக்க நாள் ஆகஸ்ட் 27/2026. விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 27/2026. தாமத கட்டணத்துடன் அக்டோபர் 5 வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வு தேதிகள் பிப்ரவரி 6, 7, 13, 14, 20, 21, 2027 ஆம் ஆண்டு நடைபெறும். கேட் மதிப்பெண்குரிய பயன்பாடு, ME, MTech, MSc உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள் வரை இது செல்லுபடியாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.

0: நிலையத்தில் நேரம் 1:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தருமபுரி.
0: நிலையத்தின் நேரம் 1:11. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானொலியில் ஒரு பாடலை கேட்பது மகிழ்ச்சி. ஆனால் இந்த பாடல் எனக்கு வேண்டும் என்று ஒருவர் நமக்கு கடிதம் எழுதும் போது கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி, அதற்கு ஈடு இணையே இல்லை. நேயர்கள் இனி இணையலாம், இது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த பாடலை கடிதம் மூலமாக தெரிவித்து அவர்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அந்த வரிசையில் முதலாவதாக நேயர் விருப்பத்தில் தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் தாசனம்பட்டி தமிழ்ச்செல்வி தீபா. படம் தாய் மனசு என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: பண்பலை பாடும் நேரம் 1:18. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

கடிதத்தின் வாயிலாக நேயர் விருப்பமாக அடுத்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் சேலம் அவானி கொண்டலப்பட்டி காட்டூர் கே கே கணேசன் அவர்கள். அவர்கள் கேட்டிருக்கும் பாடல் ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: நிலையத்தில் நேரம் 1:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சில கடிதங்கள் காதலை சொல்லும், சில கடிதங்கள் நட்பை பேசும், சில கடிதங்கள் குடும்ப உறவுகளின் பாசத்தை பகிரும், சில கடிதங்கள் தொலை தூரத்தில் இருக்கும் உறவுகளுக்கு அன்பை எடுத்து சொல்லும், இன்னும் சில கடிதங்கள் இந்த பாடலை கேட்டால் என் வாழ்க்கையின் அந்த அழகான நினைவுக்கு வருகிறது என்று பழைய நினைவுகளின் கதவை திறந்துவிடும். இது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாராபுரம் பகுதியில் சின்ன கடைவீதி என்ற பகுதியில் இளங்கோவன் மற்றும் ஜாகிர் உசேன் அவர்கள் கேட்டுள்ள இந்த பாடல் பாட்டு வாத்தியார் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். நேற்று வந்து இந்த பௌத்திரக்கட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபிஸ்டுலா அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அது வந்து எப்படி ஃபஸ்ட்டு சீல் கட்டியாக உருவாகுது, அந்த சீல் கட்டியிலிருந்து உடைந்தோ இல்லை மருத்துவர் மூலமாகவோ அந்த சீவை அகற்றும்போது அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அது வேர் ஃபார்ம் ஆகுது, அந்த வேர் வந்து எப்படி வந்து ஃபிஸ்டுலாவாக ஃபார்ம் ஆகி தொந்தரவு கொடுக்குதுன்றதை பற்றி நான் விளாவரியாக பேசியிருந்தேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அந்த கிரிப்டோகிளாண்டில் டிஷ்யூ வந்து இன்ஃபெக்ஷனை பற்றி தான் நான் நிறைய பேசியிருந்தேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் பண்ணுறதோட நான் வந்து கொஞ்சம் இந்த ப்ரிவென்ஷனை பற்றி, அதாவது தடுப்பு முறைகளை பற்றி நம்ம வந்து பேசலான்றது நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டேன். இதில் வந்து அந்த தடுப்புனாக்கா அது உள்ளே வந்து இந்த கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது கிரான்ஸ் டிசீஸ்னாக்கா பெருங்குடல் பூராவுமே வந்து புண்ணாயிடுறது. அது வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக வந்து பரம்பரையாக வரக்கூடிய வியாதி. அது வந்ததுன்னா நம்ம இதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு கேன்சர் உள்ளே இருக்குது, அதுலேருந்து வந்து ஒரு ஃபிஸ்டுலா மாதிரி வருது, செய்து பண்ணதுனாலும் இது ப்ரிவென்ட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி டிபி அங்கே வரலாம், டிபி வந்து ஆசன வாய் பகுதியில் வரலாம். அது இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நிறைய வேர்களோட கிளைகளோடு வரும் செய்யும் பண்ணும், அது இருந்தாலும் ப்ரிவென்ஷன்லாம் கஷ்டம். இது எல்லாமே ஆனால் ஆசெச் பார்த்திங்கன்னா இது மூணுமே சேர்த்துனாலுமே ஒரு 5% இல்லைனா ஒரு 10%க்குள்ளே தான் மொத்தமே வந்து வரும். மீதி 90-95% வந்து நாம் வந்து அந்த இடங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறோம், மலச்சிக்கல் வராத எவ்வளோ தூரம் பார்க்குறோம், கொழுப்பு சத்து இருக்கிற பொருட்களை வந்து, அதாவது நல்ல கொழுப்பு இல்லாத கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து அதை உட்கொள்கிறோம், இதெல்லாம் தான் வந்து முக்கிய காரணிகளாக வந்து அமையுதுன்னு சொல்லி ஆய்வில் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்கள், அதாவது இந்த எண்ணெயில், அதாவது எண்ணெயில் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எண்ணெய், அதில் செய்கிற பொருட்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப

0: நல்லது. நம்ம வீட்டில் ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அது டிஸ்போஸ் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம் அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயுமே வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த பப்ளிக் டாய்லெட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாவில். அதுக்கு என்ன பண்ணணும் செய்யணுன்னாக்க, முடிஞ்சளவு வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையே இருக்காது, போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு 2 பக்கெட் 3 பக்கெட் தண்ணியை நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா கழுவி நல்லா அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா, போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சங்கடப்படாத ஒரு சோப் ஒன்று வாங்கி, ஒரு ஹமாம் டெட்டால் இந்த மாதிரி எண்ணெய் பேஸ் இல்லாத சோப்புகளை வாங்கி நல்லா அந்த ஆசன வயல் பகுதிகளை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அதாவது பப்ளிக் டாய்லெட் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை என்னால் பப்ளிக் டாய்லெட் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆசன வயல் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து குறையும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் வராத பார்க்கறது. மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இருந்ததுனாலுமே வந்து அந்த இடங்களில் இருக்கின்ற அந்த திசுக்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து ஒரு சீல் கட்டியாக மாறி அது வந்து பௌத்திரமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செய்துன்னு சொல்லி ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அதனால் கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் பப்ளிக் டாய்லெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மலச்சிக்கல் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது மூணு பண்ணோம்னாவே மேக்ஸிமம் வந்து அந்த ஆசன வாயில் சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன், இந்த பௌத்திரம், இந்த ஆப்சஸ், அதாவது சீல் கட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பற்றி நான் விளாவரியாக பேசுகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: நிலையத்தில் நேரம் 1:36. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பத்தில் அடுத்த விருப்பமாக தெரிவித்திருக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த என் சின்னராஜ் அவர்கள். பிரியா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நிலையத்தில் நேரம் 1:42. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பமாக அடுத்த விருப்பத்தை கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்து கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி என்பவர். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திலிருந்து இது வந்தார்.

ஒழித்த இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நேர் விருப்பம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆண்டு ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு மாபெரும் திருப்புமுனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சேவை குறித்து மக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 13,000 மடங்கு யுபிஐ சேவை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தையும் மின்னணு சார்ந்த நிதி சேவைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பணப்பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014 ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3,14,000 கோடிகள் அதிகரிச்சிருக்கு. பரிவர்த்தனை வியாபாரத்துக்கு பயனுள்ளதாகவும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரொம்ப சீம்லெஸ் ஆகுது.
0: யுபிஐ குக்கிராமம் தொடங்கி மாநகரம் வரை மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல அலுவலக மேலாளர் திரு மானேக்ஷா கூறுகிறார்.
2: எஸ்பிஐ யுபிஐ நகரங்களில் இருந்து கிராமங்கள் வரை, மாணவர்களில் இருந்து குடும்பங்கள் வரை, தேநீர் கடையில் இருந்து காய்கறி வண்டி வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு உடனடி பண பரிவர்த்தனையை எளிதாக்கியது. யுபிஐ நாடு முழுவதும் ஒரே எளிய பழக்கமாக மாறிவிட்டது.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 290 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு பாட்டை குறைக்கும் நோக்கில் 234.5 கோடி ரூபாய் செலவிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளும் இதில் அடங்கும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவை

இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், டெட் தேர்வு கட்டாயம் என்பதால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு ஏவ வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார்கள். பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக வனத்துறையினரால் 3

0: அவர் இம்மூவரும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக பிரேத விசாரணையில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்ட உதவியும் நிதி உதவியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை இந்த படுகொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், இதுகுறித்து ஏற்கனவே வனத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் அவையில் விரிவாக பதிலளித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய இப்பிரச்சினை தொடர்பாக அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஹீமோபிலியா மரபணு கோளாறு நோயாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து வழங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த அவர், இந்த நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் ரத்தம் உறையாமை சிக்கல் ஏற்படும் என்றும் தசை மூட்டுகளில் ரத்த கசிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றொரு கவனஈர்ப்பிற்கு பதிலளித்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, பழனி அருகே ஆயக்குடியில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் சமூக நீதி விடுதிகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கிட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் மாநில பாதுகாப்பு தொழில் பெருவழித்தடம் திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்காக சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வணிக முறைகளை எளிதாக்கி மேம்படுத்தும் வகையில் அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும் ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்களின் தொழிற்சாலைகளுக்கு 3 நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கும் வகையில் சுத்திகரிப்பு நீராலைகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும். வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணிமுக்தா ஆற்றில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கூட்டு துப்புரவு பணிகள் இன்று நடைபெற்றன. ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தூய்மையாக பராமரிக்க விருதாச்சலம் நகராட்சி ஆணையர் திரு நாகராஜ் கேட்டுக்கொண்டார்.
1: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில மணிமுத்தா ரிவர்ல தூய்மை பணி பண்ணிட்டு இருக்கோம். விருத்தாச்சலத்திற்குரிய 33 வார்டுகளுக்கும் தூய்மை பாரத இந்தியா திட்டத்தின் கீழ குப்பைகளை தரம் பிரிச்சு நம்மளோட தூய்மை பணியாளர்கள் தினசரி நம்ம வந்து அவங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி பிரிச்சு கொடுக்கிறோம். மக்களும் வந்து அசுத்தப்படுத்தாம புனிதத்தன்மையை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளையும் மணிமுத்தா ஆற்றில கொட்டுறதை நம்ம தவிர்க்கணும்னு நம்ம நகராட்சி சார்பா அன்போட கேட்டுக்கிறோம்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,534 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் புத்தாடைகள் அணிந்தும் பூக்கோளங்கள் வரைந்து மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி

0: காட்டப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
1: இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அணியின் 3 விக்கெட்டை பிரசீத் கிருஷ்ணாவும் 2 விக்கெட்டை மானவ் சுதரும் இன்று வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் 1:56. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை.
3: நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. பதிவான அதிகபட்ச மழை அளவாக கோயம்புத்தூர் உபாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ்இல் 71.5 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.1 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நிலையத்தில் நேரம் 2 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி முரளி அவர்களின் உரை கேட்கலாம்.
2: ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக இந்த டாபிக் காடை வளர்ப்பு. ஸோ பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தாங்கிறதே ரொம்ப கடினமான செயல். நீங்கள் 87 பேர் எப்படி ரெண்டு டாபிக் சேர்ந்து வந்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஓவர் லோடாக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளா இல்லை கொஞ்ச நேரம் எதாவது பிரேக் எடுக்கிறீங்களா? கம்ஃபர்டபுளா? சரி ஓகே. காடை வளர்ப்பு, ஸோ எதனால் காடை வளர்க்கணும், என்ன ஸ்பெஷல், எப்படி? ஸோ பொதுவாக என் கிளாஸ் வந்து லெக்சராக இருக்காது, இன்ட்ராக்ஷன் தான். ஸோ கேள்வி கேட்பேன், பதில் தான். ஸோ அது ஒரு ஒரு கொஞ்சமாக அப்போ தான் வந்து ஆக்சுவலாக இந்த நோட் எழுதுறதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன் ப்ரொஃபஸர் ஆனோடனே 2-3 ட்ரைனிங் சொல்லுவாங்க, நோடு ஃபுல்லாக நிரப்புவோம், முடிச்சு வந்து 1 மாதம் கழிச்சு அந்த நோட் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் இன்ட்ராக்ஷன் வச்சோம்னா தான் ஓரளவுக்கு ஒரு 4 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் நிற்கும், அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் புக்கு இருக்குது எல்லாத்துலேயும், நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா சேட் ஜிபிடியில் கொடுத்தீங்கன்னா அது கேட்குற பதில் சொல்லாத இதுவே இருக்காது. அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ ஏதாவதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணால் நீங்கள் ஸ்லைடு ஃபோட்டோ எடுத்துலாம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒன்றும் புதுசாலாம் எதுவும் இருக்காது. டே டு டே ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணுறோமோ அதுதான். ஸோ எதுக்காக காடை வளர்க்கணும், என்ன ஸ்பெஷல்? ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, இப்போ முயலே இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஏன் நான் காடை வளர்க்கணும்? 1 மந்த் ப்ராஃபிட் கிடைக்கும், சீக்கிரத்தில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். வேறு ஒரு காடை 60 ரூபா. ஸோ ரிட்டர்ன் வந்து சப்ளை வந்து அதிகமாக இல்லை. சரி, வேறு வேறு என்ன ஸ்பெஷலு? கொஞ்சம் முதலீடு. ஸோ வீட்டில் இருக்க சின்ன ஸ்பேஸில் வந்து காடையை நம்ம வளர்க்கலாம். சரி, வேறு செலவு பண்ணுற நேரம் குறையும், ஃபேட்டு கம்மி, கோழிலையும் ஃபேட்டு கிடையாது. ஸோ நீங்கள் கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோலை உரிச்சிங்கன்னா அதுலேயும் ஃபேட்டு கிடையாது, காடையில் தோலை உரிச்சிங்கன்னா அதுலேயும் ஃபேட்டு வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. இன்னும் டீப்பாக போனோம்னா மட்டன் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க தெரியுங்களா? ஸோ மட்டன்னா எதோட கறி, வெள்ளாடா செம்பரியாட்டு கறியா? ஸோ வெள்ளை மட்டன்றது செம்பரியாட்டு கறி, செவ்வானுன்றதான் வெள்ளாட்டு கறி. வெள்ளாட்டு கறியிலும் பெருசாலாம் கொழுப்பு கிடையாது. ஸோ கொழுப்புன்றது வந்து நீங்கள் வயசு அதிகமாக போகும்போது குடலுக்கு சுற்றி டெபாசிட் ஆகிறது தான் கொழுப்பு. ஸோ மட்டன்றது செம்பரியாட்டு கறி, செம்பரியாட்டில் தான் கொழுப்பு. ஸோ அதனால் வந்து கொழுப்புன்ற கான்செப்ட்லாம் வேறு மாதிரி. சரி ஓகே. ஸோ அது ஒரு டைட்டிலாக பேசினா அது ஒரு 1.5 நாள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கம்மின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான இடம் வச்சலாம். சரி, இதெல்லாம் அட்வான்டேஜ். இப்போ என்னுடைய கேள்வி, 87 பேரில் எத்தனை பேர் மாதத்தில் காடை சாப்பிடுவீங்க? 8 பேர் இல்லை 10 பேர்? இப்போ ஏன் தெரியுதுங்களா ஏன் சப்ளை கிடைக்க மாட்டேங்குதுன்னு? புரியுதுங்களா? சப்ளை வந்து டிமாண்டு கிடைக்காதனால தான் கிடைக்கல. ஸோ வளர்க்க முடியாமலாம் கிடையாது. ஸோ காடையை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், காடையை நான் வளர்க்கணும், பெருசாகணும்னா மக்களடையில் மக்களுக்கு நடுவில் போயிட்டு காடையில் என்ன ஸ்பெஷலு, நாட்டுக்கோழிக்கு பிராய்லர் கோழிக்கும் மாட்டுக்கறிக்கும் மற்ற கறிக்கும் உள்ள வித்தியாசம் காடையில் என்ன ஸ்பெஷலு அப்படின்றத மக்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம புரிய வைக்கணும். நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ட்ரெயின் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை பேர் வந்து மாஸ்டர் ட்ரெயினர்ஸ். ஸோ நீங்கள் போய் மக்களுக்கு சொல்லணும். அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஸோ பயிற்சியில் வந்து நான் அதெல்லாம் மட்டும் சொல்ல மாட்டேன். டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ், காடை முட்டை வாங்குவீங்க, வளர்க்குறீங்க, முட்டை போட்டுடுச்சு, யாருக்கிட்ட விற்பீங்க? ஸோ நெகட்டிவாக சொல்கிற நினைக்காதீங்க, ரெண்டுத்துக்கும் பதில் தெரிஞ்சால் தான் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியும். சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் காடை முட்டை? ஸோ ஒரு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா 12 முட்டை பிடிக்கும். 12 முட்டை ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவலை கொடுக்குறாங்க யாருக்கா தெரியுங்களா, 70-80 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நான் கேவிகள் இருக்கும்போது நான் கொடுத்த இந்த காடை முட்டை வந்து ஒரு காடை முட்டை 2.50 ரூபா. ஸோ இந்த 2.50 ரூபாய்க்கு நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டேன், கீழே ஒரு கூண்டு இருக்கு இல்லையா, இதே சைஸில் 20-40 காடை தான் வளர்த்தேன். ஒன்று நாமக்கல் மீட் கோயில், ஒன்று நாமக்கல் கோல்டு கோயில், 2. நாமக்கல் கோல்டு கோயில்ன்றது முட்டை அதிகமாக போடும், நாமக்கல் மீட் கோயில் வந்து கறிக்காக வளர்க்குறது.

மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வித்தியாசம் தெரிஞ்சு. நான் ரெண்டுமே வளர்த்தேன். ஒரு நாளைக்கு வந்து எனக்கு இதில் 18 அதில் 18, ஒன்லி ஃபீமேல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுறது ஃபீமேல் 20 வச்சுருந்தேன் நான். 5:1:5 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேல் இருக்கும், மொத்தம் 25 25 50. எனக்கு ஒரு நாளைக்கு 36 முட்டை கிடச்சிது. ஸோ வார நடுவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விற்கலைன்னா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். எவ்வளோ வளர்த்ததுக்கு நான் காசு கட்டி முட்டை எடுத்துகிட்டு போவேன். காடை முட்டை செய்கிறது டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். காடை முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மா, அதாவது வந்து பார்த்தா ஆஸ்மா, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தொடர்ந்து 2-3 மாதம் சாப்பிட்டா ஆஸ்மா குறையுதுன்றது ஒரு அறிக்கை. அதாவது வந்து சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் வந்து 100% கிடையாது, பட் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் சயின்ஸ் முடித்தவங்க நிறைய ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் சொல்லுவது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கிடையாது, இந்த சப்ஜெக்ட் தீசிஸ் ஒர்க்காக பண்ணுறவங்க வந்து பண்ணி இது மாதிரி ஆஸ்மாலாம் நல்லா குறையுதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த காடை முட்டைலாம் வாங்கி எடுத்துகிட்டு போனோம்னு வச்சிங்களேன், வேக வச்சனோடனே பனிஷ்மெண்ட் வரும். என்னென்னா உரிக்கணும். யார் உரிக்கிறது? வாங்கினு வந்த நீ உரி. ஸோ அதனால் வந்து கார முட்டையில் வந்து ஆனால் அதே உரித்து தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த கார முட்டை டேஸ்ட்டு நாட்டுக்கோழி முட்டை பிச்சை வாங்கணும். ஸோ ஆனால் அந்த குவாலிட்டியை எப்படி நீங்கள் இது பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஏன் மார்க்கெட்டிங் பேசுகிறேன்னா, மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் காரியை வாங்கி போய் விட்டுட்டு வளர்க்க முடியலன்னா முரளி ஞாபகம் தான் வரும். சொன்னால் நல்ல தேன் இன்றைக்கி இன்றைக்கே சொன்னாங்க, விற்கும் போது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ எனக்கு கேவிக்கல ஏன் ஓடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே அந்த மார்க்கெட்டிங் வந்து, இப்போ எனக்கு வந்து நான் சொல்லுவேன் என் வீட்டுக்கிறமா மா டாக்டர் தான். ஸோ நான் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, என் வீட்டுக்கிறமா ஆல்மோஸ்ட் 8 வருஷம் சர்வீஸ் ஆகுங்க. இருந்தாலும் எங்களால் ஒரு போய் ஒரு காடை பண்ணியே வைக்க முடியாது, கோழி பண்ணியே வைக்க முடியாது. ஏன் ஒரு மா, அதாவது வந்து ஒரு தொழில்னா கால்நடை சம்மந்தமான எந்த தொழில், ஆடு மாடு கோழி முயல் பன்றி காடை எது எடுத்தாலும் ஆளை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. சொந்தமாக போய் இறங்கி செய்யணும், சொந்தமாக போய் மார்க்கெட்டிங் செய்யணும். எடுத்துகிட்டு போய் என்ன சூப்பர் மார்க்கெட் கொடுத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டை சம்பாதிக்க போகிறோம். ஸோ என்றைக்குமே என் ப்ராடக்ட் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட்டபுள் பர்சன்ஸ். ஸோ அது காய்கறி விற்றாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, கால்நடை வளர்ப்பவர்களாலும் சரி, இந்த விஷயத்தை ஆணித்தனமாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ கார முட்டை எடுத்தால் ஒரு ஆன்லைன்லேயோ எடுத்து போய் சேல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி உருவாகணும். வீட்டுக்கு டெலிவரி கேட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும். அது ரெடியாமல் நான் கூண்டு கம்மி காசு வீட்டு பின்னாடி இருந்தால் வளர்க்கலான்னு நினச்சிங்கன்னா காடை முட்டை போடும். ஒரு வாரத்தில் அது என்ன ஆகும்னா, மேலோட வச்சிங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வச்சிங்கன்னா வாங்கி போகிறவங்க என்ன சொன்னால் உள்ளே கோழி குஞ்சு இருக்குன்னு வாங்க. சீரியஸ்லி. ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். இப்போ ஏன் மேடம் என்ன கூப்பிட்டு வந்தாங்கன்னா, எத்தனையோ பேர் ஸ்பெஷல் இருந்தாலும், ஸோ கடந்த ஒரு 4 வருஷமாக அந்த காடை விட்டு நான் போராடிட்டு இருந்தேன். ஸோ காடை முட்டை ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை வரும்போதும் எங்கள் ஒரு அட்டண்டர் வருவாங்க, அந்த அம்மா சார் முட்டை இத்தனை இருக்குது சார் அப்படின்னு வாங்க. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 70% 80% எனக்குலாம் 98% வரும் லேயிங் இருக்கும். ஒன்றும் கிடையாது, ஸ்டாண்டர்ட் ஃபீடு தான். கடைக்கு வந்து நீங்கள் கோழிக்கு போடுற மாதிரி, நீங்கள் நாட்டுக்கோழிக்கு போகிற மாதிரி கீரையெல்லாம் போட்டுலாம் இருக்க முடியாது. கீரை போடலாம், பட் ப்ரோட்டீனை வந்து உங்களால் கூப்ப பண்ண முடியாது. ஸோ ப்ரோ குவாலிட்டியான ப்ரோட்டீன் கொடுக்கலாம், காடை முட்டையே போடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் காடையை மைண்டில் நல்லா இறக்க வேண்டியது, எங்கே யாருக்கு எப்படி விற்க போகிறோம். சூப்பர் மார்க்கெட் கொடுக்குறோன்னு, சூப்பர் மார்க்கெட் 3 ரூபா சொன்னாலும் வாங்க மாட்டான். 2 ரூபாய்க்கு வைப்பான், 2.5 ரூபாய்க்கு வைப்பான், அவன் 5 ரூபாய்க்கு வைப்பான், 6 ரூபாய்க்கு வைப்பான். ஸோ அந்த கார்ட்டூன் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஒரு காடையை அந்த 12 கார்ட்டூன் விற்கிறதுக்கு, அதாவது 12 முட்டை 60 ரூபா விற்றீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வந்து 8 ரூபா. எவ்வளோ? அப்போனா ஒரு பேக்கிங், ஒரு முட்டை எவ்வளோ வருது, பேக்கிங் காஸ்ட் எவ்வளோ வருது? 12 ÷ 8 ஒரு முட்டைக்கு கார்ட்டூன் பாக்ஸு 75 பைசா. புரியுதுங்களா? ஸோ காடை முட்டையில் பிரச்சனை புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கன்சூமர் கிட்ட போகும்போது ஒரு கோழி முட்டை லெகான் முட்டை இன்றைக்கி விலை 5 ரூபா 14 பைசா நாமக்கல்ல, நம்மக்கிட்ட வரது கடையில் விற்கிறது 6 ல் இருந்து 7 ரூபா. ஒரு முட்டை வாங்கினீங்கன்னா 5 காடை முட்டைக்கு சமம். ஸோ 3 × 5 × 5 அது 7 ரூபா. ஸோ 7 ரூபா பெனிஃபிட். ஸோ இதை நீங்கள் எப்படி சப்ஸ்டான்ஷியல் பண்ணுவீங்க? எத்தனை பேர் காடை கறி சாப்பிட்ருக்கீங்க? ஸோ அதுவும் மீகர், 10% கூட இல்லை. ஸோ இருக்கிறதுலே டேஸ்டியஸ்ட் மீட்டுன்னு நான் சொன்னேன்னா காடை தான். அதே சேம் கான்செப்ட் தான், சிம்பிள். ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு பெரட்டி டாட்டி வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த காரம், அதாவது வந்து இதை ஒரு எப்படி சொல்லுது, உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்டா காடை 10 பைசாக்கு உதவாது. நல்ல ஒரு ஸ்பைஸியாக வச்சு பெப்பர் சிக்கன் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா, பெப்பர் காடை ஃப்ரை போட்டிங்கன்னா 2 நாளைக்கு நாக்கில் தங்கும் டேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது என்ன பண்ணணும்னா, ஒரு லோக்கலில் நீங்களோ ஒரு 4-5 பேர் ஃபார்மர்ஸ் இருக்கீங்கன்னா, ஒரு ஏரியாவிலேருந்து வரீங்கன்னா ஒரு கடை ஏரியாவில் பண்ணி காடை ஸ்பெஷல், ஒரு ஈவினிங் 5 மணிக்கு ஆனால் காடை அங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணணும்,
கிரியேட் பண்ணோம். நீங்கள் வந்து

டிமாண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்ண முடியும், ஒரு அவுட்லெட் போட்டால் தான் வரும். நீங்கள் எடுத்து போய் திருப்பி அதே சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா முட்டை ஓடும். காடைக்கறி, காடைக்கறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் உட்பட, நான் என்ன சப்ஜெக்ட் உள்ள போகல, நான் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் நீங்கள் வேறு எதுவும் புரிஞ்சுக்கிது வந்து மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை எவ்வளோ கோடி குஞ்சு, காடை குஞ்சு எவ்வளோ, காடை குஞ்சு ஒரு நாள் காடை குஞ்சியோட விலை என்ன, 10 ரூபா வச்சுப்போம். ஒரு காடை இன்னைக்கு மார்க்கெட்டிங், காடையோட மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் நாட்கள் 28 டேஸ், 30 நாள் வச்சுப்போம். 30 நாளில் ஒரு காடை 1/2 கிலோ தீவனம் சாப்பிடும். இன்னைக்கு ரேட்டுக்கு காடக தீவனத்தோட விலை 38 ரூபா, 40 ரூபா ரவுண்ட் வச்சுங்க, 20 ரூபா எதுக்கு, ஃபீடுக்கு. காடையோட விலை 10 ரூபா, 30 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதர செலவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பொதுவாக லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபான்னு வச்சு, அதாவது நம்மளே வேலை செஞ்சாலும் அந்த லேபருக்கு வந்து ஒரு 5 ரூபா, 35 ஆச்சா, கரண்ட் பில்லு அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த இதர செலவுகள் சத்துட்டு அணி ஊற்றுறதா ஒரு 5 ரூபா, 40 ரூபா ஆயிடுச்சா. அதுக்கடுத்து முக்கியமான கதை, 30 நாளில் விற்றுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு காடை 35 கிராம் சாப்பிடும். எவ்வளோ, 35 கிராம். ஸோ ஒரு நாளைக்கு அதாவது வந்து 100 கிராம் 40 ரூபா, சாரி 100 கிராம் 4 ரூபா, ஒரு நாளைக்கு 35 கிராம் சாப்பிட்டுச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாவில் பார்த்து 2 ரூபா, ஒரு நாளைக்கு 2 ரூபா சாப்பிட்ருமா, 5 நாள் என்ன 10 ரூபா, 40 + 10 50 ரூபா, 50 ரூபாய் கொடுத்தா கடையில் வாங்க மாட்டான். அவங்க கேட்குறது 40 - 45 ரூபா, நீங்கள் 45 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒரு கடையில், 5 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம். ஸோ எக்கனாமிக்ஸ் புரியுதா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நெகட்டிவ் கிடையாது இது. ஸோ இது பேர் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ கிடைக்குன்றது இது பண்ணலாம். இப்போ இதே காடை கோயில் ஃபார்மிங்கை ஒரு பேக்யார்ட் கோழி வளர்க்க முடியல, என்னால் கோழி தோட்டத்தெல்லாம் காலி பண்ணிடுது, ஒரு கூண்டை வச்சு வளர்க்குறோம் பெஸ்ட். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான எக்கு கொடுக்கணுன்னா பெஸ்ட். ஸோ ஃபீடு பெருசாக யூஸ் ஆகாத நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஸோ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னா இந்த கேள்விக்கெலாம் பதில் இருக்கணும். ஸோ காடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தருமபுரி கிருஷ்ணகிரி நான் இந்த நாமக்கல் பெல்ட்லேருந்து வந்து லோடாக இறக்குவோம், அவனுக்கு நீங்கள் காம்படிட் பண்ணணும். ஸோ கறிக்கடியில் காம்படிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு அவுட்லெட் போட்டு, ஸோ மக்களுக்கு கறிக்கடியில் எப்படி கொடுக்குறோம் நம்ம எப்படி கொடுப்போம், ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கிட்டு காடை பேசணும். நல்ல ஒரு லாபகரமான தொழில், முட்டையெல்லாம் கரெக்டாக ஃபீடு போட்டுட்டிங்கன்னா மதியானம் 2 மணிக்கு போனீங்கன்னா 4 மணிக்கு முட்டை வச்சுரும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கூண்டில் தான் வளர்ப்போம், கிளீனினஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது, தடுப்பூசி போடுற வேலை கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா. ஸோ அதனால் காடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில் மூலதனம், நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணால் தவிர, சரிங்களா. ஸோ டாப்பிக்கில் போகலாமா. ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி தான். நமக்கு காடை வந்து பார்த்தீங்கன்னா பலகாலமாக இருக்குது, 1974 இந்தியாவில் வந்தது, தமிழ்நாட்டுக்கு 83 வந்தது. ஸோ 83 வந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சென்னை நந்தனம்னு ஒன்று ஏரியா இருக்கும் சைதாப்பேட்டை பக்கத்தில், அங்கே தான் வந்து நாங்கள் கோயிலில் வந்து நந்தனம் கோயில் 1, 2, 3, 4 வெரைட்டி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் நாமக்கல்ல மீட் கோயில் 1. ஸோ இதெல்லாம் தான் இனங்கள். ஸோ நம்ம வளர்க்கறது ஒரே ஒரு காடை தான், என்ன காடை பேர், ஜப்பானிய காடை. எதனால் அந்த பேர், ஜப்பான்லேருந்து வந்தனால ஜப்பானிய காடை. ஸோ உங்களுக்கு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னே இதை வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஆக்டில் போட்டாங்க, முன்னே ஒரு 18-20 வருஷம் நினைக்கிறேன், அப்புறம் திரும்பி ரிவோக் பண்ணாங்க. ஸோ எல்லா காடை பண்ணி க்ளோஸ் ஆகி ரொம்ப இஷ்யூ ஆனவொடனே அதை ரிவோக் பண்ணி இப்போ வைல்ட் லைஃப் ஆக்ட்லேருந்து விட்டு டொமஸ்டிக் பேர்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இப்போ கரண்ட்டாக கிடைக்கிறது வந்து ஜப்பானிய காடை. ஸோ இது வந்து நாமக்கல் கோல்டு கோயில், இது கீழே இருக்கிறது நாமக்கல் மீட் கோயில், பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது. ஸோ நாமக்கல் கோல்டு கோயிலுக்கும் நார்மல் கோயிலுக்கும் ஒன்றும் கிடையாது வித்தியாசம். ஸோ இதில் வந்து எக் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு காடை எத்தனை முட்டை போடும், ஸோ அதிலே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ 170 முட்டைலேருந்து 180 போடும். ஸோ இந்த கோல்டு வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு 250 - 260 முட்டை போடும் நாமக்கல் தங்க கடை. ஸோ நார்மல் காடைனா 180 முட்டை போடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக டிஃபரன்ஸ். முட்டைக்காக வளர்க்குறதா இருந்தால் நாமக்கல் கோல்டு கோயில் வாங்குங்க, கறிக்காக வளர்க்குறதா இருந்தால் நாமக்கல் கோயில் 1, இல்லைனா வந்து உங்களுக்கு நார்மலாக கமர்ஷியலில் கிடைக்கிற எந்த காடை வேணால் வளர்க்கலாம். ஸோ எல்லா காடையுமே முட்டை போடும். ஸோ உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து ப்ராப்பராக கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் தான். ஸோ 4 - 5 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டுக்கு கமர்ஷியல் நம்ம சேல் பண்ணிடலாம். ஸோ 6 - 7 வாரத்தில் இயர்லியஸ்ட் எக்லேயிங் வந்து காடை தான். ஸோ நீங்கள்

ஆறாவது வாரம் ஏழாவது வாரத்திலே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், முட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் கம்மி தான். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வளர்ந்த கடை அதிகபட்சமாக சாப்பிட்றது 35 கிராம் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் ஃபீட் காஸ்ட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இதுவாகாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், அதனால் தடுப்பூசி பெருசாக போட்டு இப்போ கோழின்னு வச்சிங்கன்னா வெள்ளைக்காய்ச்சலுக்கு போடணும், அம்மைக்கு போடணும், குறைசாக போடணும், அந்த மாதிரி லைன் கட்டும் கோழிக்கெல்லாம். இதுக்கு அப்படிலாம் கிடையாது, தடுப்பூசியெல்லாம் எதுவுமே தேவை. பயோசெக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, சுத்தமான சூழ்நிலையில் மெயின்டைன் பண்ணும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 230 வரைக்கும் கிடைக்கும், 5 வாரத்தில் 220 கிராம் வரைக்கும் வெயிட் வர வாய்ப்புண்டுது. எல்லாமே ஃபீடு தான். ஸோ இதில் காடையை பொறுத்த வரைக்கும் எங்களோட வேலை வந்து ரொம்ப நியூட்ரிஷன் ப்ராப்பராக இல்லைன்னா முட்டையே போடாது, அப்படி போட்டுச்சுனாலும் குடிச்சிடும். முட்டை சாப்பிடும் தெரியுங்களா, கோழியை இது காடையெல்லாம் காடை கோழியெல்லாம் சாப்பிடும் பார்த்துருக்கீங்களா, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு முட்டையை சாப்பிட்டு பழகிடுச்சின்னா கண்ணில் திரும்பி முட்டையே பார்க்க முடியாது, முட்டை சாப்பிட்டதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுவே இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, ஈவன் வந்து ஒரு வரலாறு இந்த நெருப்பு கோழிகளுக்கு ஆசிரிச்சு. ஸோ ஆதிபராசக்தி காலேஜில் ஆசிரிச்சு சொன்னாங்க ஒரு சின்ன ஒரு கதை, இது ஆசிரிச்சு முட்டை போட்டோன்னா ஒரு ஆசிரிச்சு முட்டை அப்போ வந்து 4000 ரூபா ஒரு முட்டையோட விலை. முட்டை போடுது, ஈவினிங் போனால் முட்டை இல்லை, இன்சார்ஜ் டாக்டர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் 20 முட்டை காணும். ஸோ இது பண்ணும்போது எப்படி இதுன்னா அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் தான். ஸோ எப்படி போகுது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க பின்னாடி. கீழே வந்தோடனே திரும்பி ஒரு லொட்டு லொடக்கு லொடக்கு லொடன்னு குடிச்சிட்டு அந்த ஓடு கடைசி மைனூட் ஓடு இருக்கிற வரையும் காலி பண்ணுது. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியும் மினரல் டிஃபிஷியன்சியும் சுண்ணாம்பு சத்து குறைபாடுது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க அந்த முட்டையோட காய வச்சு தட்டி போடுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பர் ஃபீடிங் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் காடையில் வளர்க்க முடியாது. நாட்டுக்கோழி வேறு கான்செப்ட்டு, காடை வரச்சுட்டு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் வந்து இந்த இறைச்சி சதவீதம். இறைச்சி சதவீதம்னா என்ன, அதாவது வந்து ஒரு கோழியை உரிச்சா எவ்வளோ கறி சதவீதம் கிடைக்கும், பிராய்லரில் எவ்வளோ தெரியுமே, எவ்வளோ எலும்பு வருதுன்னு தெரியும்ல, இப்போ மட்டன் வாங்கினா எவ்வளோ எலும்பு வருதுன்னு தெரியும். 75%லேருந்து 76% வரைக்கும் உங்களுக்கு அதில் கறி இருக்கும். ஸோ காடையில் வந்து பார்த்தீங்கன்னா 70%-74% நீங்கள் கறி எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் கொடுக்குறதே அந்த எலும்பு வந்து குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை குடிக்கும் போது அந்த போன் மேரம் இருக்குல்லையே, மென்று சாப்பிடும் போது அந்த போன் மேரக்கு அந்த ஜூசினஸ் வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் காடையில். ஸோ அதனால் வந்து ட்ரைனிங் முடிச்சு காடை சாப்பிடாதவங்க நல்ல ஹோட்டலில் போய் ஃபஸ்ட்டு காடையை டேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சுவைச்சா தான் அந்த சுவையை வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நாங்களாம் நந்தனம் சொன்னோம் இல்லையா, நந்தனத்தில் இன்டர்ன்ஷிப் அப்போயே அவங்க ஒரு ஒர்க்கர் இருப்பார் அட்டன்ரு, அவர்கிட்ட காசு கொடுத்துட்டோம்னா 1 ரூபா அப்போ முட்டை, நான் சொல்கிறது 2010 அப்போ வந்து கொடுத்துட்டோம்னா காசு கொடுத்துட்டோம் அவங்க மத்தியானம் பார்த்துல காடை ஃப்ரை காடை முட்டை ஃப்ரை அதாவது கறி ஃப்ரையும் முட்டை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ரெகுலராக நாங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸாக அந்த காடையை பசங்களுக்கு இன்னுமே கொடுத்துருவோம். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கை இது பண்ணணுன்னு வச்சிங்களேன், பெருசாலாம் அப்ரோச் பண்ணுவோன்னா ஸ்கூல் டீச்சரை பிடிச்சிங்கன்னா விற்றுலாம். நான் கடைசியாக கண்டுபிடிச்ச கடைசியாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அதுதான், ஸ்கூலுக்கு என் பையனுக்கு 4 முட்டை கொடுத்தனா அவன் 8 கொடுன்னுவான். ஒன்றும் இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து காக்கா பிடிக்கிறது முட்டையை வச்சு, அந்த முட்டையை சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பை சீயிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் அட்ராக்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி என் பையன் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அவங்க மேம் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து வாரம் வாரம் காடை வாங்க முட்டை ஆரம்பித்தாங்க, தாகூர் ஸ்கூல் தேவகுச்சி தாகூர் இருக்கு இல்லையா அங்கே. ஸோ மார்க்கெட்டிங் வந்து நம்ம எப்படி வேணால் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனால் எவ்வளோ விற்கிறதுக்கு, ஒரு நாளைக்கு 36 முட்டையை விற்கிறதுக்கு, 10 நாளைக்கு 360, ஒரு மாதத்துக்கு 1000 முட்டை, பார்க்கறதுக்கு வெறும் 40 கடையை வச்சு எனக்கு அதெல்லாம் வெறும் பெரிய தலைவலியாக இருந்தது ஃபஸ்ட்டு 1 இயர். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது ஆக்சுவலாக எங்களுக்கு டிராபேக் வந்து இந்த மாதிரி சேலம் மாதிரி ஒரு மெயின் கிடையாது, வீக்குட் ரோட்லேருந்து இறங்கினோம்னா அங்கேருந்து வந்தோன்னா 6 கிலோமீட்டர் வரணும், பஸ்ஸே கிடையாது. ஸோ அதனால் அது முக்கிய மிஷினாக மெயின் ரோட்லையும் இருக்காது, அது அங்கேருந்து இன்னும் ஒரு உள்ள குறுக்கில் போகணும். ஸோ அதனால் அந்த மார்க்கெட்டிங் இது அதனால் வந்து முடிஞ்சாலே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா காடை வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றும் கிடையாது, எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க காடை உற்பத்தி திறன். ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான், ஒரு முட்டையோட எடை 8-13 கிராம் இருக்கும், ஒரு நாள் குஞ்சியோட எடை 7-12 கிராம் இருக்கும். சைஸ் குறைய குறைய உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ நீங்கள் காடை முட்டையை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா சைஸ் குறையும், அதுலேருந்து வர குஞ்சும் உங்களுக்கு வெயிட் குறையும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அவுட்புட்டு கிடைக்காது. ஸோ மற்றதெல்லாம் பேசிக்ஸ் தான். இந்த தீவன மாட்டுத்திறன்னா என்னன்னு தெரியுமா, சார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தீவன மாட்டுத்திறன் அப்படின்னா என்னென்னா, ஒரு காடை 1 கிலோ சாப்பிடாத, ஒரு எக்ஸாம்பிள் காசு 1 கிலோ தீவனம் சாப்பிட்டா எவ்வளோ கறி கொடுக்கும்,
இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து 500 கிராம் தீவனம் சாப்பிட்டு அது எவ்வளோ கொடுக்குது?

எண்பது கிராம் கறி கொடுக்குது. ஸோ அப்பனா தீவன மாற்றுத்திறன் வந்து பார்த்தா 2.75, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராம் தீவனம் சாப்பிட்டா 1 கிராம் கறியாக மாறும். புரியுதா? இதுதான் தீவன மாற்றுத்திறன். இந்த தீவன மாற்றுத்திறன் வந்து எவ்வளவு நீங்கள் நல்லா கொடுக்குறீங்களோ அந்த அளவு இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ கோழிகள்லாம் நாட்டு கோழிகள்லாம் இந்த அரிசி போடுவாங்க பார்த்தீங்களா, அரிசி போடுவாங்களா, எதுக்காக போடுறாங்க அரிசி, இலவசமாக கிடைக்குதுன்னு இல்லையா? ஸோ இன்னும் ஈஸியாக புரியணும்னு வச்சிங்களேன், இருக்கிற காலகட்டத்தில் மனுஷனே சோத்தில் கை வைக்காதான்றாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு தட்டு எடுத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ். ஸோ ஒரு தட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளோ காய்கறி சாப்பிடணும் தெரியுமா? எவ்வளோ எவ்வளோ கிராம் எல்லாத்துக்கும் ஆற்றுல போட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு வளர்ந்த மனிதன் என்ன மாதிரி ஒரு எடை கொண்ட ஒரு 70 கிலோ இருக்குவீங்க, ஒரு நாளைக்கு 400 கிராம் காய்கறி சாப்பிட்ணும். நம்ம வாங்குறதே 1/2 கிலோ கத்திரிக்காய் தான். ஏன்னாலும் சேர்த்து எல்லா விஷயம் எனக்கும் தெரியும், ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள், பட் பாசிபிள் பண்ணால் கொஞ்ச நாள் சேர்த்து வரலாம். ஸோ ஒரு பிளேட் எடுத்திங்கன்னா 1/4 காய்கறியும் 1/4 சாதம் இருக்கணும். ஸோ நம்ம கான்செப்ட் எப்பவுமே ஒன்று தான், நம்ம சாதம் 1/4 இருக்கும், காய்கறி காய்கறி இருக்கிறத சாம்பார் மாதிரி ஒன்று மிதந்து ஓடும். ஸோ காய்கறி நம்ம போட்டால் நம்மளே நினச்சிக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ மனுஷங்க சாப்பிட்றதால அதை அதிகமாக இருக்கும்போது அதை கோழிகளுக்கு போட ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று தான், சமச்சீர் ஊட்டச்சத்து, மாவுசத்து இருக்கணும், புரோசத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் சமச்சீர். இந்த 4 ஐட்டம் சேர்ந்தது தான் பேர் சமச்சீர் உணவு. நம்மளும் சமச்சீர் எடுத்துக்கிறது கிடையாது, அது கார்போஹைட்ரேட் அதிகமாகிறதுனால தான் இந்தியா வந்து சுகரில் கொடி கட்டி பறக்குது. எதில் பறக்குதோ இல்லையோ, ஒலிம்பிக்ஸில் மெடல் பறக்குதோ இல்லையோ, சுகர் வந்து நல்லா சைனாக்கு அடுத்து நம்ம நல்ல ஒரு நிலை அடைதோம், குடியரசில் முதலாம் நிலையை அடைவோம். ஸோ அது காரணம் வந்து என்னென்னா ஒரு விழிப்புணர்வு தான். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃபீடிங் என் நியூட்ரிஷன் ஏன் எடுத்துன்னு வச்சிங்கன்னா, நியூட்ரிஷனில் முடிச்சா சீக்கிரம் வேலை கிடைக்கும், ஏன்னா அதில் அவேர்னஸ் கிடையாது. ஸோ அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி நான் முடிச்சு ஒரு நாள் கூட வீட்டில் இருந்தது இல்லை, நான் பிஜி யூஜி முடித்தேன், பிஜி முடித்து அடுத்த நாள் ப்ரைவேட்டில் இருந்தேன், அடுத்த நாள் ஜாயின் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்துட்டேன். கவர்மெண்ட்டில் இது 11 வருஷம் சர்வீஸ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணுவாங்க, ஆடுக்கும் சரி மாட்டுக்கும் சரி கோழிக்கும் செலவு பண்ணுவாங்க. ஆனால் செலவு பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இந்த பேலன்ஸ் சமைச்சி தீவனமாக கொடுக்காமல் ஒன்று அதிகமாக கொடுப்பாங்க, ஒன்று கம்மியாக கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதோட மாடோட உற்பத்தி அந்த தேவை வந்து பூர்த்தி அடையாதனால என்ன ஆகுனா ப்ரொடக்ஷன் ஆகாது. இந்த தீவன மாட்டுத்திறன் என்ன ஆகுனாங்க, இப்போ மாட்டுக்கெல்லாம் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஆக்சுவலாக மாட்டு டப்பிங்லாம் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக மாடுகளாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா பிடுங்குற தேவையில்லாத ஆணி எல்லாமே 80 ரூபாய்க்கு அதில் தான் இருக்கும், 20 ரூபா மட்டும்தான் கரெக்டாக போயிட்டுருக்கோம். 80 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது எல்லாமே தேவை இருக்கும். கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா தவிடு கொட்டுவாங்க, கேட்டால் தவிடு சாப்பிட்டா தான் வயிறு நறுனாங்க, நிறைய தவிடு வச்சிங்கன்னா நிறைய சாணி போடும். சீரியஸாக நீங்கள் இது எல்லாத்தையுமே சாத்தான தவிடுன்றது நார் சத்து, நார் சத்து நம்ம சாப்பிட்டு வாழைப்பறை சாப்பிட்றக்காக தான் மாட்டுக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணோம்னா புண்ணாக்கு கம்மியாக வைப்பீங்க. இது ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வைக்க மாட்டாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பால் சைஸே தான் இருக்கும், கேட்டால் 6 மாதம்னுவாங்க. நீங்கள் இதெல்லாம் வளர்க்குறவங்களை சுற்று வட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வயிறு பானை மாதிரி இருக்கும், எவ்வளோ போட்டாலும் தின்னும், தின்றது எல்லாமே உள்ளே இருக்க புழு தான் சாப்பிட்டு போகும். சேம் கான்செப்ட் மாட்டுக்கும். ஸோ அந்த நாட்டுக்கோழிக்கு அதே தான், சோறு வைப்பாங்க, நல்லா வச்சுட்டே வைப்பாங்க, நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, திடீர்னு அடிக்கும் வெள்ள கழிச்சல் காலி. ஸோ பேக்கேட்டில் வளர்க்கும் போது அவங்க பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதோட எஃபெக்டே தெரியாது. காடைக்கு சோறு போடுறவங்களாம் இருக்காங்க. நான் ஒரு ஸ்கீம் வச்சேன், இந்த காடை இது பண்ணணுன்னே இந்த கலெக்டரேட்லேருந்து வரும்போது நீங்கள் ஏன் காடையை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் காடை வந்தது உள்ளே. காடையை கொண்டு வந்தோடனே நான் என்ன பண்ணேன், ஸ்கீமில் போட்டு ஒரு ஆளுக்கு 50 காடைன்னு சொல்லி 65 பேர் கொடுத்தேன். அதில் 15 பேர் டாப்பாக வந்துட்டாங்க. சின்ன சேலத்தில் சீனிவாசனாக ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் வந்து நம்பர் 1 கோயில் ஃபார்மர் இப்போ கள்ளக்குறிச்சியில். ஸோ இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நாங்கள் தீவனம் இலவசமாக தீவனமும் கொடுத்தோம் ஒரு 2 மாதத்துக்கு. தீவனம் கொடுக்குற வரைக்கும் காடை முட்டையை கண்ணில் காட்டுச்சு, தீவனம் போடாத அப்புறம் காடை பல்குண்டு மாதிரி வீக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க என்ன போய், எனக்கு ஒன்றுமே புரியல, காடை வீட்டு ஏறுது ஆனால் இதில் அப்புறம் போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா வெறும் சோதை வேக வச்சு மாடு வைக்கிறது ஒரு பகுதி எடுத்து கோழி காடைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காடை வெயிட்டை சொன்னால் நம்ப மாட்டேங்க, 600 கிராம் வந்தது வெறும் கொழுப்பு. மனுஷனுக்கு மாதிரி தான் மாட்டுக்கும் சரி மாட்டுக்கும் ஆடு, நீங்கள் சாதம் நிறைய வச்சிங்கன்னா கொழுப்பு ஏறும், ஃபேட் டெபாசிட் ஆகும், உங்களுக்கு எனர்ஜியாக தான் நமக்கும் சரி கோழிக்கும் சரி மனுஷன் மாட்டுக்கும் சரி எதாக இருந்தாலும் எனர்ஜி ஒரு தேவைக்கு மேலே கொடுத்தீங்கன்னா கொழுப்பாக தான் டெபாசிட் ஆகும். இந்த தீவன மாட்டுத்திறனில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலைன்னா, காடையில் பண்ணலைன்னா உங்களுக்கு முட்டையே போடாது. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. செக்ஸிங் ரேஷியோ, அதாவது வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 1:3, 3 பெட்டைக்கு ஒரு காடை ஒரு சேவல் வைக்கலாம், இல்லை 5 வரைக்கும் வைக்கலாம். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் ப்ரீடிங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மேல் இருக்கணும். ஸோ மேல் இல்லைன்னா காடை முட்டை போடுவோம் போட்டாதான். இப்போ இந்த லெகான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா

சேவல் இருக்கா தெரியுங்களா? சேவல் வச்சு வளர்க்குறாங்களா இல்லையா தெரியுமா? லெகான் முட்டை வருது இல்லையா? ஸோ பொதுவாக இது நிறைய பேர் இதில் ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ கோழிகள் பறவையினங்கள் எது வந்தாலுமே பருவம் அடைய உடனே முட்டை போட ஆரம்பிச்சிடும், சேவல் இருந்தாலும் இல்லைனாலும் சரி. பட் சேவல் இல்லைன்னா கரு கூடாது. ஸோ காடையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கறிக்கு முட்டைக்காக வளர்க்குறீங்கன்னு பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சேவலை முடிஞ்ச அளவுக்கு வச்சிக்கக்கூடாது. வச்சிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் கரெக்டாக டெய்லி எடுத்து ஒழுங்காக ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து கரு கூட ஆரம்பிச்சிடும், முட்டை கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் எக் பர்பஸ் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஃபீமேலில் தனியாக வளர்த்துங்க. ப்ரீடிங்னு பிளான் பண்ணிங்கன்னா மேலோட சேர்த்து வளங்க. ஸோ அதனால் அது நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் நான். ஸோ சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 23% புரதம் இருக்கும், வைட்டமின் அதிகமாக இருக்கும் காடை கறியில். ஸோ மற்ற இதில் வந்து டிஃப்ரென்ஸ் சொன்னீங்களா, இப்போ ப்ரோட்டீன் அது ஃபேட்டு கம்மியெலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வைட்டமின்ஸ் நிறைய இருக்கும், ப்ரோட்டீன் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய காடை ரேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்போ நான் சொன்னது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து நந்தனத்தில் 4 வெரைட்டியும் நாமக்கல்ல 2 வெரைட்டி இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து நிறைய வெரைட்டி ஒரு ஒரு பேரில் வந்து இது பண்ணாங்க. வெள்ளை கலர்லேயும் காடை உண்டு பார்த்துருக்கீங்களா, காடை வெள்ளை கலரில், காடை வெள்ளை கலர்லேயும் உண்டு, பழுப்பு நிறத்துலேயும் உண்டு, அதாவது சிமெண்ட் கலர்லேயே இருக்கும். ஸோ நிறைய கடை ரகங்கள் இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எது வேணால் பண்ணலாம். ஸோ அந்த கடைசி கீழே இருக்கிற காரி உத்தம்னு சொல்லிவிட்டு அதுதான் நம்ம நார்மல் கலர். ஸோ இந்த இங்கே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஆண் பெண் காடை எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க, யாருக்கு தெரியுமா? 2 பேர். ஸோ உங்களுக்கு அந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளி இருந்தால் பெண் கடை, புள்ளி இல்லைன்னா ஆண் கடை. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள், தெரியுதா? இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற ஸ்பீசிஸ் இல்லை, அதில் வந்து பெண் கடை பெருசாக இருக்கும், ஆண் கடை சிறுசாக இருக்கும் அதில். ஸோ எல்லாத்துலேயுமே அது அது வந்து இதில் காடையில் ஒரு ஸ்பெஷல் அது. ஸோ நீங்கள் சைஸ் பார்த்தே சொல்லலாம், பட் அது எல்லா டைம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இந்த பேட்டர்ன் வச்சு சொல்லலாம். 100 முக்கியமான விஷயம், காடை ஆண் காடை வந்து கத்தியே டார்ச்சல் பண்ணும். ஒரு வீட்டுக்கு நடுவில் ஒரு ரொம்ப ஒரு அடர்த்தியான இருக்கிற இடத்துல காடையை விட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் கம்ப்ளைண்ட் கேரண்டியாக வரும். வெறும் ஃபீமேல் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, நீங்கள் மேல் சேர்த்து வளர்த்தீங்கன்னா கயாங்கயாங்கயான்னு கத்தி ஊற கூட்டும். இது வந்து நான் காமெடிகளாக சொல்ல, கேரண்டியாக நடக்கும். ஸோ ஒன்று வந்து காடையை கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிங்கன்னா சத்தம் வந்து டிஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஃபீமேல் மட்டும் வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த சவுண்டு டிஸ்போஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் இன்னும் நல்லா தெரியுதா, அந்த சைஸே பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ தான் டாபிக். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு ஆடு மாடு கோழி எந்த ஒரு ப்ரீடாக இருந்தாலும் சரி 3 விஷயம்தான் பேசிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங். ஸோ விற்பனை வசதிகள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ நீங்கள் எத்தனை சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கொடுக்கலான்னு நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு கடலூரில் இது பண்ணும்போது கடலூர்லேயும் நான் காடையில் கொஞ்சம் நிறைய எஸ்டப்ளிஷ் பண்ணேன். ஸோ அதில் ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்தது, கொஞ்சம் அதை சொல்ல பாராட்டுற மாதிரி திட்டுவாங்க சொல்லுவீங்களா, சார் நீங்கள் வந்தோடனே நிறைய காடை பண்ணி ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் கடை வருஷம் வச்சு 1 வருஷம் வச்சேன், பின்னாடி தெருவில் வச்சு அவங்க ஒன்று வச்சிட்டாங்க, பக்கத்து தெருவில் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக லைனாக காடை ஆகிடுது, கடைசியாக 4 பேர் முட்டாங்க. ஸோ அவை அது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அந்த மார்க்கெட்டிங் ஏரியாவை வந்து வைடன் பண்ணாமல் ஒரே தெருவை கான்செப்ட் பண்ண தான் தப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பகண்டையில் நடந்தது, பண்டோட்டி பக்கத்தில் பகண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா கொஞ்சம் காடை அதிகமாக இருக்கும். இந்த ஃபீட்பேக் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக கான்செப்ட் வந்து இப்போது இதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ மார்க்கெட்டிங் சேனல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் நார்மல் மாட்டுப்பால். ஸோ கடலூரில் நான் ஃபார்ம் இருக்கும்போது கடலூரில் கறந்து பாலை வந்து பார்த்திங்கன்னா நெய்யாக்கி, நெய் எடுத்துகிட்டு போய் எங்கே விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அப்பார்ட்மெண்ட்ஸில் லிட்டர் 1400 ரூபா. ஸோ இது பேர் தான் மார்க்கெட்டிங். சொசைட்டியில் ஊற்றினா 30 ரூபா, அதே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு ஊற்றினா 45 ரூபா, தண்ணி கலக்காமல் ஊற்றினா 60 ரூபா, பட் மெனக்கடணும். ஸோ யார் வந்து ஒரு காலை தொழில இது கால்நடை, இது காலைன்னு கிடையாது, கால்நடை பண்ணையில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினச்சா ஒர்க் பண்ணணும். நான் வந்து காலை 8 மணிக்கு தீவனம் வச்சியா தண்ணி வச்சியான்னு கேட்டிங்கன்னா வேலைக்காரர் வச்சேன்னு வரு வச்சிருக்க மாட்டார், தீவனம் கொட்டினியானு கேட்டார் கொட்டியிருப்பார், கொட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார். ஸோ நிறைய நடக்கும். ஸோ அதனால் வந்து விற்பனை வசதிகள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன ஆகும், தொழில் வந்து பாசிட்டிவ் ஆகும். ஸோ பொருளாதார நிலை, சார் ஆல்ரெடி சொன்னார் இல்லையா இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ பொதுவாக வந்து நீங்கள் முயலும் சரி ஆடு நான் எதை சொன்னாலுமே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லுவேன், எந்த தொழிலாக இருந்தாலுமே பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு காடையா

0: ஒரு 20 காடை வாங்கி கூண்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பழைய கிளி கூண்டு செகண்ட்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதில் கூட வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா? ஒரு வேலை செய்கிறோம், எனக்கு மாதம் 10,000 ரூபா சம்பளம் வருதுன்னா வேலையை விட்டெல்லாம் கால்நடை தொழிலை செய்யாதீங்க. வீட்டில் வீட்டுக்காரம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, யாராவது ஒருக்கும் உப தொழில், கால்நடை சம்மந்தமான எதுவாக இருந்தாலுமே அது என்னது, அது ஒரு உப தொழில், அது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி தான். நீங்கள் அதை ஒரு பெரிய தொழிலாக பண்ணோன்னா அதுக்கு நிறைய பொருளாதாரம் வேணும். ஸோ நீங்கள் வந்து எடுத்தோடனே அர்ச்சனாக ஆரோக்கிய பால் விற்கிற மாதிரி ஆக முடியாது. ஸோ உங்களுக்கு திருமலா மாதிரியும் ஆகிட முடியாது. ஸோ எல்லாருமே இந்த ஆரோக்கியவன் சரி, எஸ்கேஎம் ஃபீட்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் வந்து கேஎஸ் மாருத்தியத்தில் வந்து நான் ஒரு 3 வருஷம் மேனேஜராக இருந்தேன். அந்த ஃபீட் இண்டஸ்ட்ரிக்கு எது கேஎஸ் மாருத்தியத்தில் டீலர்ஷிப் கேட்டு வந்தவர் எஸ்கேஎம் ஓனர். இவங்க இன்னத்தோட ரெவன்யூ வந்து 1,300 கோடி ஆனுவல். அவங்களது எங்கேயோ போயிடுச்சு எஸ்கேஎம். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் சேனலை உருவாக்குது. எஸ்கேஎம்மோட பெனிஃபிட் அட்வான்டேஜ் என்னென்னா டைவர்சிஃபிகேஷன், அவங்க கையால் வைக்காத தொழிலே கிடையாது. ஸோ கான்செப்ட் அதுதான். ஸோ நீங்கள் காடை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒருத்தெல்லாம் தப்பு இல்லை. நீங்கள் வேலையை விட்டு பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு 1,000 காடை வந்தப்புறம் பண்ணலாம், 1,000 காடையோ 10,000 காடையோ நீங்கள் வந்தப்புறம் பண்ணலாம். ஸோ பெருசாகும் போது அதோட பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சிம்பிளாக பண்ணுங்கள். நீங்கள் ஆடு வளர்த்தாலும் சரி, மாடு வளர்த்தாலும் சரி, முயல் வளர்த்தாலும் சரி. ஸோ அதனால் வந்து திருப்பி திருப்பி நம்ம மைண்டில் நல்லா வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி கொண்டு போகிறன்றது தான். ஸோ அதனால் வந்து பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. போதும் இன்வெஸ்ட் பண்ணாலும் எதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நல்ல தரமான காடைகள், நல்ல தரமான தீவனம்.
1: இணைந்திருந்தோம். இது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி, சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி. முரளி அவர்களின் உரை கேட்டோம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நிலையத்தில் நேரம் 2:32. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மலர்கள் என்றாலே மனம் வரும், மனம் என்றாலே மனதில் மலரும் நிகழ்ச்சி மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மலர்களைப் போல உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் இந்த நிகழ்ச்சி இதோ பூங்கொத்து. நேர்களை, இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியில் 2 திரைப்படங்கள் இருந்த பாடல்கள் வலம் வர இருக்கிறது. முதலாவதாக ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்திலிருந்தும், அதன்பின் சுந்தரா டிராவல்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. முதலாவதாக ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக, மலருக்கு உயிர் தரும் அந்த பாடல் இதோ.

0: பண்பலை பாடும் நேரம் 2:38. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்குத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. பூங்குத்து நிகழ்ச்சியில் ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலாக வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் இசையில், ஸ்ரீனிவாஸ் குரலில். இதோ அந்த பாடல், பெண்களை அருமையாக வர்ணிக்கும் அந்த பாடல்.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ

இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு பூங்கொத்தை கையில் ஏந்தும் போது அதன் அழகு கண்களுக்கு விருந்தாகிறது. ஆனால் இசை பூங்கொத்தை மனதில் ஏந்தும் போது அதன் இனிமை நம் நினைவுகளுக்கு விருந்தாகிறது. பூங்கொத்து நிகழ்ச்சியில் ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடலாக வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் இசையில், ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் அவர்கள் இருவரும் சேர்ந்து இணைந்து பாடிய பாடல் இதோ அந்த பாடல்.

நிலையத்தில் நேரம் 2:50. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கதை இருக்கிறது, ஒவ்வொரு விருப்பத்திற்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வுகளை இசையோடு சேர்த்து உங்கள் இளங்களுக்குள் கொண்டு வருவதுதான் நமது பூங்குத்து நிகழ்ச்சி. பூங்குத்து நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படமாக சுந்தரா டிராவல்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக நியூட்டன் வரிகளில், பரணி இசையில், பி ஜெயச்சந்திரன் அவர்களின் குரலில், இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: நிலையத்தில் நேரம் 2:57. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. வானொலியின் ஒளியை சற்றே உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். மனதை இசைக்காக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நினைவுகளை இனிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது பூங்குத்து நிகழ்ச்சி. பூங்குத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுந்தரா டிராவல்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து இரண்டாவது பாடலாக ஸ்னேகன் வரிகளில், பரணி இசையில், கிருஷ்ணராஜ் குரலில், இதோ அந்த பாடல்.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். பிற்பகல் 3 மணி அப்படின்னாலே வந்துட்டு சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். நிறைய வேலை செஞ்சிட்டோம்ப்பா காலையிலேருந்து, அலுப்பாக இருக்கே அப்படின்னு சின்னதாக பாட்டு கேட்கலாம் அப்படின்னு கூட தோணும். நிறைய வேலை இருக்குது, தூங்கினா முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு 3 மணிலேருந்து ஒரு 4 மணி, இந்த ஒரு 1 ஹவர் கிடக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். நிறைய வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு ஒரு அலுப்பு தட்டும், அந்த வேலை செஞ்சிட்ருக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை அப்படியே எஃப்எம்ல கேட்டுட்டு வேலை செய்யும் போது அந்த வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும், அலுப்பும் தெரியாம பாட்டும் கேட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா? உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணுங்க 0043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடலையும் இந்த நிகழ்ச்சியில கேட்கலாம். இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அந்த வகையில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க. நாமக்கல் கண்ணூர்பட்டியிலிருந்து பெரியசாமி கேட்டிருக்காரு. சிந்தாமல் சிதறாமல் திரைப்படத்திற்காக அவர் கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, Artificial Intelligence and Data Science, Biomedical Engineering என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை 23 தேதி முதல் புதிய பொலிவுடன்.

0: ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
2: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக சமுத்திரம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. மோகனூர்ல இருந்து தமிழ் நவீன் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய பாடல் சமுத்திரம் திரைப்படத்துல இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக குண்டலப்பட்டிலிருந்து கேட்டிருக்காங்க, தர்மபுரியில் இருக்கக்கூடிய குண்டலப்பட்டி பகுதியிலிருந்து வேடியம்மாள் கேட்டிருக்காங்க. மாயை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவையில் கலக்கல் பாடல்கள். சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். மக்கள் கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய நகர பகுதிகளில் சாலையில் பயணம் செய்கிறவங்க கொஞ்சம் வேகத்தை தவிர்த்து மிதமான வேகத்தில் போகலாம். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக திரைப்படத்துக்காக பாடல் கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர்லேருந்து ரேவதி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திற்காக.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சேஷப்பட்டியிலிருந்து தனலட்சுமி மனுநீதி திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5.

0: நேரத்திலும் ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க காவ்யா. அவங்களுக்காக சொல்லாமலே திரைப்படத்தில் இருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கற்சவையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சேலம் ஏற்காட்டில இருந்து சுமித் கேட்டிருக்காரு. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பொன்மன செல்வன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டுக்காங்க. திருப்பூர் பகுதியிலிருந்து மகேஸ்வரி கேட்டுக்காங்க, அவங்களுக்காக பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பாத்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ், இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொது நலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: கற்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. உத்தமராசா திரைப்படத்துக்காக பாடல் கேட்டிருக்காங்க. தண்டுவாரம் பட்டியில இருந்து தீபா வேலன் அவங்க கேட்கக்கூடிய பாடல் உத்தமராசா திரைப்படத்துல இருந்து.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடு வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனிமையான மாலை நேரம். நம்மோடு இணைகிற கார்த்தி. வணக்கம் கார்த்தி.
1: வணக்கம் மாரிமுத்து.
0: கண்ணாடிலாம் போட்டு பயங்கரமாக இருக்கிறீங்க அப்படிலாம். சரிங்க, நிகழ்ச்சியும் அப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படி தான் எதிர்பார்க்கலாமா? சரிங்க கார்த்தி, பொதுவாக இப்போது மனித வாழ்க்கையில் நமக்கு இந்த சுற்றுப்புறம் சூழ்நிலை என்பது மனிதர்களுக்கு மட்டும் உகந்ததல்ல, இந்த உலகத்தில் வாழ்க்கிற எல்லா உயிரினங்களுக்கும், பறவைகள், ஊர்வன, பறப்பன, இப்படி எல்லா விலங்குகளுக்கும் சொந்தமானது அந்த உலகம். ஸோ அந்த மனிதனுடைய செயல்பாடுகளை இப்போ நிறைய வந்து மாற்றங்கள், இப்போ நம்ம குறிப்பாக சொன்னால் எல் நினோ அப்படின்ற ஒரு வார்த்தை சமீப நாட்களில் பயங்கரமாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம். எங்கே பார்த்தாலும் திரும்ப பக்கமெல்லாம் எல் நினோ எல் நினோ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஒரு பக்கத்தில் அடம் மழை, செம்மைய மழை பெய்யுது. மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமான மழை, அவ்வளோ தண்ணி பறிக்கெடுத்து ஓடுது. பல நாடுகளில் வந்து நகரங்கள்லாம் மூழ்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் பயங்கரமான வறட்சியை நம்மளால் பார்க்கக்கூடிய, குறிப்பாக சொல்லும் கூட தமிழகத்தில் கூட சும இப்போலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்களில் நிறைய மழை இருக்கும் இருக்கும்
1: ஆனால் இப்போ குறைவாக தான் இருக்குது,
0: ட்ரையாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியும் இந்த நிலத்தடி நீர் மாதிரி தான் காரணம். ஸோ இவ்வளோ காரணம்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் தான் காரணம், மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணம். அதுவும் குறிப்பாக உலகம் என்பது மூன்று பக்கங்களும் நீரால் ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்டது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த நிலத்திலும் கூட நிறைய காடுகள் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்க முடியும். நம்ம விவசாய நிலம் என்பது மிகவும் குறைந்த அளவாக தான் இருக்கக்கூடியது. நிறைய பாலைவனங்கள் இருக்குங்க, பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த விவசாயத்திற்கு ஏற்பட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் மிகவும் குறைவான அளவு தான் இருக்குது. ஸோ அந்த குறைவான அளவு கூடிய நிலங்கள் கூட நம்மளுடைய மனித செயல்பாட்டுகளால் பாலைவனமாக மாறக்கூடிய வாய்ப்புகளாக நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பல்வேறு வகையான தகவல்கள் நம்மளுடைய ஸ்டேட்டஸில் புள்ளி விவரங்களாக கொடுக்குது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வதேச அளவில் இந்த மேய்ச்சல் சமூகங்கள், அந்த ஐநா சமீப வந்து அந்த இது நட பொதுவாக இந்த பாலைவனமே இல்லாமல் நிலங்கள் வந்து பாலைவனம் ஆகாமல் தடுப்பதற்கான பல்வேறு வகையான அந்த கான்ஃபரன்ஸ்களுடைய மாநாடுலாம் நடக்குது. ஸோ அது வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மாநாடு நடைபெறுது. அந்த மாநாடு எங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்றத விஷயத்தை வந்து நம்ம
1: ஸோ அந்த கேள்வியை தான் நீங்கள் வந்திருக்கேன்.
0: ஆமாம், இவ்வளோ நேரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இனிப்பில் இனி நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியில்
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
0: இணைப்பில் இணைக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரையும் பேசுறீங்க?
2: வாழ்க வளமுடன், என்எம் துரை, நாகரசம்பட்டை.
0: சரிங்க துரை, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: சொல்லுங்க.
0: இது ஒரு நகரம். இந்த நகரம் வந்து வெளிநாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் மக்கள் இந்த நகரத்தில் வசிக்கிறாங்க. இங்க மிகப்பெரிய ஒரு ஐநா கான்ஃபரன்ஸ் உடைய மாநாடு வந்து நடக்குதுங்க. அதனால தான் அந்த வினாக்கள் நாங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டு
2: இருக்கோம்.
0: என்னங்க ஜிம்போ? ஜிம்பாலாம் இல்லைங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேரம். வணக்கம். இணைப்பில் நினைப்பிட்டாங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேரம். வணக்கங்க. வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சரிங்க, இந்த மாநாடு இந்த நகரத்தில் நடக்குது. ஆகஸ்ட் 17 முதல் 28 வரை இந்த நகரத்தில் வந்து நடக்குதுங்க. இதோட கருப்பொருள் என்னன்னா, நிலத்தை மீட்டெடுத்தல், நம்பிக்கையை மீட்டெடுத்தல், அதுதான் அதோட பொருளுங்க. அதாவது நம்ம ஐநா மாநாடு நடக்குதுங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் சொல்லணும், அது இந்த நகரத்தில் தான் நடக்குது. ஆகஸ்ட் 17 தொடங்கி 28 வரை இந்த மாநாடு நடக்குதுங்க. பாலைவனமாதல், அதை தடுத்தல், நில சீரழிவு மற்றும் வறட்சி ஆகியவற்றை நம்ம எப்படி எதிர்கொள்ளுன்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது அந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம். துருக்கி
2: நாட்டுல
0: அண்டாலியா நகரத்தில் நன்றிங்க. வணக்கம்.
1: வருக வணக்கம், சொல்லுங்க.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், சாமல்பட்டி கோபால்.
1: சரி, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
3: கொடுங்க.
1: இது வந்து 1924 ஆண்டு தொடங்கப்பட்டதுன்றாங்க.

0: இந்த பொருள், இந்த ஊரோட பொருள் அப்படி என்ன அப்படின்னா, சிவப்பு வீரன் அப்படின்ற பொருள் வந்து சிறப்பு பெயர் பெற்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: சொல்லுங்க
2: ரகுபதி, பதில் தெரியுங்களா? இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சொன்ன மங்கோலியாவில இருக்குதுங்க. மங்கோலியாவில இருக்கு நகரம்.
0: எளிதா கொடுத்துருக்கீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க நினைக்கிறேன்.
2: அதனாலதான் குடுக்கறோம். இனிப்பள்ளி நீ மறுத்தினர், வணக்கம்.
0: வருக வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர் பெருமானூர் டெய்லர் குமார்.
0: குமாரையா, உங்களுக்கான ஒரு ரொம்ப எளிதான குறிப்பை கொடுத்துடலாங்களா?
3: சொல்லுங்க.
0: மங்கோலியால இருக்குன்னு சொன்னாங்க, சோ அதோட தலைநகர் தான் இதோட பதில்.
2: மங்கோலிய தலைநகர் தாங்க.
4: சொல்லுங்க.
2: பதில் தெரியுங்களா?
4: ஒரு குறிப்பு கொடுங்க.
2: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு
0: கொடுக்கட்டுங்களாமா? கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1350 மீட்டர் உயரத்தில் இது வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த நகரம்.
2: சூப்பர்மா,
0: எப்படி சொன்னீங்க?
2: உலான் பாத்தர் அப்படின்றதான் சரியான பதில். ஐநா நாடுகளில் பாலைவன மதலை தடுப்பதற்கான மாநாடு, அது UNCCD அப்படின்னு
4: சொல்லுங்க.
2: சூப்பர், வெரி குட். மாறுமே இதோட முக்கியமான கருப்பு என்னன்னா, மேய்ச்சல் நிலங்கள், வறட்சியை தாங்கும் திறன், நீர் பாதுகாப்பு மற்றும் உணவு அமைப்புகள், மண் ஆரோக்கியத்தை முக்கியமான பாதுகாப்பை கொண்டு இந்த மாநாடு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கம்மா?
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
7: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
17: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
18: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
19: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
19: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராம

கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில்

0: மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
14: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
15: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை 23ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
16: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
17: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, விடுத்தேடும் வினாக்கள். சேலமன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடுத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: சேலம் என்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை. கார்த்தி, பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பதில் சொன்னாங்க. நம்ம ஐநாவோட மாநாடு நடைபெறக்கூடிய இடம் சொன்னோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ இடங்களும் பார்த்திங்கன்னா இயற்கையில் கொஞ்சக்கூடிய இடங்கள்ல நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பன்னாவாடி பரிசல் துறைன்னு ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே மேட்டூர் அணைன்னு சொல்லுவோம், மேட்டூர் டேம் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. காவிரி நீர்த்தேக்க பகுதியை அடிப்படையாக கொண்ட பரிசல் துறை. இங்கே சேலம் மாவட்ட கரையும் சேலம் மாவட்டத்தையும் அதேமாரி தருமபுரி மாவட்ட கரையும் இணைக்கிற ஒரு நீர்வழி போக்குவரத்து. அங்கே படகுலாம் நாங்கள் போவோம், படகுலாம் போவோம், வந்து டூ வீலர்லாம் ஏற்றினு போவாங்க. சேலத்துலேருந்து போனோம் அப்படின்னா இந்த பக்கம் ஈஸியாக இருக்கும், பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா மேட்ரு வளர்ச்சின்னு போக வேண்டிய இருக்கும். பட் அது ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால அந்த பரிசல் சவாரியும் மேற்கொள்வாங்க. ஸோ அந்த மேட்ரு அணையோட நீர்மட்டம் குறையும் போது அங்கே பழைய நந்தி கூட ஒன்று தெரியும், பன்னவாடி நந்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே நீர்மட்டம் குறையும் போது நந்தி அப்படியே அழகாக தெரியும். அதேமாரி பழைய தேவாலயம் கூட ஒன்று அந்த காணப்படி பகுதி. ஆரம்பத்தில் அங்கேருந்து நீர்மட்டம் அதிகமாக வந்து அது நீருக்குள்ளே போயிடும். இப்போ நீர்மட்டம் குறைவதுனால் அது ஈஸியாக தெரியுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூமியோட எப்பவுமே வடக்கு பகுதியில் உள்ள நாடுகளிலேருந்து பொதுவாக இந்த நார்த் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேருந்து இந்தமாரி உணவு தேவைக்காக ஒவ்வொரு ஆண்டுதும் இந்த தென்பகுதியை நோக்கி வரும். உலகத்தோட தென்பகுதியை நோக்கி நிறைய பறவைகள் வந்து பழையிருக்கும். அது வலசு புதல் அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரேஷன் சொல்கிற மாதிரி வலசு போகும்.
1: ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்,
0: ஆமாம், இன்னொரு இடத்துல போகும். அப்படி போகும்போதும் அது எங்கன்னா போகணும்னா அந்த கடற்கரை ஒட்டிய பகுதியில் தான் அதோடைய உணவுக்காக தேவைக்காக போகும். அப்படி போகும்போது இடையில் ஏதாவது பெரிய ஏரிகள் இருக்குது, இல்லைனா பெரிய குளங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே ஓய்வு எடுத்து போகக்கூடிய நிறைய பறவைகள் போகும். அப்படி இங்கே வலசு போகக்கூடிய பறவைகள் இப்போ பன்னவாடிக்கு நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் வருகை தொடங்கி உள்ளது. அதுவும் குறிப்பாக ஐரோப்பா ஆசிய நாடுகள்லேருந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொழில் கூட பயணிக்கூடிய பறவைகள் இப்போ நம்ம இந்த பன்னவாடி துறைமுகத்தில் பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு பறவையை பற்றி தான் நம்ம
1: இப்போ கேட்க போகிறோம்.
0: இனிப்பில் இணையக்கூடிய நேர் வாங்க, வணக்கம்.
1: வருக வணக்கம்
2: ஐயா. நலிங்க கிராமத்துலேருந்து கல்யாண சுந்தரம் பேசுறீங்க, வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா, கேட்டிங்களா அவர் சொன்னதை? கேட்டிங்களா?
2: கேட்டேங்க.
1: குறிப்புங்களா?
0: சரிங்க, இது ஒரு பறவை இனம். சரிங்களா? சரி, இந்த பறவை இனம் வந்து வெளிநாட்டிலும் இருக்குது, இந்தியாவிலும் சில பறவை இனங்களாக இருக்குதுங்க. இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றி, இனிப்பில் இனி மாறுத்த நேயர்
1: வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம்
1: முதல் குறிப்பு கேட்டீங்களா? அடுத்த குறிப்பு கொடுத்துடலாங்களா? இதோட உடல்ல வந்து செம்பழுப்பு மற்றும் கருமை கலந்த நிறங்கள் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. சூரிய ஒளி படுறப்போ என்ன ஆகுனா அதோட இறகுகள்லாம் வந்து பச்சை ஊதா அப்படின்ற போன்ற நிறங்களுக்கு வந்து மாறி அதோட நிறம் வந்து மினுமினுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதோட சிறப்பு அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
0: சரி, நன்றி, இணைப்பில் இனியும் அடுத்த நேர் வாங்க, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: வணக்கம், டி என் ராம், தேனா மரத்தை பத்தி.
0: சரிங்க ராம், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
4: இருக்கிறது நாங்களே சொல்றேன்.
0: கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட்ங்க.
4: அறிவால் மூக்கு உள்ளான்.
1: எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க?
0: ஏங்க, இது அணியத்துக்கு இப்படிலாம் வேகமாக சொன்னாங்க, எப்படிங்க க்வெஸ்சன் எடுக்கிறத?
1: சரிங்க, எளிதாக கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமாங்க, கரெக்டுங்க. ராம் என்ன, எந்த ஊர் ராமுங்க?
4: தேங்காய் மரத்தை பற்றி. டி என் ராமு.
0: ஆராரோ ராம்னு ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா?
4: ராம் நான் படமெல்லாம் பார்த்து
0: 25 சரிங்க. எப்படிங்க கரெக்டாக அறிவால் மூக்கன் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க? சேலம் மாவட்டம் முழுவதும் ஏராளமான நீர்நிலைகள் இருக்குது. அதுல வெளிநாட்டு பறவைகள் வந்து வலசு போகும்போதும் இந்த பன்னவாடி பரிசல் துறை தான் வந்து அங்கே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு போனாங்க. வெளியே பஸ்ல போகும்போது ரொம்ப தூரம் போனால் வேற இடத்துல இறங்கி டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு அது எல்லாத்துக்கு 4 மணி 25 நிமிஷம் டீ காஃபின்னு எல்லாருக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எந்த வேலை செய்ய யார் வந்தாலும் டீ வேணா சூட ஒரு டீ மாதிரி 2 மணிக்கு 1 மணி தான் சாப்பிட்ருவோம். பயங்கர பசி எடுக்கும். அப்படியே பரபரப்பருக்கு ஆவி பிறகு இவர் சூட சூடு சாப்பிட்டு அது 2 போண்டாவில் பஜ்ஜி, அது முளக்கா பஜ்ஜி எது கடைசின்னு சாப்பிட்டா ஐயோ செமையாக இருக்கும். சரிங்க, அந்த மாதிரி கூட பறவைகள் அங்கே போகும்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகுங்க. அதான் அரிவாள் மூக்கன், பொறி மண் கொத்தி, பேதை உலான், சதுப்பு மண் கொத்தி, இப்படி நிறைய பறவைகள் இருக்குது. அதில் நாங்கள் இந்த பறவையை பற்றி தெரிஞ்சுட்டு தான் கேட்டோம். இவங்க பொசுக்கடிங்க பதில் சொல்றதுனால இந்த பறவை பத்தி 4-5 குறிப்புகள் வந்து என்ன இருக்கிறோம் அது சொல்லிருங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க ராம்.
4: ஐயா ஒரு வசந்த கீதம் படம்.

0: திருமணம் என்பது கூட்டலமா, அதுமே பிள்ளை பெறுவது என்பது அப்படிங்களா? சூப்பரங்கண்ணா. அது இந்த திருமண வீட்டுக்குலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அது பாடும்போது அப்படியே பயங்கர அப்படியே ஒரு ஒரு எமோஷனாக கேட்பாங்க நிறைய பேர் அந்த பாட்டு. சரி, அந்த பாட்டை சூப்பராக டிஆர் ராஜேந்திரர் நடிச்சிருப்பாரு. சரி, ரொம்ப மகிழ்ச்சியமாக அந்த பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அது சில அது தமிழ்நாடு சில குறிப்புகள் கேட்குறேன்.
1: இதோட மூக்கு வந்து நீளமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, நீண்ட வளைந்த அழகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அழகை பயன்படுத்தி அது வந்து சேறு மற்றும் ஈரமான மண்ணுக்குள் வந்து துளாவி உணவை வந்து தேடுது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. பொதுவாக இது வந்து ஆழம் குறைந்த நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரமான வயல்வெளிகளில் உணவு வந்து தேடும். புழுக்கள், சிறிய பூச்சிகள், தவளைகள் மற்றும் நீர்நிலைகளில் கிடைக்கும் சிறிய உயிரினங்கள் போன்றவற்றை இது உணவாக எடுத்துக்கொள்கிறது. அழகை மண்ணுக்குள் நுழைத்து இரையை தேடும் தன்மை இதற்கு உண்டு. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஏரி குளங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள்லாம் அதிகமா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கூந்தங்குளம், கோடிக்கரை, ஊசுட்டேரி போன்ற பறவைகள் வாழும் இடங்களில் அரிவாள் முக்கன் உள்ளிட்ட பல நீர்ப்பறவைகள் பார்க்கலாம்.
0: இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா அழகா அப்படியே அந்த மேட்டூர் டேம்ல சூடாக குளிச்சுட்டு அப்படி கல் மீன் ஒன்று போடுவாங்க, மசாலா தட்டிட்டு அப்படி சை சைன் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மீன் சாப்பிட்டு நீங்கள் பண்ண வேலை விட்டு அந்த பறவையும் பார்த்துட்டு வரலாங்க. அருமையான அதை பதில் சொல்லிட்டார். அவருக்கான பரிசு பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக விளம்பர இடைவேளை.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
10: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.

0: Pyramid Series and Audio.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
3: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
9: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல்

0: சதவீதம் வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடுதேடு வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகையில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. கார்த்தி, ஒரு செம்மையான ஒரு பாடலை கேட்டாலே அப்பாப்பா அவ்வளோ மெய் மறந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையோட யதார்த்தங்களை வந்து உணர்த்தக்கூடிய பாடலாக இருந்தது. சூப்பராக கேட்டோம். அது எதுக்காகனா பன்னவாடிக்கு வந்து நிறைய பறவைகள் விளையாட்டு பறவைகள் வந்து வலசு வருது அப்படின்றதுக்காக கேட்டோம். அது அறிவால் மூக்கு உள்ளான் அப்படின்னு. ஸோ அடுத்ததாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை அப்படின்னா நம்ம சினிமா துறை. சினிமா துறை எல்லாருக்கும் பிடிக்காததே யாருங்களே. சினிமா துறையில் பல பேர் சமயம் வந்து நடிக்கக்கூடியவர்கள் நம்மளால் பார்க்க முடியும். எல்லா குழந்தைங்க முதல் கொண்ட சின்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்துகிட்டு பாட்டு பார்த்து தான் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அம்மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அதை பாட்டுக்காது பெடிமலை உட்காந்து அப்படி தலையாட்டு கிடக்குங்க. இல்லைனா ஏதாவது வீட்டில் உட்காந்து வந்துருக்குங்க. இல்லைனா அம்மா சமைக்க கூடாதுங்க, வெளியே துணி துவைக்க கூடாதுங்க, டிஸ்டர்ப் பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்க கூட இசைக்கு அவ்வளோ அடிக்ட் ஆகிருக்காங்க. நம்மளும் அப்படி தான் ஏதாவது நல்லது கிடையாது. இப்போ பாடல் கட்டும் அப்படியே பாட்டு மெய் மருந்து நீ எழுதத்தை விட்டு கூட பாட்டு கேட்டுன்னு கிடக்கேன் அப்படின்னு தான். சரிங்க, அடுத்ததாக ஒரு பிரபலமான ஒரு நடிகையை
2: பற்றி நம்ம கேட்கு.
1: அதுவும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை நாங்கள் சொல்ல மாட்டேங்க. கார்த்தி பார்த்து என்னங்க எடுத்தோடனே குறிப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு மாதிரி பார்க்குறாரு. சரி, இனிப்பில் இனிக்கூடிய நேர் வாங்க. வணக்கம். இனிப்பில் நினைப்பாங்க இனிப்பில் இனி அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ராஜேஸ்வரி அம்மா. என்ன சொன்னோன்றதை கேட்டிங்கன்னா திரைப்பட நடிகையை பற்றி சொல்லியிருந்தோம். குறிப்பு கொடுத்துடலாங்களா இல்லை பதில் தெரியுங்களா?
1: சரிங்க.
2: இவர் ஒரு திரைப்பட நடிகை, அகில இந்திய வானொலி கலைஞர், சென்னையில் வானொலி கலைஞராகவும் பணியாற்றி இருக்கிறார்.
1: நம்ம நெருங்கிய நம்ம எஃப்எம்
2: ரொம்ப நெருங்கியவங்களாகவும் இருந்தார்.
1: அகில இந்திய வானொலிக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு இருக்கு.
3: அவங்க இப்ப இருக்காங்களா இல்லீங்களா?
1: இல்லீங்க, அவங்க இல்ல, மறைஞ்சிட்டாங்க.
2: மறைஞ்சிட்டாங்க.
3: சௌகர் ஜானகி நடிகை.
1: அப்பயே கார்த்திக்கிட்ட படிச்சு சொன்னா சொல்லிடுவாங்க. கார்த்திக்னா சூப்பர்மா, அற்புதமா வந்து பதில் சொல்லிட்டீங்க. இவ்வளவு வேகமா சொல்லணும்னா நாங்க எப்படிமா குறிப்பு கொடுக்கறது? சரிங்க, அப்படிதாங்க. ஒரு இன்னும் கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் நமக்கு தேவைப்படும். அப்படிதானே
2: குறிப்புகள் இன்னும் கொஞ்சம் கடினமா.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியுமா. சௌகர் ஜானகி சமீபத்தில் தான் மறைந்தாங்க. இவங்க நிறைய பிரபலமான நடிகை, அதாவது பல்வேறு வகையான கடினமான வாழ்வில் சூழ்நிலைகளை கடந்து மிகப்பெரிய ஒரு சாதனை நடிகையாக வந்தாங்க. ஸோ அவங்க சமீபத்தில் தான் மறைந்தார்கள். அவங்கள நம்ம நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த வினாக்கள் அந்த கேட்டோம். என்ன பாடல் கேட்கலாம் நீங்கள் சொல்லிடுங்க, அதை பற்றி நிறைய நாங்கள் குறிப்புகளை கொடுக்குறோம்.
3: பாடல் வந்து அந்த அம்மா நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு போட்டுருங்க.
1: அந்த அம்மா நடிச்சு பார்த்துல திடீர்னு கேட்டால் என்ன பாடல்? பழைய பாடல் தான். சரி, நாங்கள் பார்த்துருங்க. நல்ல பாடல் ஒன்று பாருங்க. சரிம்மா, அவங்க தொடர்பான சூப்பரான பாட்டு உங்களுக்கான வந்திருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, நல்ல நேரங்களுக்காகவும் சௌகர் ஜானகம்மா அவங்க நினைவாக நல்ல பாடலை கேட்போம். சொல்ல கார்த்தி, அவங்கள பற்றி நான்
2: முதல் குறிப்பிலே சொல்லிட்டாங்க, நிறைய குறிப்பு இருக்கு, சொல்கிறேன். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த பெருமைக்குரியவர் இவர். திரைப்படம் மட்டும் இல்லாமல் 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் நடித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருதும், 2022 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் December 12 1931 ராஜமுந்திரியில் பிறந்தவர். இவரோட இயற்பெயர் வந்து சங்கரமஞ்சி ஜானகி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1950 எல்வி பிரசாத் இயக்கத்தில் வெளியான தெலுங்கு திரைப்படமான சவுகாரு மூலம் திரையுலகில் அறிமுகமானார். ஸோ அந்த சவுகாரு அப்படின்ற திரைப்படம் தான் அவங்களோட அடையாள பெயராகவும் மாறியிருக்கு.
1: அதுதான்.
2: புதிய பறவை, இரு கோடுகள், உயர்ந்த மனிதன், எதிர்நீச்சல், தில்லுமுள்ளு போன்ற திரைப்படங்கள் வந்து இவரோட பெருமையை வந்து எடுத்துரைக்குது. பல தலைமுறை நடிகர்களுடன் இவங்க வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க. சுமார் 70 மேலான இவரோட கலைப்பயணம் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. இவங்க இப்போ ரீசெண்டாக 21 August 2026 இயற்கை எழுதினா
1: இப்போ தான் சமீபம் தான் வந்து 2 முன்னாடி நம்ம மறைந்தாங்க. ஸோ அவங்க தொடர்பான வினாக்கள் முதல்ல அவர் நடித்த படம் வந்து வலையாபதி 1950. கடைசியாக வந்த திரைப்படம் வந்து 2020 வந்து பிஸ்கோத் அப்படின்னு ஒரு படம். ஆமாம், சாப்பிட்டா நல்லா நினைக்கிறீங்க. அந்த படத்தோட
2: பல தலைமுறை நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க.
1: சரி, அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு நல்ல பாடல் வந்து அந்த அம்மா நினைவாக கேட்போம். அதுக்கு முன்பாக தர்மபுரி 2.5 ஏற்காடு 3 ஒரு விளம்பர இடைவேளை.
4: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் TMT. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்டு

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அணில்
3: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: அருமையான ஒரு படம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான படம் கூட, புது புது அர்த்தங்கள் அப்படி ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கூட அந்த அம்மா வந்து நடிச்சிருக்காங்க. 1989 வெளியே இந்த திரைப்படம். இந்த பாடல் வந்து எல்லார் கல்யாண வீட்டிலும் கண்டிப்பாக வந்து ஒலிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. அந்த பாடலை வந்து கேட்போம், அந்த அம்மா நினைவாக.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: 4:48 நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடுத்தேடும் நாக்கு நிகழ்ச்சி. இப்போதான் நம்ம குறிப்பு 3-4 குறிப்பு கொடுத்தோடனே கண்டுபிடிச்சிடறாங்க. அடுத்து என்ன, நாங்கள் குறிப்பை கொடுக்க மாட்டோம், எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு கண்டு அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, நம்ம அடுத்ததாக என்ன வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு பூங்கா அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும், மரங்கள் செடிகள் அதுக்கு கூட நிறைய பூக்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு பூங்கா அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்கள் கல்களாக மாறிய ஒரு பூங்கா. அது என்னங்க, மரம் எப்படிங்க கல்லை மாறும் அப்படின்னா, மாறும் எப்படின்னா பல 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கடந்த ஒரு மரங்களோட அடிப்பகுதி இருக்குது அப்படின்னா, அது காலப்போக்கில் நாங்கள் ரொம்ப சேகரிக்க சொல்லுவோம், கிராமப்புறங்களில் சொல்லுவோம் சேகு மரம் சேகு அப்படின்னா, ரொம்ப பழமையான மரங்கள், கடினமான மரங்கள் கூடிய அந்த மரங்களுக்கு கிளையோ அல்லது எதோ இலைகள்லாம் வெறும் இருக்க இருக்காது, மரங்கள் அப்படியே இருக்கும். காலப்போக்கில் மேலே வந்து சிலிக்கான் சொல்லக்கூடிய அந்த மணல் பகுதி மேலே படைய பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்லாக மாறக்கூடிய விஷயம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்தமாரி ஒரு பூங்கா இருக்கக்கூடிய ஒரு இடத்தம், அதுவும் கல்மர பூங்கா. அடுத்தது இங்கே இருக்குது, சமீபத்தில் தமிழகத்தில் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 200-க்கும் மேற்பட்ட கல்மர பூங்கா அந்த பகுதியில் இருக்குது. அது புவியியல் அந்த துறையோட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அந்த இடத்த பற்றி நாங்கள் கேட்க போகிறோம், குறிப்புகள் கொடுக்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
7: வருக வணக்கம்.
8: சார்
6: வணக்கம் சொல்லுங்க. யாருங்க? சர்தார். ஓ, டீ கண்ணு இந்த அரசு பொறியியல் கல்லூரி பக்கம் இருக்கு அந்த டீ கடை. ஓ, டீ கடைன்ற ஒரு ஒரு ஊர் பேரு கார்த்தி கூட இந்த டீ கடையில பேசுறீங்கன்னு
7: தெரியும்.
6: சரி அப்படிங்களா, எங்க போயிருந்தா டீ கடைக்கு போயிட்டு வரோம். இப்ப உங்க சொந்த நீங்கன்னா யாரும் கேட்கணும் வச்சு, எங்க போயிருங்க நான் டீ கடைக்கு போயிடறேன். என்ன எப்ப கதை அப்படிதாங்க, இப்ப உங்ககிட்ட கேட்பாங்க எங்கங்க போயிருங்க, இந்த நாங்க டீ கடைக்கு போயிடுறோம். என்னங்க எப்போ பார்த்தா டீ கடைக்கு போங்க, இல்லைங்க டீ கடைந்து ஒரு ஊர் போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் ஆச்சுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன டீ ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், சூடாக லெமன் டீ, இஞ்சி டீ, சுக்கு டீ அப்படின்னு நிறைய இருக்கும்.
8: லெமன் டீ பிடிக்கும்.
6: லெமன் டீ அப்படியே சூடாக வந்து லெமன் டீ போட்டால் அந்த கலர் கீழே டிக்கஷன் கீழே இறங்கும் போது அப்படியே கலராக இறங்கும் பார்த்திங்க, செமையாக இருக்கும். சரிங்க, உங்களுக்கான ஒரு வர குறிப்புகள் கார்த்தி கொடுங்க. கார்த்தி
7: கொடுத்துடலாங்களா? அந்த கல்மர், அந்த கல்மரம் வந்து சுமார் 12 கோடி ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானதாக கருதப்படுகிறதுன்னு சொல்றாங்க.
6: அதுங்க இவ்வளவு பழமையாக இருக்கு. அது தமிழகத்தில் இருக்குது அந்த பூங்கா.

0: அது கரிம படிமங்களாக மாறிய மரங்கள், கரிம படிமங்களாக மாறிய
1: புவியியலோட மரபு சின்னங்களும் ஒன்றாகும் மாதிரி சொல்றாங்க.
0: அது எந்த ஊருக்கு தான் உங்களுக்கு உங்களுக்கான நாங்கள் பதில் எதிர்பார்க்குறோம்.
2: வெரி
0: குட் வெரி குட் நல்லதுங்க. ஆனா உங்களுக்கு

0: ஐயா இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம்
0: ஐயா. நம்ம சௌகர் ஜானிகே
1: ரெண்டு பேரும் போயிட்டு கிச்சன்ல வந்து என்ன டீ போட்டாங்க, லெமன் டீ போட்டாங்களா, அது சாப்பிட்டு வந்து உட்காந்து இருக்கிறோம் அப்படிங்களா. சரி, உங்களுக்கு அடுத்தது அந்த பூங்கா பத்தி ஒரு குறிப்புக்குள்ள கொடுத்துருங்க, சொல்லுங்க என்ன அப்படின்ற பதில் சொல்லுங்க போகலாம்.
2: பெரம்பலூர் மாவட்டம் வருதுங்களா? எங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்களா?
3: ஆமாங்க.
1: சரிங்க, சூப்பர்மா, அற்புதமா சொன்னேன். திருவங்கரை கல்மர பூங்கா அப்படின்றதான் வந்து ரொம்ப சரியான பதில். 247 ஏக்கர் பரப்பளவுல இந்த பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்குது. மரங்கள் எல்லாம் கல்லாகி போனது வரலாற்று சான்றிதழாக இங்கே வந்து இருக்குது. 200க்கும் மேற்பட்ட இந்த கல்மரங்கள் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து 30 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் இருக்கு இந்த குறுக்களவும் கொண்டது நிறைய பூங்காக்கள் இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த கல்லூரில் என்னென்னக்குன்னா பட்டை எதுவுமே இருக்காது, நம்ம மரப்பட்டை அந்தமாதிரி பட்டை இருக்காது, அதேமாதிரி கிளைகள்லாம் இருக்காது, வேர்கள் எதுவுமே இல்லாமல் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இது திருவக்கரை கல்மர பூங்கா. இதை தெரிஞ்சுக்கணும், பூங்கானா நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது இது வந்து திரும்ப இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கல்மர பூங்கா மிசம்பிரிக் சைலன் ஸ்டெமில் அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்த விதை தாவரம், இந்த மூடிய விதை தாவரத்தை சேர்ந்த ஒரு வகை. விதைகள் வந்து ரெண்டு வகை இருக்கும், திறந்த விதை தாவரம் மூடிய விதை தாவரம் சொல்லுவோம். அந்த மாதிரி இது வந்து திறந்த விதை தாவரம் சேர்ந்த மரங்கள்ல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியமாக அற்புதமாக வந்து பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். மனோ மற்றும் சித்ரா பாடியிருக்காங்க. கேட்போம் இப்ப தர்மபுரி பண்பலையில.

Like, what are

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT-யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
6: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் கார்த்தி. இன்னைக்கு 4 வினாக்கள் வந்து கேட்டோம். முதல் வினாவாக என்ன அப்படின்னா, August 17 to 28 பாலைவன மாதிரி எதிர்த்து போராடக்கூடிய ஐநா நாடுகளுடைய மாநாடு வந்து நடக்குது. அது எங்கன்னா மங்கோலிய தலைநகர் உலான் பாத்தர் அப்படின்ற, அதை பற்றி நம்ம கேட்டோம். என்ன நம்ம இயற்கையோட முக்கியத்துவம் உணர்த்ததுக்காக அந்த மாநாடு நடக்கிறது. ஸோ 2வது வினாவாக இப்போது மேட்டூருக்கு பன்னவாடிக்கு நிறைய வெளிநாட்டு பறவைகள், பொதுவாக நமக்கு ஐரோப்பியா ஆசிய நாடுகளிலிருந்து சவுத் சைடு, நார்த்லேருந்து சவுத் சைடு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு வந்து அந்த கடற்கரையோடு இருக்கல, அந்த கடற்கரை பகுதிக்கு தான் போகுங்க. போர்வழியில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனால அதுக்கு ஓய்வெடுப்பதற்காக இந்த மாதிரி குளங்கள், ஏரிகள், பெரிய பெரிய ஏரிகள் இருக்கிற இடத்துல ஓய்வெடுக்கும். அதுவே பன்னவாடிக்கு வந்து பறவைகள் வலசு வந்திருக்குது. ஸோ அதை பற்றி கேட்டோம். அந்த பறவைகளில் ஒன்று அரிவாள் மூக்கு உளான். 3வது வினாவாக

0: சமீபத்தில்
1: பாருங்கள்,
0: ரொம்ப எளிதாக சொல்லிட்டாங்க.
1: நான்காவது வினாவாக நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாக்கரை கல்மர பூங்கா. ஸோ அதுதான் வந்து கேட்டோம். கரிமப்படைகளாக மாறிய மரங்கள், மரங்கள் பாறைகளாக மாறிய இடங்கள் இருக்குது, அதுதான் திருவாக்கரை கல்மர பூங்கா. நான்கு வினாவிற்கும் அற்புதமான பதில் சொன்னாங்க. நிறைய நேர்கள் முயற்சி பண்ணாங்க, அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி இதுவரை அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும்
0: கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
1: நன்றி நேர்களை, இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் வர பேரண்ட்ஸ் அடலசன்ஸ்க்கும் சரி, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சரி, போதை இல்லா தமிழ்நாடு பயமில்லா தமிழ் பெண்கள் அதை நம்ம பண்ணிட்டு வரோன்ட்டு நேற்று போதை இல்லா தமிழ்நாடை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி பயமில்லா தமிழ் பெண்கள். இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், பொண்ணுங்களை நம்ம புளி மாதிரி வளர்க்கணும். எப்படி புளி மாதிரி? அவ்வளோ தைரியத்தோடு வளர்க்கணும். ரொம்ப ரொம்ப சரியான விஷயங்க. அது கூட இன்னொரு பக்கம் வரும், பொண்ணுங்களை எப்படி வளர்க்கணும்னு நம்ம சொல்கிற அதே சமுதாயம் ஆண்களை எப்படி வளர்க்கணுங்கிறத யாரும் சொல்கிறதும் இல்லை, அதை செய்கிறதும் இல்லை. சரி பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். பொண்ணுங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு கொடுக்குற அந்த சேஃப்டி, அதாவது சேஃப்டி டிப்ஸ், அவங்கள என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்ப்போம். ஆனால் ஆண்களுக்கு அப்படி சொல்ல மாட்டோம். அங்கே தான் நம்ம நிறைய கோட்டை விடுறோம். ஆண்களுக்கும் எது சரி தப்பு, ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ சினிமாவில் அந்த காலத்து சினிமாவில் ஒரு சீன்ஸ் வரும், நம்ம கூட இருக்கிற பெண்கள் அம்மா, நம்மளுடைய மனைவி, தங்கச்சி, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது வில்லன்கள் கொடுமை பண்ணால் ஹீரோ ஃபைட் பண்ணி காப்பாற்றுவார். அதான் இப்போ நாமளே கிளீஷேன்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி சீன்ஸு உங்கள் பையன் போட்டு போட்டு காமிங்க, அதாவது ஒரு படத்தில் அந்த சீன் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்களுக்கு பார்க்க வைங்க, அவனுக்கு மனசில் பதியணும். உன்னை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நீ தான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் பதியணும். வேறு எந்த கெட்ட எண்ணத்துலேயும் பெண்களை பார்க்காத அளவுக்கு நாம் பெற்றோர்கள் அவனை வளர்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு அந்த புலி மாதிரி வளர்க்கணுங்கிறது வீரம், அது உடல் பலம் மட்டும் இல்லைங்க. ஏன்னா உடல் பலம் பெண்களுக்கு இருக்குது, அது எங்கள் மாதிரி டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஒரு பிரசவத்தப்ப வர வலியை தாங்கிக்கக்கூடிய வலிமையை விட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதை பெண்கள் உணரணும். மன வலிமை, நீங்கள் உங்களை தப்பாக நோக்கி வர ஆண்கள்கிட்ட திரும்பி ஒரு தைரியமாக ஒரு பார்வை பாருங்கள், உங்களை தொடர்றதனை தப்பாக கூட பார்க்காம ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மன தைரியம், உடல் வலிமைக்கு நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் மற்றும் தற்காப்பு கலைகள், அது சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழக வைங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதை வந்து நான் என்கிட்ட வர சின்ன குழந்தைகள், அதாவது ஸ்கூல் படிக்கிற பெண்களாகட்டும், காலேஜ் போகிற அடலசன் கேர்ள்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்ருக்கேன். அதை நிறைய பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பொண்ணு ரொம்ப பயந்துக்கிட்டே வந்துச்சு. அந்த பொண்ணு 15 வயசு, 10வது படிச்சுட்டு இருந்தது, எது எடுத்தாலும் பயம் இருந்தது. நான் கொடுத்த கவுன்சிலிங்கில் 6 மாதம் கழிச்சு அது தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கிட்டு, நான் அப்பப்போ 2-3 செஷன் பேசினேன், ஃபோனில் கூட பேசினேன், அவ்வளோ தைரியமாக 6 மாதம் கழித்து ஆளே மாறி வந்தது அந்த பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற சில மோட்டிவேஷனும் அந்த விழிப்புணர்வும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு உதவும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அடலசன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருந்தால், டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிகேபி ரோட்ல தப்பில் இருக்க நம்ம கிளினிக்கு வந்து வர சொல்லுங்கள். என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கவுன்சிலிங் அவங்களுக்கு தரேன். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கண்டிப்பாக நடத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இது இன்றைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நாளைய சமுதாயம் சீரோட நல்லதனமாக இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும். மீண்டும் தொடர்ந்து நாளை பேசுவோம். நன்றி நேர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT இன் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
7: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற
12: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

நேரமாலை 5:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை நேரம் மனதை மயக்கும் பாடல்கள் மாலை தென்றலாக. நாள் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய வேலை பல இருந்தாலும் டென்ஷன், இந்த நாள் இன்னைக்கு நல்லாவே போகலப்பா, சரியாகவே நம்ம நினச்சபடி எதுவுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரியான சோகத்தில் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு உங்களோட மாலை நேரத்தை இன்னும் அழகாக்க வந்திருக்கோம் மாலை தென்றலோட. கண்டிப்பாக ஒரு நல்ல டீ, பிடிச்ச பாடலை கேட்கும்போது அந்த சுகமே தனி தான். அந்த வகையில் மாலை தென்றலில் முதல் பாடலாக தூள் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல்களில்.

0: 1 தொடர்புக்கு 9865754222.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 26

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

மாலை நேரம் மனதை மயக்கும் பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஷாஜஹான் திரைப்படத்திற்காக

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
2: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் சில்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் Viking Bunions and Briefs. நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா, முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் 5:40. கேட்டுட்ருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது டைம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குரல்களில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.
3: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம்.

0: கிள்ளிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேகில் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது மாலை தென்றல். மாலை நேரத்தில் மனதை மயக்கும் பாடல்களை மனதிற்கு இதமாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். மாலை தென்றல் அடுத்ததாக ஆஹா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில்

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர
2: மாபெரும்
4: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு.
6: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
5: படிச்சுட்டேன்னு ரொம்ப அல்ட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
6: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
5: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லுப்ல.
6: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
5: அம்மாடி, இப்படி இல்லாமா ஏமாத்துறாங்க?
6: அட, ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது, நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
5: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
6: பொதுநலன் கருதி
5: தர்மபுரி பண்பலை 102.5.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி, இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று தினமொரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் கூத்தனூர் மகா சரஸ்வதி கோயில்.

ஆமாங்க, தமிழ்நாட்டில் சரஸ்வதி தேவிக்கு மட்டுமே பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே பெரிய கோவில் இந்த கோவில் தாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டத்திற்கு அருகில் உள்ள கூத்தனூர்ல அரசலாறு ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்கு இந்த கோயில். சோழ மன்னன் இரண்டாம் ராஜராஜனின் அரசவை கவிஞரான ஒட்டக்கூத்தர் தொடக்கத்தில் பேசும் திறன் குறைபாடு உடையவராக இருந்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் இத்தலத்து தேவியை தீவிரமாக வழிபட்ட போது ஒரு விஜயதசமி நாளில் அன்னை தன் தாய்வாய் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து ஆசீர்வதித்தால் அதன் பின்னரே அவர் மகா கவிஞராக மாறி பல இலக்கியங்களை படைத்தார். அவரது பெயராலேயே இவ்வூர் கூத்தனூர் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. கருவறையில் அன்னை சரஸ்வதி தேவி வெண்பட்டு உடுத்தி வெண்தாமரையில் அமர்ந்து கையில் வீணையோடும் முகத்தில் அமைதியான புன்னகையோடும் ஞானத்தின் வடிவமாக நமக்கு காட்சியளிக்கிறார். மாணவர்கள் மற்றும் அறிவு தேடுவோருக்கு பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலானது காலை 7:30 முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை தினமும்

0: செயல்படுது. விஜயதசமி மற்றும் நவராத்திரி சமயங்கள்ல பெருந்திரளான மக்கள் இங்கு கூடுவாங்க. அந்த சமயத்துல சிறப்பான ஊர்வலங்களும் கோலாகலமான வழிபாடுகளும் நடைபெறும். திருவாரூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையில இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தோட்டத்திற்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற கோயில் தான் மகா சரஸ்வதி கோயில். பொதுவா கலைமகள் 2 கண்களோட தான் காட்சியளிப்பாங்க. ஆனால் இந்த கோயில இருக்கிற சரஸ்வதி தேவி 3 கண்கள் கொண்டு முக்கன் தோற்றம் அளிக்கிறாங்க. இந்த 3வது கண்ணு ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. மக்களால ஞான கண் அப்படின்னு அழைக்கப்படுது. 4 கரங்களுடன் ஒரு காலை மடித்து அமர்ந்த கோலத்தில் பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் சரஸ்வதி தேவி. கைகளில் சின்முத்திரை, அச்சரமாலை, ஓலைச்சுவடி மற்றும் வீணையை தாங்கியபடி அருமையாக தோற்றமளிக்கிறார். பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால அவர்கள் பூமியில உடன்பிறப்புகளாக பிறந்ததாக ஒரு புராண கதை கூறுது. இந்த உறவு சிக்கலை தீர்க்க அவர்கள் சிவபெருமானை வேண்டினார்களாம். அப்போ சிவபெருமான் சரஸ்வதியை மட்டும் இத்தலத்தில் கன்னியாக அமர்ந்து பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்குமாறு அருளினாராம். இந்த கோயிலின் அருகில் ஓடும் அரசலாறு நதியில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிப்பதாக ஐதீகம் கூறுகிறது. இதனால் இது தட்சண திரிவேணி சங்கமம் என்றும் அழைக்கப்படுது. இந்த அரசலாறுல நீராடினால் முற்பிறவி பாவங்கள் நீங்கும் அப்படின்றது இங்கிருக்கிற மக்களோட நம்பிக்கையா கருதப்படுது. குழந்தைகள்ல முதன் முதல்ல கல்வியை தொடங்குவதற்கு முன்னு, அதாவது பள்ளியில சேர்க்கும் முன்னு, இக்கோயிலுக்கு அழைச்சிட்டு போயி அங்க இருக்கிற நெல்லுல எழுத வைக்கும் வழிபாடு மிக சிறப்பா நடத்தப்படுது. அங்க இருக்கிற நெல்லுல அவங்களுடைய அச்சராபியாசத்தை தொடங்குற வழிபாடு மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருது. பொது தேர்வு எழுதும் மாணவர்கள், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் தங்களோட பேனா மற்றும் புத்தகங்களை அம்மனோட பாதத்துல வச்சு பூஜை செஞ்சு வணங்கிட்டு போறாங்க. பொதுவாக கோவில்களில் கருவறையில் இருக்கும் மூலவருக்கு பக்தர்களே நேரடியாக அபிஷேகம் செய்ய முடியாது. ஆனால் இங்கு சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நாட்களில் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே அம்மனின் பாதங்களுக்கு நேரடியாக தேன் அபிஷேகம் செய்யலாம். இத்தகு சிறப்பு மிக்க கோயிலை நாமும் சென்று வழிபட்டு நமக்கு ஞானத்தையும் சகல நிம்மதியையும் தேடிக்கொள்வோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: பண்பலையினை தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி, அஞ்சலாக.

நிலையத்தில் நேரம் 6:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள், உங்கள் நினைவுகளை தொட்டு செல்லும் மெட்டுக்கள், உங்கள் உதடுகளில் புன்னகையை வரவழைக்கும் இசைத்துளிகள், அத்தனையையும் ஒரே இடத்தில் அள்ளிக்கொண்டு வரும் இந்த நிகழ்ச்சி, இது இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணன் குரலில் இதோ அந்த அழகான பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக

0: விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: நிலையத்தில் நேரம் 6:17. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக யுகபாரதி வரிகளில் மது பாலகிருஷ்ணன் ஹரிணி குரலில், வித்யாசாகர் இசையில். இதோ அந்த பாடல்.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
4: நிலையத்தில் நேரம் 6:23. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் இதோ.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: நிலையத்தின் நேரம் 6:29. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளையும் அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் விரைவாகவும் எளிமையாகவும் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிறு வியாபாரிகள் முதல் உள்ளூர் கடைகள், வியாபார நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான

0: அதற்கான பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு வளர்ச்சிப் பாதையில் யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுயசார்பை உறுதிப்படுத்தும் வலிமையான அடையாளமாக மின்னணு பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் தங்களது வியாபாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னுடைய பேர் சி சுந்தரராஜன், மதுரை மாவட்டத்தில் கீழக்குள்ளி கிராமத்தை சேர்ந்தவர். யுபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி நான் டீடைல்ஸ் சொல்லாம இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் எடுத்து கொண்டு போறது, அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம பொருட்கள் வாங்கும் போது அது பணம் கொடுக்கும் போது அவங்க சில்லறை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த யுபிஐ வந்ததுல இருந்து பணம் வந்து அவங்க ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு செய்யறது, யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: நாங்க பூக்கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, ஸ்கேனர் இல்லையன்னா போயிடுறாங்க. சில்லறை தட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போய் இது பண்றாங்க. அப்படி இல்லையனாலும் அவங்க கையில காசு இல்லையனாலும் இந்த ஸ்கேனரை பார்த்து எங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு வாங்கி போறாங்க. நல்லா எங்களுக்கு யூஸா தான் இருக்கு.
0: வேளாண் பட்ட படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேளாண் பாடத்தை கற்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இம்மாதம் 27ஆம் தேதியன்று கூடுதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் தலா 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் தலா 300 வில்லைகளும் இம்மாதம் 27ஆம் தேதி பயன்பாட்டிற்கென வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தட்கல் வில்லைகள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பேரணியில் கலந்து கொண்ட பின் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள்

0: பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொலுபொம்மை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 40-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக தயாரிக்கப்படுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். நாங்கள் கைவினை கலைஞர்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான களிமண் பொம்மையும் பண்றோம், பேப்பர் மிஷினையும் பண்றோம். அதாவது 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிருஷ்ணர் எங்ககிட்ட இருக்கு. விட்டோப்பா கிருஷ்ணர், பசுமாடு கிருஷ்ணர், வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிருஷ்ணர் ஐட்டமா வச்சிட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு தேவையான வேலைகள்லாம் ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் தேவைன்னாலும் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு வெளியூர்ல எங்க இருந்தாலும், மலேசியா சிங்கப்பூர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். அதே டைம்ல நாங்கள் கொழுக்கடைக்கு மெட்ராஸ்ல, சென்னைக்கு, பெங்களூர், பாம்பேக்கெல்லாம் அனுப்புறோம். கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும்.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு வராத மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இனி விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம.
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
4: காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை.
9: அருமையான அந்த மாலை பொழுதில் நேயர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வீழ்வதல்ல வாழ்க்கை, வீழ்ந்தவுடன் இயல்வதுதான் வாழ்க்கை என்ற உன்னதமான வரிகளோடு விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம்.

நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, பெங்களூரில் உள்ள இராணுவ பயிற்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஃபயர்மேன், டிரைவர், டிரெஸ்மேன், கேட்டரிங் பல்வேறு இடங்களில் 62 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10 வகுப்பு அல்லது டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஸ்கில் தேர்வு, அதனைத் தொடர்ந்து எழுத்து தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து தற்போது கூறப்படும் இந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும். த பிரசிடென்ட் ஆஃபீஸர் சிவிலியன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சிவ் சிஆர்ஏஎஸ்சி சென்டர், அக்ரம் போஸ்ட், பெங்களூர், 560007 என்ற முகவரிக்கு வருகின்ற செப்டம்பர் 4 அனுப்ப வேண்டும். மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு இந்தியன் ஆர்மி .nic.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 530 காலி பணியிடங்கள் உள்ளன. ஐடிஐ ஆர் டிப்ளமோ அல்லது பிஇ அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 18 முதல் 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு ஓராண்டு பணிக்காலம். விண்ணப்ப கட்டணமாக 236 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 12. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு திருச்சி.பெல்.காம் என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்திய ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 250 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 13. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற நிறைவு அறிவிப்பாக, புதுத்துறையை சேர்ந்த பாரத் ஸ்டேட் வங்கியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 9824 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்த 20 முதல் 28 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிலிமினரி தேர்வின் மெயின் தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இதற்கான தேர்வு மையம் அமைக்கப்படும். விண்ணப்ப கட்டணமாக 750 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 31. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு sbibank.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். விண்ணப்பத்து பணிவெப்பெற தருமபுரி பண்பலை 102.5 அன்போடு வாழ்த்துகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு. ஆறு மணி 45 நிமிடம். நீங்கள் இனிமையான இந்த மாலை வேளையில் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழை பதிவாகியிருக்கிறது. அதிகபட்ச வெப்ப மலையளவாக சென்டிமீட்டரில் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 10 சென்டிமீட்டர் மலையளவும், கூடலூர் பஜார், தேவாலா, மேல்கூடலூர், பந்தலூர் தாலுகா அலுவலகம், சின்கோனா, சோலையார், வால்பாறை, அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மலையளவும், மேல் பவானி, விண்ட்வொர்த் எஸ்டேட், வடபழனி, சைதாப்பேட்டை, எம்ஜிஆர் நகர், சிறுமுள்ளி, சென்னை விமான நிலையம், உட்பிரியர் எஸ்டேட், பெரியாறு, மகாபலிபுரம், சோழிங்கநல்லூர், நடுவட்டம், கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மலையளவும் பதிவாகி இருக்கிறது. செம்பரம்பாக்கம், நாலுமூக்கு, வளசரவாக்கம், மணலி, செங்கல்பட்டு, அடையாறு, சென்னை நுங்கம்பாக்கம், தேக்கடி, சிறுவாணி அடிவாரம், திருவெற்றியூர், முகலிவாக்கம், மீனம்பாக்கம், மடிப்பாக்கம், ஐயம்பாக்கம், மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மலையளவும், செய்யூர், நெற்குன்றம், மணலி, மடிப்பாக்கம், துரைப்பாக்கம், சின்னக்கல்லார், ஆலியார், ஆனைமலை, மகிழம்பட்டி பொதுப்பணித்துறை அலுவலகம், பொள்ளாச்சி, அமைந்தங்கரை, கொரட்டூர், ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, பூந்தமல்லி, அம்பத்தூர், கொரட்டூர், பெருங்குடி, கலசப்பாக்கம், எமர்லாடு, குன்றத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மலையளவும் பதிவாகியிருக்கிறது. அயனாவரம் தாலுகா அலுவலகம், வேம்பாக்கம், திருமூர்த்தி அணை, பெரம்பூர், உத்தாண்டி, போத்தனூர் ரயில் நிலையம், ஈச்சம்பாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், காக்க

0: காமாட்சி, கும்மிடிப்பூண்டி, சென்னை ஏவிஎஸ், ஆனைமடுவு, உத்திருமேரூர், அண்ணா பல்கலைக்கழகம், குந்தாப்பாளம், கெட்டி, சின்கோனா, ஊத்துக்கோட்டை மற்றும் பர்லியார் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மண்டல வலிமண்டலத்தின் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மற்ற தமிழகத்தின் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களின் எச்சரிக்கையாக, தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியிலான கேரள, கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு பகுதிகளிலும், வங்கக்கடல் பகுதியிலான தென்கிழக்கு மற்றும் வங்கக்கடல் சில பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே தற்போது இந்த சூறப்பட்ட நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இதற்கான தகுதி, வயது 18 முதல் 55 இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. இதற்கான நிபந்தனைகள், 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. இந்த தகவலை செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, முதலமைச்சர் கோப்பை 2026. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. யாரெல்லாம் பங்கேற்கலாம்? பள்ளி மாணவர்கள், 19 வயதிற்கு உட்பட்டோர் இதில் கலந்து கொள்ளலாம். கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினராக இருந்தால் 19 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இதில் பங்கேற்கலாம். ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in. பதிவு காலம் ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 31 வரை. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் அவர்கள் வெளியிட்ட தகவல். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டம் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை 2026-27 ஆண்டிற்கான விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது. பைசுவள்ளி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிப்பு. கடைசி நாள் 31/8/2026 மாலை 5 மணி வரை. விண்ணப்பிக்கும் இணையதளம் https://www.tnpoly.in. நேரடி விண்ணப்பம் கல்லூரி உதவி மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கட்டணம் ₹150. எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லை. மேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அரசின் பல்வேறு உதவித்தொகைகள் பெற்றுத்தரப்படும். இதன் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டம் டாப் செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள், குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள், தனிநபர் கடனாக இருந்தால் அதிகபட்சமாக 25 லட்சம் வரை தருகிறார்கள். குழு கடன் ஒருவருக்காக இருந்தால் ₹1.25 லட்சமும் குழுவுக்கு ₹25 லட்சம் வரை தருகிறார். கறவை மாடு கடனாக 2 மாடுகளுக்கு ₹1.20 லட்சம் வரை வழங்குகிறார்கள். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை https tab

cedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக 2027 ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு ஆகஸ்ட் 27 முதல் செப்டம்பர் 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை ஐஐடி தெரிவித்துள்ளது. விண்ணப்பம் தொடக்க நாள் ஆகஸ்ட் 27, 2026. விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 27, 2026. தாமத கட்டணத்துடன் அக்டோபர் 5 வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வு தேதிகள் பிப்ரவரி 6, 7, 13, 14, 20, 21, 2027 ஆண்டு நடைபெறும்.

செப்டம்பர் 27, 2026 தாமத கட்டணத்துடன் அக்டோபர் 5 வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வு தேதிகள் பிப்ரவரி 6, 7, 13, 14, 20, 21, 2027 நடைபெறும். கேட் மதிப்பெண்குரிய பயன்பாடு, எம்இ, எம்டெக், எம்எஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள் வரை இது செல்லுபடியாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். இந்த ஜாம்பவான் யாரு? வல்லமை மிகுந்தவர் மட்டுமல்ல, யுகம் யுகமாக இருந்தவர். சிரஞ்சீவி நினைவில் வச்சுக்கோங்க. சிரஞ்சீவின்னா காலங்காலமாக இருப்பார்கள். அதாவது அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அதுபோல் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி, இவரும் சிரஞ்சீவி. இவர் யாரிடம் தோன்றினார் என்று பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். மகாவிஷ்ணுவனுடைய கொப்புளில் பிறந்தவர் பிரம்மா. அதே மகாவிஷ்ணு தியானம் செய்வதற்கு அமரும்போது சற்றே வாய் திறந்து கொட்டாவி விட அதிலிருந்து தோன்றியவர்தான் ஜாம்பவன். அதன்படி பார்க்கையில் விஷ்ணுவனுடைய மகன்தான் ஜாம்பவன். இவர் வல்லமையும் பெருமையும் உடையவர். இராமாயணத்திலே இவர் சொல்லப்படுகின்ற போது எப்படி பெருமைப்படுத்தப்படுகிறார் என்றால், அனுமனின் பலத்தை அவனுக்கு உணர்த்துகின்ற காட்சியிலே நாம் அவருடைய பெருமையை காணுகிறோம். அதுவரை அவர் யாரிடத்திலும் எதுவும் சொன்னதில்லை. சீதையை கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த கடலை என்னால் தாண்ட முடியும், ஆனால் எனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், திருமால் வாமன அவதாரம் எடுத்து பிறகு ஸ்வரூபம் எடுத்து உலக இழந்தபோது அந்த செய்தியை அறிவிப்பதற்காக பறையடித்து கொண்டு நான் ஓடினேன். அப்போது அவர் கால் மீது பட்டு விழுந்து விட்டேன். அப்போது சற்று பலமிருந்தேன். திருப்பார்க்கடல் கிடைக்கிற போது நான் அதை கண்ணால் பார்த்திருக்கிறேன். எனவே எனக்கு வலிமை உண்டு, ஆனால் சற்று தளர்ந்திருக்கிறேன். நீ உன் வலிமையை உணராமல் இருக்கிறாய் அண்ணம்மனே. நீ உன்னுடைய வலிமையால் ஜெயிக்க வேண்டுமென்று அவனை உற்சாகப்படுத்துகிற பாத்திரமாக வருகிறார். அத்தோடு மட்டுமில்லை, இந்திரஜித்தினாலும் ராவணனாலும் தாக்கப்படுகிற போது இலக்குவன் மயங்கி விழுந்தபோது அவனுடைய காயத்தை போக்க அவனை மீட்டெடுக்க மருந்தை கொண்டு வருவதற்காக அனுமனை அனுப்புகின்ற பாத்திரமாகவும் காட்டப்படுகிறார். இதற்கு மேலும் இராமாயண கதைகளிலே இருக்கின்ற இவர் பின்னர் பாரத கதையிலும் வருகிறார். பாரத கதையிலே வருகிற போது அந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்குகிறது. ஒரு குகையிலே வாழ்ந்து வருகிறார். அங்கே ஒரு சிங்கத்தோடு போரிட்டு ஒரு வைரத்தை வைத்திருக்கிறார். அப்போது கண்ணபெருமான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இவரோடு வந்து சண்டையிடுகிறார். ஜாம்பவன் கிருஷ்ணர் யாரென்று தெரியாமல் அவரோடு 27 நாட்கள் சண்டையிடுகிறார். பின்னர் தான் யார் என்பதையும் கிருஷ்ணர் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டு கிருஷ்ணரே ராமாவதாரம் என்பதை அறிந்து அடிபணிந்ததோடு தன்னுடைய மகளாகிய ஜாம்பவியையும் அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இவ்வாறாக அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. பல அவதாரங்களை திருமால் எடுத்த போதும் அந்த அவதாரங்களிலெல்லாம் உடன் நின்ற ஓர் பெரிய வல்லமை வாய்ந்தவர், பலசாலி, அறிவாளி, பொறுமையுடையவர், நிதானமாக யோசிப்பவர் என்று பல்வேறு குணங்களை கொண்டவர்தான் நமக்கு ஜாம்பவனாக காட்டப்படுகிறார். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது என்றால், விஷ்ணுவின் மகன் என்பதனால் ஒன்று, ஜம்பூத்தீவாகிய நாவலந்தீவிலே பிறந்ததால் அவருக்கு ஜாம்பவன் என்கின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்ற இடத்தில்தான் அவருடைய வயதே நமக்கு தோன்றுகிறது என்றால், யுகம் யுகமாக இருந்து வருகின்ற ஒருவர்தான் ஜாம்பவன். அந்த ஜாம்பவன் தான் இராமாயணத்திலே அனுமனுக்கு பலத்தை உணர்த்துகின்றார். இப்படியான அரிய செய்திகளை நாம் வந்து புராணங்களிலே பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, வாழ முடியுமா என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம். அறிவியல் சில நேரங்களிலே ஒரு ஆச்சரியத்தை நமக்கு காட்டுகிறது. அதுபோல் புராண கதைகளிலும் இந்த ஆச்சரியங்களை நாம் பார்க்கலாம். இதை போன்ற பாத்திரங்கள் இராமாயணத்திலும் பாரத

0: பாத்திரங்களும் காணப்படுகின்றன. தொடர்ந்து அந்த பாத்திரங்களையும் நாம் பார்ப்போம். இப்போதைக்கு ஜாம்பவனை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கும் ஜாம்பவன் இருக்கிறாரா? இருக்கத்தான் செய்கிறார். எப்படி தெரியுமா? கார்ட்டூன் வடிவத்திலே குழந்தைகள் பார்க்கக்கூடிய மாஷா அண்ட் த பியர் என்கின்ற பகுதியிலே ஒரு கரடியும் ஒரு குழந்தையும் பார்க்கிறோம். அந்த கரடியை பார்க்கிற போது நமது ஊர் ஜாம்பவான் தான் மீண்டும் நினைவு கூறுகிறார். ஜாம்பவான் சிரஞ்சீவிதான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களுடைய நினைவிற்கு இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் திருவிலங்குகள் பராமரிப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். ராஜகுணாலன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ. மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் எம்பாட்டு எசப்பாட்டாக வளம் வர இருக்கிறது. இன்றிரவு 10:00 சுகுமான ராகங்கள். நேயர்களுடைய நினைவிற்கு இன்று சுகுமான ராக நிகழ்ச்சி. சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இனி தொடர்ந்து கேட்கலாம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று, அதனைத் தொடர்ந்து 7:10 மாவட்ட செய்திமலர். இன்று வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் ஏ. மோகன். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து பயணிப்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.
5: இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை ஆகிய 3 துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், அதற்கு துறை அமைச்சர்கள் பதிலளித்ததும், டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வை ரத்து செய்வது குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான விஷயத்தில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு உரிய விரிவான விளக்கத்தை விரைவில் சட்ட அமைச்சர் வழங்குவார் என பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து பேரவையில் இன்று 2 சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் ஹீமோஃபீலியா என்ற நோய்க்கு எமிசிசுமேப் என்ற மருந்தை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்குவது உள்ளிட்ட சிறப்பு தீர்மானத்தை தாவேகா உறுப்பினர் டாக்டர் எம் எஸ் ரவி கொண்டு வந்து பேசினார். இதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தற்போது எமிசிசுமேப் மருந்து இந்திய அரசால் தேசிய சுகாதார இயக்கத்தின் அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றாலும் கூட பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு இரத்த கசிவை தடுக்கும் இந்த எமிசிசுமேப் மருந்தினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மற்றொரு தாவேகா உறுப்பினர் திரு ரவி மனோகரன் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்கு விரைவில் சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று கூறினார். இதையடுத்து டெட் தேர்வு தடை பற்றிய தனி தீர்மானம் ஒன்றை பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கொண்டு வந்து பேசினார். ஆசிரியர் தேர்வுக்கான தேசிய கவுன்சில் கடந்த 2010 பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகிய அனைவருமே டெட் எனப்படும் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவால் சுமார் 20 மேலாக பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறாமல் தகுதி இழப்புக்கு ஆளாகும் நிலை உருவாகியிருக்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் டெட் தேர்விலிருந்து ஆசிரியர்களுக்கு முழுமையான நிரந்தர விலக்கு அளிக்கக்கூடிய சட்டத்தை ஏற்றுவதற்கு மத்திய அரசை தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்குரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். இதன் மூலம் நீண்டகாலமாக ஆசிரியராக பணிபுரி

அனைவருக்கும் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மீது கருத்து தெரிவித்த பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, திமுக உறுப்பினர் திரு ஏவா வேலு, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் அரசினர் தனி தீர்மானத்தை வரவேற்றதுடன் மத்திய அரசு இது தொடர்பாக புதிய சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கூறினர். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்ய அமைச்சர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அழைத்த நிலையில் ஏராளமான உறுப்பினர்கள் எழுந்து நின்று தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு அனுமதி அளித்த பேரவைத் தலைவர், கவனஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்வதற்கு இப்போது அவகாசம் இல்லை, நீங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து மிகவும் சுருக்கமாக எடுத்துக் கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றார். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தன், விரைவில் நல்ல செய்தி வரும் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர்கள் திரு எஸ் ரகுபதி, திரு சேகர்பாபு, திரு ராஜா, திரு ஜெயராமகிருஷ்ணன், திரு கௌதம் ஆகியோர் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். தாவேகா உறுப்பினர்கள் திரு சுகுமார், திரு ரவி மனோகரன், திரு கருப்பையா, திரு முனிரத்னம், திரு நா சுப்பிரமணியன், திரு பாலமுருகன், திரு விஜயகுமார், கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு கே நித்யானந்தம், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு தளவாய் சுந்தரம், திரு ஆர் காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு தாமரை ராஜேந்திரன், திரு திலீபன் ஜெய்சங்கர் ஆகியோரும் தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் முக்கிய பகுதிகளை கூறி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். விதி 55 கீழ் உறுப்பினர்கள் கொடுக்கும் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர்களிடமிருந்து பதில் வந்த பிறகுதான் அவை விவாதத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற மரபு விதி இருந்தாலும் கூட, உறுப்பினர்கள் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினைகளை தகவல் கோரல் என்ற முறையில் சுருக்கமாக சொல்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் அனுமதி அளித்ததற்கான காரணத்தை விரிவாக எடுத்துக் கூறினார். பேரவைக்கு நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்திருப்பதால் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவர்களின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையிலேயே இந்த அணுகுமுறையை தாம் பின்பற்றியதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் டாக்டர் பிரபு, செல்வி கீர்த்தனா, முனைவர் குமார் ஆகியோர் தாக்கல் செய்து பேசினர். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தாவேகா உறுப்பினர்கள் திரு மதார் பதுருதீன் என்ற வி எம் எஸ் முஸ்தபா, திரு பழனிவேல், திருமதி சத்யா, திமுக உறுப்பினர்கள் திரு அஸ்டின், திரு அம்பேத்குமார், திரு கதிரவன், அதிமுக உறுப்பினர்கள் திரு அருண்மொழி தேவன், திரு வெற்றிவேல், திரு மோகன் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், அமமுக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 13 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்களின் தொகுதி கோரிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திரு ஆஸ்டின், மக்களால் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பது அந்த தொகுதி மக்களின் குரலை முடக்கிவிட்டதாகவும், அந்த தொகுதிகளில் பிரதிநிதிகள் இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் சரியாக 10:57 மணியளவில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் பலமாக மேஜையை தட்டி அவரை வரவேற்றனர். அப்போது பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அந்த தொகுதி மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி, அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று கூறியதுடன் ஒரு சில கருத்துக்களையும் தெரிவித்தார். அப்போது இடைமறித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து விவாதிக்க முடியாது என்று கூறினார். இதன் பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக சில கருத்துக்களை கூறியதும், இதுபோல உணர்ச்சி வயப்பட்டு உடலை வருத்தி கொண்டு உறுப்பினர் பேசக்கூடாது, எதையுமே உணர்வு பூர்வமாக அமைதியாக பேசுங்கள் என்று கூறினார். விவாதத்தில் தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், கடந்த திமுக ஆட்சியில்தான் அதிக அளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தொழில்கள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக ஆட்சி காலத்தில்தான் அதிக அளவு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் சிறிது நேரம் விவாதம் நடைபெற்ற நிலையில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கடந்த காலங்களில் பேரவையில் நடைபெற்ற சில சம்பவங்களையும் அப்போதைய பேரவைத் தலைவர் அளித்த தீர்ப்பினையும் சுட்டிக்காட்டினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை வைத்து பேரவையில் விவாதிப்பது அழகல்ல என்று கூறியதையும், ஆதாரமின்றி செவிவழி செய்திகளை பேரவையில் பதிவு செய்ய முனைவது ஏற்க முடியாது, இதுவொன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று மறைந்த முன்னாள் அமைச்சர் க. அன்பழகன் அவை முன்னவராக இருந்தபோது தெரிவித்த கருத்தையும் திரு ஜே சி டி பிரபாகர் எடுத்துரைத்தார். பரந்தூரில் புதிய விமான நிலையம்

0: அமைப்பது குறித்த திட்டத்தை அரசு கைவிட்டது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பின் மீதும் இன்று பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தின்போது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, திரு ஏ வ வேலு ஆகியோர் மத்திய அரசின் அனுமதியோடு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி, இது தவிர மாற்று இடங்களை பார்வையிட்ட நிலையில் அங்கு விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசின் விமான நிலைய ஆணையம் மறுத்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சட்டத்துறை அமைச்சர் திரு அருண்குமார், தொழில்துறை அமைச்சர் திருமதி கீர்த்தனா ஆகியோர் அந்த பகுதியில் ஏராளமான ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் இருப்பதால் அது உகந்த இடம் அல்ல என்றும், மேலும் ஆயிரக்கணக்கான கிராம மக்களும் ஏராளமான விளை நிலங்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்தை அரசு கைவிட்டதாக கூறினார். இதற்கு மாற்றாக மக்களும் விவசாயமும் பாதிக்காத வகையில் வேறு இடத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் இடையே அவ்வப்போது கடும் ஆட்சேப குரல்கள் எழுந்தன. இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பமும் அமளியும் நிலவியது. அரசியல் தொடர்பான கருத்து மோதல்களும் நிகழ்ந்தன. அப்போது பேரவையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் திரு விஜய் இவற்றையெல்லாம் மிக அமைதியாக இருந்து கூர்ந்து கவனித்தார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் சூடும் சுவையுமான விவாதங்கள் அரங்கேறின.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்திட அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பிறப்பினை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் வழிவகை செய்கிறது. 2010ஆம் ஆண்டுக்கு முன் பெயரின்றி பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் வகுத்துரைக்கப்பட்ட 15 ஆண்டுகால அவகாசம் முடிவுற்ற அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை பெயர் பதிவு செய்திட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இவ்வாறான கால அவகாசம் நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா கிராமம் கவுண்டனியா ஆற்றின் குறுக்கே உள்ள மோர்தானா அணையிலிருந்து பாசன வசதிக்காகவும் மற்றும் நிலத்தடி நீர் மட்டும் உயர்வதற்காகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் நேற்று தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவினார். பாசன வசதிக்காக கவுண்டனியா ஆற்றில் வினாடிக்கு 75 கன அடி வீதமும் இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் பிரதான கால்வாய்களில் தலா 75 கன அடி வீதமும் ஆக மொத்தம் வினாடிக்கு 225 கன அடி மோர்தானா அணையிலிருந்து தண்ணீர் வரும் 9 நாட்களுக்கு திறந்து விடப்படுகிறது. அணையின் மொத்த கொள்ளளவு 261.330 மில்லி கன அடி ஆகும். தற்போதைய கொள்ளளவு 235.039 மில்லி கன அடி ஆகும். இதில் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு 174.96 மில்லி கன அடி ஆகும். இதன் மூலம் 9 ஏரிகள் பயன்பெற்று மேலும் மோர்தானா, கொட்டாரமடுகு, ஜிட்டாப்பள்ளி, சேம்பள்ளி, ரங்கசமுத்திரம், மீனூர், தட்டப்பாறை, ஆண்டிக்கான்பட்டி, அக்ரவாரம், மூங்கப்பட்டு உள்ளிட்ட 15 கிராமங்களில் 408 ஆழ்துளை கிணறுகள் மற்றும் 1867 திறந்தவெளி விவசாய கிணறுகளின் நிலத்தடி நீர் மட்டும் உயர வாய்ப்புள்ளது. இதன் மூலம் குடியாத்தம், காட்பாடி, கேவிக்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 8,366.70 ஏக்கர் பரப்பளவு வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்ற விவசாயி கூறும்பொழுது,
2: மோதன டேம் மாவட்ட ஆட்சியர்கள் திறந்து வச்சாங்க அரசாணைப்படி, 9 நாட்கள் தண்ணீர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் இன்னைக்கு வந்து

0: 205 கனடி தந்திருக்காங்க. இதனால தௌந்தன்ய மாகாணத்தில் ஆற்று கரையோரங்களும் நீர்மட்டம் உயரும். அது மட்டும் இல்லாம வலதுபுற இடதுபுற கால்வாயில் உள்ள ஏரிகள் நிரம்பி பாசனத்துக்கு பயன்பெறும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அந்த நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதால் வந்து குடிநீர் பிரச்சனையும் ஓரளவுக்கு இருக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா தந்திருக்காங்க.
1: வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மலைப்பகுதியில் கைத்தறி துணிநூல் மற்றும் கதத்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அல்லேரி மலைப்பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். எனவே அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் மின்சார வசதி ஆகியவை நிறைவேற்றிட தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
2: நம் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள், இந்த மலைப்பகுதியில வந்து தார் சாலை வசதி இல்லைங்கிறத கேட்டிருந்தாங்க. ஒரு பிரசவமான பெண்ணை பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அது எதிர்பாராத விதமா போறதுக்கு நேர கால தாமதமானதுனால அந்த குழந்தை வந்து இறந்துறதா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மெசேஜ் வந்து எங்க கவனத்துக்கு வரும்போது முதலமைச்சர் அவரோட கவனத்துக்கு கொண்டு போனோம். உடனடியாக அது என்ன பார்க்க சொல்லி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களை வந்து இது சம்பந்தமா என்னென்னு போய் ஆய்வு பண்ண சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு மக்களுக்கு இங்கே நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்குது, இந்த மக்களுக்கு அந்த 8 கிலோமீட்டர் தார் சாலை, கிட்டத்தட்ட ஒரு 12 குக்கிராமங்கள் இணைக்கக்கூடிய தார் சாலை வந்து இவங்களுக்கு வந்து பணியானை வழங்கப்பட்டுருச்சு, அதை அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ரேஷன் கடை ஓபன் பண்ணோன்னாங்க, இப்போ அந்த பில்டிங் ஆயிட்டு இருக்குது, அடுத்த மாதம் அதை வந்து திறப்பு விழா பண்ண இருக்கிறோம்.
1: வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அங்குள்ள குறைகளை விரைவில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாடநூல் கிடங்கில் உள்ள பல்வேறு குறைகள் விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய சிஎஸ்ஐஆரின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மத்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
4: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையேயான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல் படையின் மேஜர் ஜெனரல் லியாங் தின்ஹே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உறுதிமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு

அர்ப்பணிப்பு கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பு பின்னர் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது, தற்போது நிலவும் எல்நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலையன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம் VAO வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீடு தொகையாக
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம் VAO வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில்

0: ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீடு தொகையாக நெற்பயிருக்கு ரூபாய் 39,100, நிலக்கடலைக்கு ரூபாய் 22,600 மற்றும் சோள பயிருக்கு ரூபாய் 10,300 வழங்கப்படுகிறது. மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ரூபாய் 782, சோள பயிருக்கு ரூபாய் 206 மற்றும் நிலக்கடலைக்கு ரூபாய் 452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in, அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீடு நிறுவனத்தை அணுகலாம். காரிஃப் பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்ய 14 வரை அவகாசம் என இணை இயக்குனர் தகவல் வெளியிட்டுள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி அறிவிப்புகள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
12: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகே, முத்தழகே, வீட்டுல இருக்கியா பிள்ள?
5: வாங்க பட்டக்கா, உள்ள வாங்க.
4: என்ன, உன்ன ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கமே காணோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு போன, அதுக்கப்புறம் ஆலையே காணோமே.
5: அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? போங்க, முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வெளியில வந்தேன் பாருங்க, கரெக்டா காலுக்கு அடியில ஒரு விஷப்பூச்சி. நல்ல நேரம் நம்ம ரோசி அதை பார்த்துட்டு குளைச்சி எனக்கு காட்டி கொடுத்துருச்சு, இல்லைன்னா அது எனக்கு கடிச்சிருக்கும்.
4: அப்படியா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே பிள்ள. நான் வெளியே வந்து பார்த்தப்ப உன்னை காணோம், சரி கீரையை பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்ட போலன்னு இருந்துட்டேன்.
5: அந்த அதிர்ச்சியில அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன்க்கா.

0: இன்னுமே நான் அதுலேருந்து வெளியில் வரல. வந்ததுலேருந்து ஒரே காய்ச்சல் வேற. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல.
1: இவ்வளவு நடந்துருச்சா?
0: ஆமாக்கா.
1: பரவாயில்ல, என் ரோசி இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கா உனக்கு.
0: அதுலேருந்து எனக்கு செல்ல பிராணியா ரோசி மாதிரி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு.
1: ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. என் பெரியம்மா வீட்டில் இப்போ நாய்க்குட்டி போட்டு வச்சிருக்கு. வேணும்னா அதுலேருந்து ஒரு நாய்க்குட்டி உனக்கு கொண்டு வந்து தரேன். நீ வேணா வளர்த்துக்கிறியா?
0: ஆ, சரிதான்க்கா. ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்குறது, இப்படிலாம் எதுவுமே தெரியலையே.
1: அதனால் என்ன, சொல்லிட்டா போச்சு. இதோ இப்போ இவங்க சொல்கிறத கேளு. சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளு.
2: நம்மில் பலர் நாய், பூனை, பறவை என பல விலங்குகளை குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே வளர்க்கின்றோம். ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அந்த செல்லப்பிராணிகளை தங்களுடன் தூங்க வைப்பது முதல் அவற்றிற்கு உணவளிப்பது வரை தங்கள் கைகளாலே உணவளிக்கும் அளவுக்கு கூட சென்று விடுகின்றனர். இந்த அன்பு பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் இதில் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்று காண்போம். செல்லப்பிராணிகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். ஏன் செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் அவற்றுக்கு தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக பலர் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பார்த்துவிட்டு அந்த குருவி நல்லா இருக்குது இல்லை அந்த கிளி நல்லா இருக்குது என்று தேர்ந்தெடுக்கின்றனர். இது மிகவும் தவறானது. அது ஒரு பொம்மை அல்ல, அது ஒரு உயிரினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து செல்லப்பிராணிகளும் சிறிய வயதில் பார்ப்பதற்கு அழகாக தான் தெரியும். ஆனால் அவற்றை நாம் வாங்கி வளர்க்கும் பொழுது, அது பெரிய வயதை அடையும் பொழுது நாம் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்ய முடியுமா என்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தேர்வு செய்வது நன்மை பயக்கும். முதலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எனப்படும் வாழ்வு முறைக்கு ஏற்றாற்போல் செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பெரிய வகை நாய் வகைகளை தவிர்ப்பது நல்லது. நம் நாட்டில் நிலவும் தட்பவெப்ப நிலைக்கு பழகிய நாட்டின நாய்களை தேர்ந்தெடுத்தல் மிகவும் சரியாக இருக்கும். வெளிநாட்டில் இனங்களான ஜெர்மன் ஷெப்பர்ட் அல்லது கிரேட் டேன், செயின்ட் பெர்னார்டு இந்த மாதிரியான நாய் வகைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றால் நம் நாட்டில் நிலவும் தட்பவெப்ப நிலையில் மிகவும் சிரமப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் செல்லப்பிராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றுக்கு நம்மால் அந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமா என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றுக்கு தேவையான இடவசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை செலவழிப்பது குறித்து பேசும் பொழுது ஏன் அவ்வாறு நாம் அவற்றுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவற்றுடன் நாம் பழகும் பொழுது அவற்றின் குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றிற்கு உடல்நிலை எதுவும் சரியில்லை என்றால் நாம் எளிதிலேயே மிக விரைவில் கண்டறிய முடியும். உடனடியாக நம் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நாம் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் பொழுது, முக்கியமாக நாய்களை வளர்க்கும் பொழுது, அவற்றிற்கு அரசின் அறிவுறுத்தலின்படி அவற்றின் உடலில் மைக்ரோசிப்பை பொருத்துவதன் மூலம் அவை தொலைந்து போனாலும் நாம் கண்டறிவதற்கு உதவி செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பராமரிப்பு முறை குறித்து பார்ப்போம். செல்லப்பிராணிகள் சிறு வயதிலிருந்தே நம் கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி தேவையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். செல்லப்பிராணிகள் ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் வரை, ஒரு சில பறவைகள் 50 ஆண்டுகள் வரை கூட நம்முடன் வாழும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தான் அவற்றின் உலகம், நம்மை சுற்றிதான் அவற்றின் உலகம் இயங்குகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்பாராத காரணங்களால் நாம் நம் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவற்றை அருகில் உள்ள ஒரு காப்பகத்திலோ அல்லது ஒரு பாதுகாப்பாளரை நியமித்தோ அவற்றை பராமரிப்பது நல்லது. இந்த மாதிரி நாம் அருகில் உள்ள ஒரு காப்பகத்தில் அவற்றை விடும் பொழுது அவற்றிற்கு புது இடம் என்பதால் அவை மற்ற விலங்குகளுடன் சண்டையிடும், ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும், கடிபடும். இதை தவிர்ப்பதற்கு அவற்றை ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மை சுற்றியுள்ளவர்களுடன் பழக்குவது, அதாவது சோஷியலைசேஷன் என்று சொல்வார்கள், அவற்றை மற்ற விலங்குகள் அல்லது மற்ற நபர்களுடன் பழக்குவது நல்லது. ஒரு சிலர் ஆசைக்காக செல்லப்பிராணிகளை வாங்கி வளர்க்கின்றனர். பின் நாட்களில் அவைகளுக்கு ஏற்படும் ஒரு சில உடல் உபாதைகளால் அல்லது நோய்களாலோ அல்லது விபத்து போன்ற நிகழ்வுகளாலோ அவற்றின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவற்றை அப்படியே கைவிட்டு விடுகின்றனர். யோசித்து பாருங்கள், அவையும் நம் வீட்டு பிள்ளைகள் போலதான். அவைகளால் பேசக்கூட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் அவற்றை தனிமையில் விடுவது ஒருபொழுதும் நல்லதல்ல. நம் பிள்ளைகளை அவ்வாறு செய்வோமா என்பதையும் யோசித்து பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். அவற்றுக்கு என்னவானாலும் கடைசி வரை நாம் கூட இருந்து அவற்றை பராமரிப்பது நல்லது. மேலும் தினமும் அவைகளுக்கு

தேவையான உடற்பயிற்சி மற்றும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும். சரியான மற்றும் போஷாக்கு நிறைந்த உணவுகளை அவற்றுக்கு வழங்குவது நல்லது. நம் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தடுப்பூசி செலுத்துவது போன்ற அனைத்து வகையான பராமரிப்பு முறைகளையும் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது பிறரிடமிருந்து தத்தெடுக்கலாம். உணவை பொறுத்தவரை மனிதர்கள் உண்ணும் அதிக மசாலா நிறைந்த உணவுகளை அவற்றிற்கு வழங்குதல் கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள செல்லப்பிள்ளைகள் அவற்றிற்கு சாக்லேட், பூண்டு, திராட்சை போன்ற உணவுகளை அளிக்கும் பொழுது ஒரு சில செல்லப்பிராணிகளுக்கு அது நஞ்சாக மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம் செல்லப்பிராணிகள் தங்கியிருக்கும் இடத்தை சரிவர தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினி போன்ற திரவங்களை பயன்படுத்தும் பொழுது நன்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அவற்றை சுத்தம் செய்வது நல்லது. இல்லையெனில் அந்த கிருமி நாசினியில் உள்ள கெமிக்கல்களால் அவற்றின் தோலில் அழற்சி ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் கொசு, உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் நம் செல்லப்பிராணிகள் உடலில் காணப்பட்டால் உடனடியாக அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த ஒட்டுண்ணி அல்லது முக்கியமாக உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகளால் நமக்கும் மனிதர்களுக்கும் பல நோய் கிருமிகள் பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடுப்பூசி குறித்து பார்ப்போம். பரவக்கூடிய ஒரு சில நோய்களிலிருந்து நாம் தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நம் செல்லப்பிராணிகளை அந்த நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். செல்லப்பிராணிகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவது செல்லப்பிராணி உரிமையாளரின் அடிப்படையான கடமையாகும். குறிப்பாக நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி என்பது மிகவும் முக்கியமானது. உலக அளவில் 59,000 பேர் ஒரு வருடத்திற்கு இந்த வெறி நோயினால் உயிரிழக்கின்றனர் என்பது தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நோயானது 97% நாய்கள் மூலமே பரவுகின்றது. அதனால் நம் செல்லப்பிராணிகளுக்கு முக்கியமாக இந்த தடுப்பூசியை செலுத்துவது மிக மிக அவசியமானது. இந்த தடுப்பூசியை வருடம் ஒரு முறை இதற்கான பூஸ்டர் டோஸ் எனப்படும் தடுப்பூசியை இந்த மருந்தை செலுத்துவது நல்லது. இது மட்டுமல்லாது நம் செல்லப்பிராணி நம்மை நக்கும் பொழுது அவற்றின் உமிழ்நீரிலிருந்து ஒரு சில கிருமிகள் நமக்கு பரவக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே செல்லப்பிராணிகள் நம்மை அன்பின் மிகுதியால் நக்கினாலும் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு கழுவுவது நல்லது. நம் செல்லப்பிராணிகள் மற்றும் நம் பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை அறியாமல் பல் அல்லது அவற்றின் நகம் போன்றவற்றால் கீறல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு நல்ல தண்ணீரில் கழுவுவது நன்மை பயக்கும். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. குடற்புழு நீக்கம் குறித்து பார்ப்போம். நம் செல்லப்பிராணிகள் வயிற்றில் இருக்கும் ஒரு சில ஒட்டுண்ணிகள் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையான இடைவேளையில் குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். இவ்வாறு நம் செல்லப்பிராணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள் மற்றும் அவற்றுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரு ஃபைல் போட்டு அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. கடைசியாக கருத்தடை மற்றும் கைவிடப்படுதல் குறித்து பார்ப்போம். நம்மில் பல செல்லப்பிராணிகளை இனப்பெருக்கம் செய்ய விரும்புவதில்லை. அந்த ஒரு செல்லப்பிராணி மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் உடனடியாக அவற்றை சிறு வயதிலேயே கருத்தடை செய்வது நல்லது. இவ்வாறு செய்வதனால் தேவையற்ற குட்டிகள் ஈனுவதை தவிர்க்க முடியும். மேலும் பிற்காலத்தில் அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொற்றுகள் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயங்களிலிருந்து அந்த செல்லப்பிராணிகளை காக்கும். இவ்வாறு கருத்தடை செய்ய முடியாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த குட்டிகள் நம்மால் பராமரிக்க முடியாமல் தெருவில் விடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். வீட்டில் வளர்க்க முடியாமல் தெருவில் விடுவது என்பது அந்த விலங்குகளுக்கு நாம் செய்யும் ஒரு துரோகம் என்று கருதலாம். நோய் பாதிப்புக்கு உள்ளான செல்லப்பிராணிகளை நாம் தெருவில் விடும்பொழுது அந்த செல்லப்பிராணிகள் மற்ற தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைகின்றது. கடைசியாக தெரு விலங்குகளுக்கு உணவளிப்பது குறித்து பார்ப்போம். இது பார்ப்பதற்கு மனிதாபமான முறை போன்ற தோன்றினாலும் இந்த பழக்க வழக்கத்தினால் பல நாய்கள் அல்லது தெருவிலங்குகள் எண்ணிக்கை கூடுகின்றன. இது மேலும் நோய் பரவ வழிவகுக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒரே இடத்தில் அவற்றிற்கு உணவளிப்பது மூலம் இந்த தெருவிலங்குகள் பல இடத்திற்கு சுற்றித் திரிவதை தவிர்க்க முடியும். மேலும் நாம முன்வந்து இந்த தெருவில் திரியும் தெருவிலங்குகளை பிடிப்பதற்கு உதவுவதன் மூலம் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவ முடியும். மேலும் பெருநகரங்களில் மாடுகள் போன்ற விலங்குகளையும் தெருவில் திரிய விடுவது அதன் மூலம் போக்குவரத்து இடையூறாகவும் மற்றும் விபத்துகள் உண்டாகுவதற்கும் காரணமாக அமைகின்றன. கடைசியாக விலங்கு வழி பரவல் நோய் குறித்து மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பார்ப்போம். விலங்கு வழி பரவல் நோய்கள் என்பது ஜூனோட்டிக் நோய் என்று இந்த மாதிரியான நோய்கள் நம் செல்லப்பிராணிகளிலிருந்தும் நமக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரேபீஸ் அல்லது வெறி நோய் என்பது முக்கியமான ஒரு நோயாகும். இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு பரவாமல் இருப்பதற்கு எந்த செல்லப்பிராணிகளை கையாண்ட பிறகும் உடனடியாக சோப்பு போட்டு கை கழுவுவது அல்லது ஒரு கிருமி நாசினி கொண்டு நம் கைகளை சுத்தம் செய்வது முக்கியமாக நமக்கு பயனளிக்கும். வெறி நோய் போன்ற நோய்கள் பற்றி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நன்மை பயக்கும். விலங்குகளின் மீது நாம் காட்டும் கருணை என்பது வெறும்

0: உணர்வு மட்டுமல்ல, அது நம் சமுதாயத்தின் நாகரிகத்தின் அடையாளமும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்பான முறையில் செல்லப்பிராணிகள் வளர்ப்போம், முறையான தடுப்பூசி செலுத்துவோம், மற்றும் மனிதாபிமானமாய் பராமரிப்போம் என்று நினைவில் கொள்ள வேண்டும்.
1: என்ன முத்தழகு, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. செல்லப்பிராணிகளை பொறுப்புணர்ந்து நாம வளர்க்கணும். வாயெல்லா ஜீவன்களாச்சே, அதுங்களும் நம்மள மாதிரி தானே.
1: சரியா சொன்ன முத்தழகு. செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, நோய் வராம தடுப்பூசி போட்டு பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் நீ சரிவர கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா செல்ல பிராணிய நீ நல்ல விதமா வளர்க்கலாம்.
2: கண்டிப்பாக்கா. நீங்க நாளைக்கே அந்த நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி வளர்க்கறேன்னு பாருங்களேன்.
1: சரி சரி, கொண்டு வந்து தரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
2: என்ன விஷயம்?
1: ஒரு ரெண்டு மூணு நாள் வேளாண் சுற்றுலா போகலான்னு இருக்கேன்.
2: வேளாண் சுற்றுலாவா? அது என்னக்கா?
1: ஓ, உனக்கு தெரியாதுல்ல. அப்போ இவர் சொல்கிறத கேளே.
2: யாருக்கா?
1: வேளாண் சுற்றுலா பற்றி கம்பம் ஏ மனோகரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேட்டுக்கோ.
3: அக்ரோ டூரிசம்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அண்டு மாடர்ன் ட்ரேட். நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தையும் இந்த நவீன வணிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் தான் ஒரு அக்ரோ டூரிசம். சனி ஞாயிறானாவே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உண்மைதான், முன்னாடி காலங்களில் என்ன செஞ்சோம்னா ஒரு சுற்றுலானாவே என்ன செய்வோம்னா தாய்லாந்து ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு, இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். அடுத்து அது கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய லோக்கல் ரிசார்ட் அதுக்கு ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோருமே இந்த காங்கிரீட் காடுகளில் வாழக்கூடிய நகர மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேர்களை தேடி, தங்களுடைய அமைதியை தேடி இன்று கிராமப்புறத்திற்கு வெகு ஆவலாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் நாம் பயன்படுத்தணும். அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வியல் என்ன, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயினுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நகரத்து மக்கள் வந்து கிராமத்தில் வாழ்றதுக்குரிய மெயின் நோக்கமே காலையில் எழுந்திரிச்சோன்ன அந்த குயிலுடைய இசை, அந்த மண்ணுடைய வாசனை, கிராமத்து அம்மையினுடைய அரைக்கக்கூடிய அந்த சமையினுடைய ருசி. மேலும் அங்கே அக்ரோ டூரிசத்துக்கு வரும்பொழுது உடனே அப்பொழுது பழுத்த பழத்தையும் அப்பொழுது காய்த்த காயையும் அந்த ருசி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவத்தை கிடைக்குதுங்க. இந்த அக்ரோ டூரிசத்தில் அனுபவம் கிடைக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கணுன்றதில் வந்து ஒரு முனைப்பு எப்படி வந்துச்சுன்னா ஐ ஹேட் பீன் மோர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த அக்ரிகல்ச்சர். 2000s விவசாயம் பண்ணணும்னு ஒரு பிளான் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் வளர்ச்சி அதிகாரி. என்ன தான் எல்ஐசியில் வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆனால் விவசாயத்தை தொடணுன்ற ஒரு தீராத காதலில் தான் 2000s விவசாயத்தை ஆரம்பித்தேன். நான் விற்கிறது கம்பம். கம்பத்தில் ஒரு 25 acres வாங்கி விவசாயம் பண்ணேன். வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா தென்னம்பரம்ன்றது எல்லா ஏரியாவும் வரும், அது ராம்நாடுலேயும் வரும், கோயம்புத்தூர்லேயும் வரையும் எல்லா பக்கமும் வரும். ஆனால் எங்கள் கம்பம் வேலி பார்த்திங்கன்னா திராட்சைக்கின்ற ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலைகள், மண் வளம், ஹியூமிடிட்டி எல்லாமே இருக்கும்போது அந்த திராட்சை பயிர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனதில் இருந்த ஒரு வெறியில் என்ன செஞ்சேன்னா இருக்கிற தென்னந்தோப்பு பூரா வெட்டினேன். என் தோட்டம் என்னென்னா ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில், கம்பம் டு குமுளி மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரு 25 acres தென்னந்தோப்பு வெட்டும் பொழுது எல்லா பேரும் வஞ்சாங்க. நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்துனா எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். நல்ல விளையக்கூடிய இந்த தென்னை மரத்தை வெட்டி இவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே நான் வந்து அடுத்தது இந்த கம்பம் வேலிக்கு இந்த கால சூழ்நிலைக்கு திராட்சை பயிரிடுவோம். ஏன்னா கம்பம் வேலி திராட்சை தான் உங்களுக்கு 365 days திராட்சை கிடைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months தான் திராட்சை கிடைக்கும். எங்கள் திண்டுக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 months தான் கிடைக்கும். நாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months தான் திராட்சை கிடைக்கும். கர்நாடகா பார்த்தீங்கன்னா 3 months திராட்சை கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 3 months திராட்சை கிடைக்கும். வேறஸ் இந்த அவர் கம்பம் வேலி வி ஆர் ஹேவிங் த 365 days இந்த ஹார்வெஸ்டிங் ஆஃப் த கிரேப்ஸ். இதனால தான் எங்களுக்கு ஜிஐ டேக் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பம் திராட்சைக்காக தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஆக நான் பார்த்தீங்கன்னா அந்த 25 acres ஒரு ஆர்வ கோளாறுல திராட்சையை பண்ணிட்டேன். திராட்சை சண்டாயத்தில் ஆரம்பித்தேன். 2001 நல்ல அருமையாக திராட்சை பண்ணேன். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சர்வசனமாக 10 tons, 12 tons எடுப்பேன். 12 tons ஆனால் என்னால் விலையை வைக்க முடியாது. தவிர அதுக்கு விலையை வைக்க முடியல. ஐ கேனாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் தேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுறேன். எல்லா பேரும் வருவாங்க, சார் உங்கள் பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குன்னு. ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன். என்னால் பார்த்தீங்கன்னா விலையை வைக்க முடியல. விளைவிக்கிறேன், நல்ல ஒரு 10 tons, 12 tons கொடுக்குறேன் ஏக்கருக்கு. பட் ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபேர் ப்ரைஸ். ஈவன் ஐ எம் நாட் டச்சிங் த பிரேக் இன் பாயிண்ட் லெவல். அந்த பிரேக் இன் வரணும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஏன் நம்ம மெயின் ரோட்டில் தான் இருக்கோம், என்னுடைய திராட்சையை விற்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்கு ஒரு தீர்வு என்பது பார்க்கும் பொழுது ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கன்னு சொல்லி நான் 2007 அக்ரோ டூரிசம் ஆரம்பித்தேன். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி ஒரு 3000 to 4000 வருவாங்க. உள்ளே வருவாங்க, என்னுடைய திராட்சையுடைய கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ் ப்ரூனிங் மெத்தட் டு தட் ஹார்வெஸ்ட் லெவல் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்க்குறாங்க, ஓ இதுதான் திராட்சையா, நான் திராட்சை மரத்தில் வருமா செடியில் வருமா கொடியில் வருமானு தெரியாமல் இருந்தோம், இங்கே வந்தோன்னு அந்த திராட்சை இருக்கே பரவாயில்ல அப்படின்னு. எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா வரவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு பெரிய தீர்வு கிடைச்சி, வெரி குட், இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து நம்முடைய டோர் ஸ்டெப்லேயே என்னுடைய திராட்சை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி எனக்கு. அக்ரோ டூரிஸ்ட்ன்றது நாம் ஒரு பயிர் விற்கக்கூடிய ஒரு விலை மட்டும், அந்த ஒரு அக்ரோ டூரிசம் இல்லை, அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் இட்டி சொன்ன அந்த ஆர்ட், ஒரு வாழ்வியல். நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தேர், எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா தேர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு என்ன தீர்வு இருந்துச்சுன்னா என்னுடைய பொருளுக்கு நான் விலை வைக்கிறேன். இப்போ திராட்சை வந்து 1 kilo 70 rupees போயிட்டுருக்கு. அதே திராட்சை கம்பத்தில் பார்த்தீங்கன்னா 120 rupees கொடுக்குறாங்க. என்னுடைய மெயின் எய்மே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திராட்சையை வாடிக்கையாளருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பறித்து கொடுக்கணும். அந்த குறைஞ்ச ரேட்டில் என்கிட்ட வாங்குறது 70 rupees வாங்குறாங்க. அங்கே கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி ஒரு 3 kilometers தான் 120 rupees விற்கிறாங்க. ஆக என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்குது. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன், சரி இனி வந்து இதை விடக்கூடாது, இதை சிக்கனை பிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வேல்யூ ஆர்டர். அந்த வேல்யூ ஆர்டர் வரும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இது ஒரு கன்வர்ஷன் கிடைச்சி என்னுடைய கிரேப்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஒயின் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் ஒயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 lakhs பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம்மேட் ஒயினை விற்கிறேன். நான் நல்ல குவாலிட்டியான ஒயின் விற்கிறேன். என் ஒயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520, பட் இட் இஸ் அ மோர் ப்ரீமியம் ஒயின். எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்டன் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் லெவல், நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோன்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய திராட்சையை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேப்ஸ் ரெசின், ஐ எம் கன்வெர்ட்டட் ரெசின். அந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு நாளைக்கு மினிமமாக வந்து ஒரு 10 kilos ரெசினை விற்கிறேன், 10 kg ரெசின் விற்கிறேன். அடுத்து என்னுடைய வைனியார்டில் உள்ளே வரவங்க, வரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்ட்டாக வாங்க. ஏன்னா திராட்சை எப்படி பார்த்துட்டே இப்போ பழமாக இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன செய்வேன்னா வரக்கூடிய குழந்தைகள் வந்து என் குழந்தைங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பவுலில் அப்போ பறித்த திராட்சையை வாஷ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுலில் உள்ளே ஒரு ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க அந்த குழந்தைக்கு அந்த திராட்சையை கொடுக்குறோம் இல்லாமல் வரக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த

ராக்கியை சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் இட் வில் அட்ராக்ட். உடனே என்ன செய்வாங்க, நான் வாங்குறவங்க எனக்கு ஒரு கிலோ வாங்குறவங்க மூணு கிலோ வாங்குவாங்க, மூணு கிலோ வாங்குறவங்க அஞ்சு கிலோ வாங்குவாங்க. ஆக நான் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது சர்வீஸாக பார்த்தேன். என்னுடைய அக்ரோ டூரிசத்தில் உள்ளே வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 500 கிலோ. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கஸ்டமர் 10,000 பேர் வராங்க. உள்ள விவசாயத்தை மட்டும் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி மீகர் பர்சன்டேஜ் தான். இந்த சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா மீகர் பர்சன்ட் தான். நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடேடு என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். தி கிரானிக் ப்ராப்ளம் இஸ் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம்.

0: நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடாடு என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். த க்ரானிக் ப்ராப்ளம் இஸ் அ மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை பிறந்த அக்ரோ டூரிசம்னு வரும்போது தாவரே சார் தான் எனக்கு வந்து குரு. அவரை பார்த்து நான் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அனைமா நான் தான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் 2005 ஆரம்பித்தாங்க, நான் 2007 ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 crores. நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திராட்சையை வெளியில் கொண்டு போய் விற்றதே இல்லை. எனக்கு 25 acres இருக்குது. 25 acres திராட்சையுமே நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன செஞ்சேன்னா இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, அடுத்த நிலைக்காகவே ஒரு அட்வென்ச்சர் பார்க் வச்சேன் நான். முல்லைப்பெரியார் டேமுடைய மினியேச்சர் உள்ளே வச்சு முல்லைப்பெரியாருடைய பென்ஸ்டாக் எல்லாமே வச்சு அந்த ஜான் பென்னிக்குக் பெரிய சிலை வச்சு அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்னிக்கு வந்தனால இவ்வளவு தண்ணி வசதி இருக்குதுன்னு சொல்லி அங்கே உள்ள அப்புறம் பேடி ஃபீல்டிலிருந்து எல்லாமே காமிக்கிறோம். ஒரு மாடல் எல்லா வசதியும் காமிச்சிட்டு உள்ள லானு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் உள்ள பிளேயிங் ஏரியா எல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறேன்னா வெறும் 50 rupees சார்ஜ் பண்ணுறேன். வெரி மீகர் அமௌண்ட். ஏன்னா ஒரு கிராட்டிவிட்டியோட வந்து நான் பெண்டிக்கு கொடுக்கணும். அந்த கிராட்டிவிட்டி பெண்டி கொடுக்கும்போது எல்லா பேரும் பார்க்கணுன்றக்காக தான் மகாபாரதத்தில் கர்ணன் கிராட்டிவிட்டியோட வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நான் இந்த பெண்ணி குக்குனால தான் அந்த விவசாயமே இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன்னா அவரால் தான் சொல்லி அவருக்காக ஒரு பெரிய ஸ்டேச்சு வச்சேன். அடுத்த நிலை பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க். விவசாயம் பாதிக்கூடாது, அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா விவசாயத்துக்கு மேலே எங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ட்ரெயின் 9 adventures மேலே ஜிப்லைனு மேலே பார்த்திங்கன்னா ஸ்கை சைக்கிளு கீழே விவசாயம் நடக்கும். அது பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் வரக்கூடிய அக்ரோ டூரிஸ்ட்டுக்கு அடுத்த நிலை கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இந்த செல்லில் தான் உட்காந்துட்டாங்க. எல்லாமே இப்போ செல்லு இல்லாதவர்கள் செல்லாதவர்கள். இந்த குழந்தையின் தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏறிச்சுன்னா 9 adventures பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் நல்லா க்ரியேட் ஆகுது. உள்ளே ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் பேட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடுத்த நிலை. இந்த அக்ரோ டூரிசம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா இந்த விவசாயம் என்பது நஷ்டமான தொழில்ன்றத விட்டுட்டு இந்த விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில் சொல்லி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.
1: என்ன முத்தழகு, வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க சொன்னதை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே.
2: நல்லாவே புரிஞ்சதுக்கா? இயற்கையோட இணைஞ்சபடி சுற்றுச்சூழலை ரசித்தபடி இருக்கும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமாம் முத்தழகு, அழகை ரசிக்கிறது மட்டும் இல்லை நமக்கு வேணுங்கிற பசுமையான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நாம் வாங்கிக்கலாம்.
2: சூப்பர்க்கா. சரி சரி, இந்த முறை நீங்கள் போயிட்டு வாங்க, அடுத்த முறை நீங்கள் சுற்றுலா போகும்போது உங்கள் கூட நானும் வரேன். அது சரி, ரோசி எங்கே விட்டுட்டு போகிறீங்க?
1: ரோசியை காப்பகத்தில் தான் விட்டுட்டு போகலான்னு இருக்கேன்.
2: அக்கா, ரோசி தான் என்கிட்ட அன்பா பாசமா பழகுதுல. நீங்க வர வரைக்கும் நான் வேணும்னா பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுல்ல.
1: ரொம்ப நல்லதா போச்சு முத்தழகு. அப்ப ரோசி உன்கிட்ட இருக்குன்னா நானும் திருப்தியா சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வருவேன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.

0: நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இளம் தென்றல். இன்றைக்கி இளந்தண்டில் பார்த்தீங்கன்னா எம்பாட்டு எசப்பாட்டாக வளம் வர இருக்குது. ஆமாங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் வரிகள் நாங்கள் கொடுப்போம். அந்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு வார்த்தையிலேருந்து ஒரு எழுத்து எடுத்து உங்களுக்கான அந்த பாடல்கள் வந்து நீங்கள் பாடணும். தொடர்ந்து மூன்று பாடல்கள் நான் உங்களுக்கு கொடுப்போம், அந்த மூன்று பாடல்கள் நீங்கள் பாடணும். இனிப்பில் இனிய நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றவனாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றனாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இனியக்கூடிய முதல் அன்பினர் வரவேற்போம். வாங்க, வணக்கங்க. கஜலட்சுமி, அடடா பயங்கரமா அப்படி கம்பீரமா வந்திருக்கீங்களே, எந்த ஊருங்க கஜலட்சுமி?
1: திண்டுக்கல் மாவட்டம்.
0: திண்டுக்கல் மாவட்டம்? எந்த ஏரியாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல? வத்தலகுண்டுங்களா அக்கா? என்ன பண்றீங்க?
1: விவசாய வேலைக்கு தானே பாக்குறோம்.
0: அப்படிங்களா? எப்ப பயங்கரமா மழை பெஞ்சிருக்கலாம், அந்த பக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க?
1: மழையே இல்லைங்கன்னா பூரா காஞ்சு போய் கிடக்கு, மழைக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
0: அப்படிங்களா? சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கான அந்த வரிகள் கொடுக்கலாமா? சரிங்க, நாங்கள் பால் கொடுப்போம், அதுக்குள்ள நீங்கள் அந்த இது பாடணும், சரியா?
1: சரிங்க.
0: சரி ஓகேங்க, கேளுங்க.
1: சரிங்கண்ணா.

0: பாருங்க.
1: அழைக்காத உயிரில்லையே, அம்மாவேந்த உயர்வில்லையே, வேறு தெய்வம்
0: வரமாட்டதுங்களாங்கா. என்னங்க இப்படி பாடி போட்டீங்க? சரிங்க, பரவாயில்லைங்க. அடுத்த பாடம் நல்லா பாடணுங்கா. ஓகேங்களா? அடுத்த பாடம் கொடுக்கட்டுமா?
1: சரிங்கண்ணா.

0: சத்தம் போடுதே சத்தம் போடுதே தே எழுது பாருங்க தே தேங்காய் அந்த
1: மாதிரி
0: எடுத்து கொடுக்க பக்கத்துல யாருங்க எடுத்து கொடுக்கறது அது பாடல் புத்தகம் வச்சிருக்காங்களா அப்படியே அஞ்சு ரூபா கொடுத்து பாடல் புத்தகம் வச்சிருக்க நோட்டு மறைச்சு வச்சிருக்க வச்சிருக்கீங்களோ யாருங்க பக்கத்துல பக்கத்துல யாருங்க இருக்கிறது
1: பக்கத்துல யாருமே இல்லைங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன்
0: இல்ல எடுத்து கொடுக்க சொன்னீங்களே ஏதோ பக்கத்துல இருந்தே என்னங்க ரேடி சத்தமா பாடிட்டு இருக்கு பக்கத்துல ஊர்ல ஏதோ திருவிழா போல் இருக்கு கிடா வெட்டுங்களா
1: இல்லங்க நாளைக்கு ஒரு சிறப்பு நகல்
0: அதனாலயா சரி நல்லதுங்க பாடுறீங்களா எப்படிங்க அடுத்த நேரம் சந்திக்கலாமா சரிங்க நீங்க யோசிச்சிருங்க நான் மறுபடியும் வந்துடுறேங்க அடுத்த நேரம் போயிட்டு வணக்கங்க வாங்க யாரையும் பேசுறீங்க வணக்கம் ஐயா வணக்கங்க
2: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேன்
0: ஆறுமுகம் தான் பாடல் கேளுங்க

0: நானும் ஊன்னு பாருங்க, ஓ
1: ஊங்களா?
0: ஆமாம். ஏன் புதியில இருக்கையா? இது கேள்விப்பட்டதே இல்லைங்களா? ஆமாம்.
1: உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட,
0: ஆட
1: உல்லாசம் பொங்கும் என்றும் தீபாவளி. ஊரில் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து
0: சூப்பருங்க. பயணி பாருங்க, போன உசுறு வந்துருச்சுன்ற சமயம் பாட்டு பாடினீங்க. சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்து பல கேட்கலாமா?
1: கொடுங்க ஐயா, கொடுங்க ஐயா.

0: பெண் பூ வே வே எழுது பாடுங்க. வே
1: வே
0: ஆமா.
1: வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமான நடையத்தோடு.
0: என்னங்க பயங்கரமா அப்படியே அந்த சுரங்கள் எல்லாம் பயங்கரமா வருது. எங்க அது சின்ன வயசுல படிக்கும் போது பாட்டு கிளாஸ் எங்க போனீங்களா? பாட்டு கிளாஸ் போயிருக்கலாம். படம் பாட்டா இல்ல பாட்டு கிளாஸ் எதை போயிருக்கீங்களா நினைச்சா.

0: மே சொல் மனமே மேல் பாருங்க மே. ஆமா
1: மேகம் பறக்குது மேகம் பறக்குது
0: மே இருங்க இருங்க இருங்க ஏங்க கொஞ்சம் சூப்பருங்க. உங்களுக்கு நான் பாடல் என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: பாடல் வந்து வேட்டையாடு விளையாடுன்ற பாட்டை கொடுங்க.
0: என்ன பாடுங்க? இல்லைங்க புது படம் இதை கேளுங்க. இடைக்கால படம் பழைய படம் 9:10 மணிக்கு எடுக்கலாங்க.
1: அப்படிங்களா?
0: ஆமா.
2: வழியுடன்

0: வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
11: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
12: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
11: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
13: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள். அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் டிஎம்டி. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
7: எட்டு மணி 18 நிமிடத்தில் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: ஏழிலே இளம்தென்றல், இன்னைக்கு இளம்தென்றல் எம்பாட்டு எஸ் பாட்டாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாடல்கள் கொடுப்போம், அந்த பாடல் வந்து நேயர்கள் வந்து பாடல் பாடலாம். இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. கண்ணியப்பன், உங்களுக்கு பாடல் கொடுக்கலாமா?
2: கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணி பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா
0: பார்த்தா. தா எழுந்து பாருங்க. தா தாங்க தா.
1: தஞ்சாவூர் மண் எடுத்து காமரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை இது, பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் உன்ன போல நின்னும்மா, பதில் சொல்லும்மா. தஞ்சாவூர் மண் எடுத்து காமரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை இது, பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை.
0: அப்படிங்களா? அவ்வளவுதாங்களா?
1: அவ்வளவுதான் ஐயா.
0: அந்த பாட்டு எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ரெண்டு பாருங்க.

0: பொழிகின்றது பொழிகின்றது தூ எழுது பாருங்க தூ தூ
1: தூங்காதே தம்பி தூங்காதே நீ தூங்கிவிட்டு பின்னாடி ஏங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீ தூங்கிவிட்டு பின்னாடி ஏங்காதே சோம்பேறியாக இருந்தா சோறு கிடைக்காது தம்பி சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தா துணியும் கிடைக்காது
0: ஏங்க என்னங்க இதை இதை அப்படி அட்வைஸ் பண்ண மாதிரி பூம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டு பண்ணணும் சரிங்க அட்வைஸ் மாதிரி பண்ணக்கூடாது அழகா பண்ணணும் சரிங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் அடுத்த பாடம் கொடுக்கணுமா
1: கொடுங்க ஐயா பார்க்கலாம்
0: கேளுங்க

0: வா வா எழுத்து படுங்க வா. வணக்கம். என்ன சந்தோஷம்
1: பாட்டு கேட்டா எனக்கு
0: சந்தோஷம் சரிங்க. ஒரு நல்ல ஒரு பாடல் கேட்கலாம் பாருங்க.

0: சூடினால் ஆ எழுது பாருங்க. ஆ
1: ஆயிரம்
0: நில வேவாளி பாத்தீங்களா?
1: என்ன
0: ஆயிரம் நிலவு ஒரே நிலவரசன பாட்டு போட சொன்னீங்க, வணக்கம் சொன்னீங்க, ஒன்னாவது வாடுனு சொன்னீங்க, பாட மாட்ட போறீங்களே, எது பாட்டு போங்க, வந்ததுக்கு வந்துங்க,
1: ரொம்ப சந்தோஷங்க.
0: சரி வாங்க நன்றிங்க. இனி பிள்ளை நீ மாத்த நேர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க சொல்லுங்க.
1: தர்மபுரி மதியம் போகலையா?
0: மோகன் பாட்டு கேட்கலாம் பாருங்க.
1: ஐயா

0: பே எழுது பாருங்க. பே
1: பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் அந்த மூன்றாம் சுத்தி தந்ததற்கை பணிப்பு வைத்தா அடியன்று உனக்கு வெற்றி பிரம்மன் செய்த சாதனை தெரிகிறது உன்னை எழுதும் போதுதான் பொறியில் இருக்கிறது பெண்ணே செய்யும் பெண்ணா.
0: அப்படியே பயங்கரமாக மனப்பாடம் பண்ணிப்பாரு அடுக்குது. இது செய்யுள் பகுதி மனப்பாடம் பண்ணி கூட பாஸ் பண்ணிக்கலாம் அடுக்குது. சரிங்க, அடுத்த பாட்டுக்கு பாருங்க.

0: அப்பா பாட்டு பயங்கரமா இருந்துச்சு, அதை ஃபுல்லா விட்டா. ஏ எழுத்து பாடுங்க, ஏ துணை நீ ஏ ஏ எழுத்து பாடுங்க. ஏ
1: ஏவா எனக்கு என்ன பிறந்தவ ரக கட்டி பிறந்த பையவதா, தனக்குள்ள குழுக்குள்ள ஈடு சொன்ன இவளுக்கு எவதா, ஊரையெல்லாம் இவதானே கூவி அழிச்சா, பாட்டு படிச்சாடியோட்டு மேட போட்டு மைட்டு மாட்டினா, மாமாவை வளர்த்தி போட புது திட்டம் தீட்டினா.
0: பயங்கரமா பாருங்க, பக்கத்துல வீட்டம்மா இருக்காங்க இல்லையா?
1: அடிவுள்ள
0: போதும் அடிதான் உங்களுக்கு. சரிங்க, அடுத்த பாட்டு பாருங்க கேளுங்க.

0: எதுக்கு கூவல் படுங்க, கூ
1: குளிச்சாட்ட பரமசிவன் புடிச்சா நீதாண்டி, புடிச்சா நீதாண்டி, சொக்குப்பொடி மீனாச்சி சொக்கநாதன தாண்டி, சொக்குப்பொடி மீனாச்சி சொக்கநாதன தாண்டி, குளிச்சா கொத்தாலும் கும்பிட்ட பரமசிவன்.
0: சமயம் பாருங்களேன், பயங்கரம் அப்படி ரெண்டு மிமிக்கி எல்லாம் பண்றீங்களே அப்படிங்களா?
1: நன்றிங்க.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரி.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்
5: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
7: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தகவல்ல நம்ம பகிர்ந்துக்க போறது என்னன்னா,
8: கருவுறும் பெண்கள் வந்து சில முறை சில தடவை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி திருப்பி அபார்ஷன்ஸ் ஆகும். அதாவது முதல் 3 மாதங்களுக்குள்ளார கருவுக்கு துடிப்பு வந்திருக்கணும். துடிப்பு வந்து அந்த துடிப்பு வந்து மெயின்டைன் ஆயிருக்கணும். அது வந்து 12 வாரங்களுக்குள்ளார அந்த துடிப்பு வந்து மறைந்து போகுது அப்படின்னாவே அது ஜெனட்டிக் குறைபாடுக்கான காரணமா தான் மிக அதிகமா சொல்லப்படுது. அதை நம்ம சரி பண்ண முடியுமா? மாத்திரை மருந்துகள் மூலமா நம்ம அந்த ஜெனட்டிக் குறைபாடுனால வர அபார்ஷன், அதாவது அது மிஸ்ட் அபார்ஷன், ஆன் எம்பிரியானிக் ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து மாத்திரை மருந்துகள் மூலமா நம்மளால சரி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளோட அணு உருவாகுது இல்லைங்களா, அந்த அணுலையே குறைபாடு, அந்த அணுலையே குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம அதை மாத்திரை மருந்துகள்னால சரி பண்ண முடியாது. இது வந்து இப்ப காமனா இருக்கானா? ஆமா, நிறைய பேர்த்துக்கு இது அதிகமா வருது. பட் 1 or 2 times அப்படி இருந்துட்டு அடுத்தது நார்மலா கூட குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இல்ல திருப்பி திருப்பி திருப்பி அது வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் அண்ட் ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு குறைபாடு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு அந்த குறைபாடை நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகணும். இதை வந்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு 3 மாசத்துக்குள்ளார அபார்ஷன் ஆனா அது மருத்துவர் கொடுக்கக்கூடிய மாத்திரையினால வந்ததோ கிடையாது, இல்ல மருத்துவர் கொடுக்காத ட்ரீட்மெண்ட்னாலயோ அல்லது கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலயோ வந்த ப்ராப்ளம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அந்த டாக்டர் இந்த மாத்திரை கொடுத்தாங்க, இதுக்கு அப்புறம் தான் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கருக்கலைப்புக்கான மாத்திரை போட்டிருந்தால் ஒழிய வேற எந்த மாத்திரையினாலையும் நம்மளுக்கு அபார்ஷன் வராது. நன்றி.
5: நேயர்கள், இதுவரை அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்
5: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
9: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் TMT. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT-யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
12: ஏற்றுமணி 38 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தென்றல் எம்பாட்டி எசப்பாட்டாக இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
13: ஹலோ,
12: வணக்கமா, சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
13: ராஜேஸ்வரன்.
12: பாட்டு கேளுங்க பாருங்க. முன்னே ஏழு பாருங்க. ஏ முன்னே ஏங்களா?
13: என்ற கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கையில் நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை.

0: மே இல்ல மே எழுத்து பாருங்க, மே. ஆமா
1: சரிங்க,
0: அடுத்த பள்ளிக்கலை பாருங்க.

0: ஏ நின்னேனே, ஏ எழுத்து பாருங்க, ஏ
1: என்னங்க,
0: ஏ எழுத்துமா, ஏ
1: ஏங்களா?
0: ஆமா ஏ.
1: என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவர்ந்த கவலை மறக்க கவிழை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? அகரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன்.
0: சரிங்க, நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள், சூப்பர். என்ன பாடுகள் சொல்லுங்கம்மா?
1: பாட்டு வந்துங்க துள்ளாத மனம் சொல்லும் படத்துல இருந்து இன்னிசை பாடி வரும்ன்ற பாட்டு கொடுங்க.
0: என்ன என்னங்க?
1: நன்றிங்க.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க. அந்த அம்மா கேட்ட அருமையான பாடலை கேட்போம், துள்ளாத மனம் துள்ளும் என்ற திரைப்படத்துலேருந்து.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இந்த இரவு வேலை, நல்ல பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவு வேலை ஒன்றுவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நீட்டாக வந்து நடந்துட்டுருப்பீங்க, இல்லை சில பேர் டிவி பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் ஃபோன் நோண்டிட்டு எஃப்எம் கேட்டுட்ருப்பீங்க, ஒரு சில பேர் கதை பேசிட்டு எஃப்எம் படுத்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி நேர்களுக்காக தான் உங்களுக்கான பாடல்கள் கேட்டுருக்கோங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்தீங்கன்னா உங்களுக்கான பாடல்கள் கொடுப்போம். தொடர்ந்து 3 பாடல் கேட்டுட்டுனா உங்களுக்கு பரிசு பாடல் கொடுக்க ரெடியாக இருக்கும். இனிப்பிள்ளையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
7: வணக்கங்க, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் கோவை மாவட்டத்திலிருந்து ரவி சார்.
7: எங்க பேசுறீங்க?
8: கோவை மாவட்டம் சிறுமுகை பக்கத்துல ரவி சார்.
7: ஓ, சிறுமலை பக்கத்துல இருந்து ரவி பேசுறீங்களா?
8: சிறுமுகை, சிறுமுகை,
7: சிறுமுகைங்களா? சரிங்களா, சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா?
8: இப்போ உங்க ஒரு மணி நேரம் லைன் பிடிக்கிறதுக்கு லைனே கிடைக்கல.
7: அப்படிங்களா? சரிங்க, பாட்டு விடுமா?
8: சொல்றீங்க சார்.
7: சரிங்க, 9 முறை எடுத்துட்டு இங்காச்சும் எனக்கு எடுக்கவே இல்லைங்க. அப்படிங்களா? சரிங்க,
8: என்ன பண்றது, எல்லாம் ஆயிரக்கணக்காக வருவாங்க.
7: ஆமாம், சரி, பாட்டு கேட்கலாங்களா?
8: போடுங்க போடுங்க போடுங்க.

0: சூப்பருங்க, செம்மையா பாருங்க. அடுத்து பாட்டுங்க, அடுத்து பாடுங்க.
1: பூப்பறிக்கிற நோம்பிக்கெல்லாம் வாங்க ஐயா வாங்க அண்ணே வாங்க.
2: அட ஏங்க
1: பொண்ணுங்க தன்னால நம்ம பின்னால வருவாங்க
0: வருவாங்க. கா எழுது பாருங்க. கா
3: காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு திட்டாது அவ குழந்தைக்கு தான் முத்தம். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட வயசான. கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட வயசான. காதலிலே கண்ணும் போட்டு கட்டு போட்டு வளர்த்தான. ஒருவருக்கும் இடையிலே பிள்ளை வந்து படுப்பானே. உன்னே ரகசியமா தொடும் போது குரல் கொடுத்து வெளிப்பாடி. காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம்.
0: சமய பாருங்க. வா சூப்பருங்க.

0: பௌர்ணமி வாணம் சொல்லுங்க. ஆமா பௌர்ணமி
1: போதுயா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போதுயா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே.
0: சூப்பருங்க, செம்மையா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். என்னங்க எந்த பாடல கொடுத்தாலும் அருமையா பாருங்க.
1: எனக்கு வந்து அப்படின்னு கேட்டீங்களா, நான் ஒரு பாட்டுல அப்படி இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜி ரசிகனே.
0: சரிங்க, ஆருங்க.
1: அவர் படம் வந்து எந்த தீவில் வந்து எந்த புதுப்பாடு போட்டாலும் நான் பார்க்க மாட்டேன். ஆனா அவர் படம் என்ன, அவர் பாட்டு எந்த பாட்டு கேட்டாலும் இப்பவும் பாடுவாங்க. எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வேணுங்க பாடுவாங்க.
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க. எங்க வீட்டு பிள்ளை இருந்து வாழ்த்துக்கள். என்ன பாடுகள சொல்லுங்க.
1: எனக்கு டைம் ஆகி போச்சு. இந்த இதையும் படத்த சார், பொட்டு வைத்த ஒரு பட்டனிலா, ஒரு புன்னகையில் அன்பு விட்ட நீலா, என் மனது அன்பு தொட்ட நீலா, நீ எட்டம் என்று அது சுட்ட நீலா.
0: அருமையான ஒரு பாடல் நம்ம கேட்டோம், விளம்பரம் அப்படி சொல்லுங்க. விளம்பரம் போட்டுருங்க, என்ன அப்படி பாடுறீங்க நீங்க, நாங்க பிளே பண்ற மாதிரி பாடிட்டு இருக்கீங்க. சமயம் பாடுறீங்க, வாழ்த்துக்குங்க ஐயா, நல்லா பாடுங்க.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: நம்ம ஊரு அப்பா 102.5.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல். எம்பாட்டு எசப்பாட்டாக வளம் வந்தது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

102.5 102.5 102.5 102.5 102.5 102.5

0: நிலையத்தில் நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.
1: உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
5: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்,
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.

0: இனிமையான இந்த இரவு வேளையில் நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவின் மடியில் இருளின் நிலவொளியில் இனிமையான பழைய நினைவுகளை தாளாட்ட வருகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள், ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் கேட்டாலும் கூட இன்றும் நம்ம மனதோடு பயணிக்கக்கூடிய விதமான பழைய பாடல்கள் இருக்கும், அந்த மாதிரி பாடல்களை கேட்கப் போகிறோம். இந்த இரவு இதுவரை நீளமோ அதுவரை நமது கனவுகளும் நீளும் என்பது போல அடுத்தடுத்து நல்ல பாடல்களை கேட்கப் போகிறோம் இந்த நிகழ்ச்சி முழுக்க. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதால் சேலம் மாவட்ட நேயர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எப்பவும் நன்கு அறிந்ததுதான், 0-43-42-24-40-30 என்ற எண்ணில், மற்றும் 94-86-86-81-10-25 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்ற 94-86-65-20-25 என்ற எண்ணில் அளிக்கலாம். இணைப்பில் இணைக்கூடிய முதல் அன்பு நேர் வாங்க. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: மேதூர் வட்டம் 50 கலை செல்வீங்க.
0: சரிங்க, சொல்லுங்க, என்ன பழக்கலாம்?
1: பட அகல் விளக்கு, பாடல் ஏதோ நினைவுகள் கனவுகள், அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்
0: கேட்கலாம். நன்றி.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம் பள்ளி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: பத்து மணி எட்டு நிமிடம், தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம இணைந்திருக்கின்றோம் சுகுமான ராகங்கள். நினைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் சேலா ரெட்டியிலிருந்து மாணிக்கம் பேசுறேங்க ஐயா. நலமா இருக்கிறீங்களா?
3: நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க மாணிக்கம்?
4: நலமா இருக்கிறேங்க ஐயா.
3: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க
4: ஐயா? படம் வந்து உரிமை குரல்.
3: ம்,
4: அதுல வெளியே கதை எழுதும் பாடல் கொடுங்க. அனைத்து நேரம்
3: சரிங்க, கேட்கலாங்க. நன்றிங்க.
4: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.

0: 10:13. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள். கண்களை மூடவில்லை, கனவுகளும் வரவில்லை, கண்ணீர் துளிகளிலே தினம் தினம் கரையும் என்று அற்புதமான சில பாடல் வரிகள் நம்மோடு மனதோடு பயணிக்கக்கூடிய அந்த இரவு வேலையில் கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் கூறியூர்லேருந்து குமார் பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: ஏன் நமக்கு வந்து படகோட்டி பாட்டு பாட்டு பாட்டு பாடுங்க.
0: சரிங்க, ஒரு நல்ல பாடல் வந்து கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பாடலை கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: பத்து மணி 20 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த வாங்க. வணக்கம்
2: சார். வணக்கம் சார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பக்கத்தில் ராமரெட்டிப்பட்டி பள்ளிகொண்டான் உழவுல இருந்து ரஜினின்னு சொல்லி பேசுறேங்க.
1: உங்க பேர் என்னங்க? ரஜினிங்களா?
2: ஆ, ரஜினிங்க.
1: சரிங்க, சூப்பருங்க. என்ன பாடுறீங்க?
2: எங்களை வந்து அன்பளிப்புலேருந்து வள்ளி மலை மான் குட்டி இங்கே போறீங்க
1: கேட்கலாங்க.
2: ஆ சார், நன்றி சார், நன்றிங்க, நன்றிங்க.

போட்டு வச்சு காழம்பு கட்டு வச்சு தட்டு தட்டு தள்ளாடி பூனரின் நடி இப்ப தட்டு வண்டி பல்லாக்கு வேகம் என்னடி வள்ளிமலை மா

0: இரவில் கனவாக கண்களுக்குள் இருக்கிறாய், விடிந்தும் சூரியனுக்கு முன்வந்து எழுப்புகிறாய். பல நினைவுகளோடு சுமந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இதயங்களை சாலாட்டுக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 சுகுமன்றாக. இன்றைக்கி சேலம் மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுட்ருக்காங்க. நம்முடைய இனியும் அடுத்த நேயர், வணக்கங்க.
1: வணக்கங்க,
0: வணக்கம்.
1: இருக்கிறீங்களா?

0: நலமா இருக்கேங்க, சுகமா இருக்கேங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து மணி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து பணக்கார குடும்பம். பாட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, வீட்டின் மீது மறையட்டுமே,
0: சரிங்க, அது
1: அந்த
0: பனந்தோட்டம்.
1: பாடல்.
0: சரிங்க, பனந்தோட்டம் திரைப்படம் கேட்கலாங்க.
1: ஆமாம் ஆமாங்க.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க.
1: கொங்கனாபுரம் கனகராசு.
0: கனகராசு,
1: ஆமாங்க ஐயா.
0: சரி, என்ன பாடக்கல சொல்லுங்க.
1: பழனி புறத்துல யாரை நம்பி நான் பிறந்தேன்.
0: சரிங்க, அது வந்து எங்க ஊர் ராஜா கேட்கலாம். நன்றிங்க.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.

0: இரவு 10:32 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் இரவின் மடியில் இமை மூடும் நேரத்தில் இந்த நிலவு ஒளியில் நினைவுகள் மட்டும் விழித்திருக்கின்றன. சத்தமில்லாத இரவு, சொல்ல முடியாத உணர்வுகளை மௌனத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த இரவு வேளையில் உங்களுக்கு மனதோறும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சேலம் மாவட்ட நேயர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இனிப்பில் இணைக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க? அப்படிங்களா, என்ன வேலை செய்யறீங்க செந்தில்குமார்? இன்னுமே இருக்குல்ல அந்த ஒயர் பண்றதுலாம், பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, பெரிய யூனிவர்சிட்டில அந்த
1: இருக்கு சார்.
0: அப்படி எங்க தங்கிருவீங்களா? எப்படிங்க?
1: ஆமாங்க சார், முன்னாடி காலில் தான்.
0: ஓகே, இல்லை இல்லை, ஒரு நாள் மட்டும் வந்து தங்கிடுச்சிங்களா? பொதுவாக ஒரு 10 நாள் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா அந்த ஒர்க்லாம் செய்கிறதுக்கு?
1: இல்லை சார், இருக்கும் நாள் தங்கிட்டு வேலை போயிட்டு
0: சார். சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷங்க, வாழ்த்துக்கள். மனிதனுடைய உழைப்பிற்கு எதுவும் ஒரு தடையல்ல என்பதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள், நல்லதுங்க.
1: கோடை பண்பலை தான். ஆமாம் சார்.
0: சரிங்க,
1: நம்ம பண்பு.
0: ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து கேளுங்க. எப்பவுமே உங்களை வந்து மகிழ்வித்து கொண்டிருக்கும் நம்ம தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை 2.5. சரி, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க
1: சார்? சூரியகாந்தி.
0: நல்லதுங்க, அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

0: 10:37 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அமைதியான இரவின் மடியில் நினைவுகள் மற்றும் விழித்திருக்க நிலவின் ஒளியின் மனமும் கொஞ்சம் கனவு காண்கிறது. உங்கள் கனவோடு பயணித்தக்கூடிய பழைய பாடல்களை கேட்டுட்ருங்க. சுகமானங்கள். நம்ம கூட இணையக்கூடிய அடுத்த நேரம் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க, சொல்லுங்கள்.
1: சார், மேட்டூர்லேருந்து சரவணம் பேசுகிறேங்க சார்.
0: சரிங்க, என்ன என்ன ஒர்க் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க?
1: சார், நான் வந்து இடம் மெடிக்கணும் சார்.
0: சரி, ஓகே ஓகேங்க. இது இப்போ தான் முதல் முதல்ல பேசுகிறீங்களா, ஏற்கனவே பேசுகிறீங்களா?
1: ஆமாம், இல்லை ஆமாங்க சார், முதல்ல புதா பேசுகிறேங்க சார்.
0: அப்படிங்களா, எத்தனை நாள் முயற்சி பண்ணீங்க
1: சார்? நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக பண்ணிட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா, நைட்டு ப்ரோக்ராம் தான் முயற்சி பண்ணுவீங்களா, இல்லை பொதுவாக எல்லா நிகழ்ச்சிக்கும் முயற்சி பண்ணுவீங்களா?
1: சார், நைட்டு கூட தான் சார், நாங்கள் பழைய பாடல் போட்டனால சரி பாட்டு கேட்டு அப்படியே படுப்பேங்க சார்.
0: அப்படிங்களா, சரி சரிங்க. இப்போ தான் முதல் முதல் கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேளுங்க.
1: சரிங்க சார், ஓகே சார், நன்றிங்க சார்.
0: ம், நல்லதுங்க. வாங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? ஒரு நல்ல இதுலேயும் சார், பாசமலர்கள் போடுங்க சார்.
0: அப்படிங்களா, சரிங்க, கேட்கலாம், நன்றிங்க.
1: ஓகே சார், ஓகே சார்.
2: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது என்னோட கடமை, நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழணும் காலி.

0: 10:44 நம்மோடு இணையக்கூடிய நேரம். வணக்கம்,
1: ஹலோ சார்.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: சார், சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சோராயவளம் வந்து கோயிலு சாமி பேசுகிறேன்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? இதய கண்ணீர் பொழுது
0: ம்
1: இன்பமே இதய கண்ணீர்
0: இன்பமே. சரி, கேட்கலாங்க.

0: 10:50 நம்ம ஓடினியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் குள்ளப்ப நாயகம் வந்து கணேசன் பேசுறேங்க ஐயா.
0: கணேசன், என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க ஐயா.
1: கர்ணன் படத்துல இருந்து உள்ளத்தில் நல்ல உள்ள முருங்கா உள்ளவங்கிற பாடலுங்க ஐயா. இந்த பாடல் மங்களபுரம் ராஜசேகர், ஆத்தூர் முல்லைவாடி ரங்கன், வேம்பிடுதாளம் தண்டபாணி மற்றும் அனைத்து நேய

0: நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சேலம் மாவட்ட நேர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
1: மாரிமுத்து ஐயாவுக்கும் நிலையத்துக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் ஐயா? என்ன பேர் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
1: எல்லா சுப்பிரமணி பேசுறேங்க ஐயா.
0: எல்லாரும் சுப்பிரமணி, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்க சுப்பிரமணி
1: ஐயா? எனக்கு குமுதம் படத்துல இருந்துங்க ஐயா, ஜானகி அம்மா நினைவாக ஆமா மாமா மாமா ஏமா ஏமா என்ற பாடலுங்க ஐயா. அனைத்து நேயர்களுக்காகவும் நன்றி வணக்கம் ஐயா.
0: கேட்கலாம், நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: கேட்டுட்ருக்காங்க சுகுமான ராக நிகழ்ச்சியில். நாளைக்கு புதன்கிழமை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் நாளைக்கு மறந்துடாதீங்க, நாளைக்கு புதன்கிழமை திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக இணையக்கூடிய சேலம் மாவட்ட நேயர் யார், எங்கேருந்து கேட்குறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நேச்சேர்லேருந்து நிஷா பேசுகிறேங்க.
0: சொல்லுங்க நிஷாம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாக பிரிவினைங்க பாடம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறை இருந்தோ அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, கேட்கலாம்.
1: நன்றிங்க.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கின்ற இந்த நேரம் இரவு 11:12 நிகழ்ச்சியில் இன்றைக்கி சேலம் மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்

0: நீங்கள் கேட்ட இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசித்தாங்க. நாளைக்கு புதன்கிழமை என்பதால் நாளை திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் நாளைக்கு வளம் வரக்கூடிய சுகமான ராக நிகழ்ச்சியில் அவர்களுடைய பாடல்களை கேட்கலாம். இனி தொடர்ந்து கேட்கலாம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashwani. The news read by R.S. Raghu. The Unified Payments Interface, UPI, has completed 10 years of

கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக 6.55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மலை மொழி. நாளை மாலையாக ஆர் அனாலிக்க நம்மோடு இணைகிறார்கள். 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சி தருமபுரி ஜேகே குழந்தைநல மருத்துவமனை வழங்கும் 4 மணி. தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குடி அங்காளியின் விளைநேரம். நிறைவாக தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனி தினது. 7:25 தருமபுரி துரசாமி நாடு தேர்வு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலந்தான. 7:30 சந்தோஷ் அருள். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று 1 நன்று. 8:05 பொன்னியின் புதுமணன். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சீர்கள். 8:45 சரமரோக நிவாரண சைபல் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் வழங்கும் இனிய சொல்லும் போது. 9:05 வானொலியில் வசந்தம் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சிறிதேவி அவர்கள் பங்கேற்கும் நேர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜன்னி கிளிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேவையை மற்றும் மாவுகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை. 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். 12:50 சூழல் காப்போம். 1:10 நேர் பிறப்பும். 9:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் மயில் முழுவதும். 2 மணிக்கு விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடுத்தீர் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தன்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்குள். 6:10 இசைமணல். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திரவில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:10 மாவட்ட செய்திகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:25 வயல்வெளி வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன என்பதை குறித்து விளக்கிறார் காட்டுப்பக்க வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள். 8 மணிக்கு இளந்தன்றில் விளையாட்டு வினாடி வினா. 9:30 இடைவிடாத இசைமணி. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேரில் இதுவரை நாளை நாம் பண்பில் வளரும் நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள். நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடமிருந்து நிகழ வேண்டும் என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.